0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மன் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

அண்ணாச்சி குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அண்ணாச்சி.

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளிய மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.
6: 89.4 Tamar FM. Tamar FM. Namma radio, namma

0: மச்சி, யார் ஹீரோயின்?
1: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயின்னாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணாம்.
2: செக் 1 2 3.

மனசுல ரெண்டு நல நோவு ஏன் நீ இங்கி பிங்கி பாங்கில நான் தான் காவு டைம் இருந்தா என் வீட்டு பக்கம் வந்து கூவு அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் 2 டேஸ் லீவு வரம்பு

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அட்டுமைதா ராஜா.
1: 89.4. We'll be back after a short commercial break. சிறுத்தையின் தமிழி ஒளியே.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: Atunci ok, se bude etune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நம்முடைய தாய் தந்தையர் இப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும், நம்முடைய சகோதர சகோதரிகள் இப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நண்பர்கள், நம்மோடு பணிபுரியக்கூடியவர்கள், நம்முடைய மேலதிகாரிகள், நம்முடைய ஆணைக்கு கட்டுப்படுபவர்கள், ஏன் நம்முடைய எதிரிகள் கூட இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சக மனிதர்களை பற்றி, அவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது பற்றி நாம் ஒரு இலக்கணம் வகுத்திருக்கிறோம். நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லையா? மார்க்கஸ் அரேலியஸ் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி மற்றவர்களிடத்திலே அவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதுபோலவே அவர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற கேள்விக்கான பதில் இதுதான் என்கிறார். ஆனால் மற்றவர்கள் தன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற பல பேர் மற்றவர்களிடத்திலே அப்படி நடந்து கொள்வதில்லை. எல்லோரும் என்னிடத்திலே அன்பாக இருக்க வேண்டும், எல்லோரும் எனக்கு என்ன உதவிகள் வேண்டும் என்றாலும் நான் கேட்காமலே கூட உடனடியாக அதை செய்ய வேண்டும், உதவி செய்துவிட்டு பதிலுக்கு என்னிடத்திலே அவர்கள் எதையும் எதிர்பார்க்க கூடாது, தன்னலம் கருதாமல் எனக்கு உதவி செய்ய வேண்டும், எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இப்படி மற்றவர்கள் நம்மிடத்திலே இவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. இதை அவர்கள் செய்யவில்லை என்றால் நாம் அவரிடத்திலே வருத்தம் கொள்கிறோம், கோபப்படுகிறோம், குறை சொல்கிறோம். ஆனால் நாம் மற்றவர்களிடத்திலே அப்படி நடந்து கொள்கிறோமா என்பது பற்றி பலர் சிந்திப்பதே இல்லை. கேள்வி வந்தாலும் கூட அதனால் இப்படி, இதனால் இப்படி என்று தான் ஏன் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்பதற்கான காரணங்களை பட்டியலிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். உண்மையில் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை முதலில் கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். இப்படி செய்ய வேண்டும் என்று மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக நாம் திகழ்ந்தால் மட்டும்தான் நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் எதிர்பார்ப்பதற்கான தகுதி கூட நமக்கு வந்தமையும். ஆகவே எல்லோரிடத்திலும் இருந்தும் நாம் எதிர்பார்க்கிற அந்த அன்பு, கருணை, தோழமை, நற்பண்புகள், நன்மதிப்பு, இவை அனைத்தையுமே முதலில் மற்றவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும். எல்லோரும் என்னிடத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு நாம் வாழ்ந்து காட்டினால் மட்டுமே நாம் கொடுக்கின்ற அந்த நன்மைகள் அனைத்துமே நமக்கும் திரும்ப கிடைக்கும். அதற்கு தகுந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கையை மிக வளமாக நாம் வழிநடத்தி செல்லுகின்ற நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நல்ல நாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 19 காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. சங்க இலக்கியங்களை இயற்றிய புலவர்களிலே செம்புலப்பயல் நேரார் என்று ஒரு புலவருக்கு பெயர். உண்மையில் அவருடைய பெயர் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் தன்னுடைய ஒரு சங்க பாடலிலே செம்புலப்பயல் நீர் போல என்கின்ற ஒரு ஓமையை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். செம்புலம், செம்மண் நிலம். அந்த நிலத்திலே பாய்கின்ற தண்ணீர் செம்மண்ணினுடைய நிறத்தை எடுத்துக்கொண்டு தானும் சிவப்பாக மாறுகிறது. இது இயல்பாகவே தண்ணீருடைய தன்மை. எந்த நிலத்திலே பாய்கிறதோ அந்த நிலத்தினுடைய தன்மையாக அது மாறிவிடும். அந்த நிலத்தின், மண்ணின் நிறத்தை அது சூடிக்கொள்ளும். அதுபோல அன்புடைய நம்முடைய நெஞ்சங்கள் ஒன்று கலந்து விட்டன. அந்த நீர் மண்ணோடு கலப்பது போல, மண் நீரோடு கலப்பது போல என்று தலைவனும் தலைவியும் தங்கள் அன்பின் சங்கமத்தை எடுத்து சொல்வது போல அந்த பாடல் அமைந்திருக்கும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு பழமையான ஆப்பிரிக்க பொன்மொழி சொல்கிறது, எண்ணங்களின் வண்ணங்கள் என்னவோ அதுவே உங்கள் ஆத்மாவின் வண்ணமுமாகும் என்று. தண்ணீருக்கு நிறம் கிடையாது, அது எந்த மண்ணிலே ஓடுகிறதோ அந்த மண்ணினுடைய நிறத்தை தான் எடுத்துக்கொள்ளும். எந்த பாத்திரத்திலே நிரம்புகிறதோ அந்த பாத்திரத்தின் வடிவமாக மாறிவிடும். அதுபோல உங்கள் ஆத்மாவும் நிர்மலமானது. அதற்கு ஒரு நிறத்தை எது கொடுக்கிறது என்றால் நம்முடைய எண்ணங்கள் தான். நீங்கள் எப்போதும் கோபப்படுகிற ஒரு மனிதர் என்றார், கோபம் என்கிற அந்த உணர்வை நீங்கள் அதிகம் தேர்ந்தெடுக்கிறீர்கள். ஆகவே அதுவே உங்கள் அடையாளம் ஆகிறது. எப்போதும் எதையாவது நினைத்து நீங்கள் வருந்திக் கொண்டே இருப்பீர்கள் என்றால், வருத்தம் என்கிற ஒரு உணர்வை நீங்கள் அதிகம் தேர்ந்தெடுக்கிறீர்கள். அதுவே உங்கள் அடையாளம் ஆகிறது. நீங்கள் எல்லோர் மீதும் எப்போதும் அன்பு பாராட்டுவீர்கள் என்றால், நீங்கள் அன்பை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதை உங்கள் ஆத்மாவின் தன்மையாக உலகம் அறிந்து கொள்கிறது. நீங்கள் எப்போதும் எல்லோருக்கும் உதவக்கூடியவர் என்றால், கருணை என்கின்ற உணர்வை உங்கள் வாழ்க்கைக்குரிய அணுகுமுறையாக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதுவே உலகம் போற்றுகின்ற ஒரு அடையாளமாக உங்களுக்கு அமைகிறது. ஆகவே நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள், என்ன மாதிரியான எண்ணங்கள் எப்போதும் உங்கள் மனதிலே எழுந்து கொண்டே இருக்கின்றன என்பதை பொறுத்துத்தான் உங்கள் ஆத்மாவினுடைய அடையாளம் அமைகிறது. நீங்கள் யார் என்பதை உலகத்திற்கு சொல்வது, நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை உலகத்திற்கு புரிய வைப்பது உங்கள் எண்ணங்கள் தான். ஆகவே அவற்றை மிக கவனமாக தேர்ந்தெடுத்து நல்லதொரு அடையாளத்தை இந்த அகிலத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money, sound வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCD Global and Top Bankers, இணைந்து நடத்தும் பிகஸ்ட் தமிழ்நாடு வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ அண்ட் ஹோம் லோன் மேலா 2026ல 6.5% ஹோம் லோன். மீட் த டீம் ஆன் சண்டே செப்டம்பர் 13th அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல். பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

ஆச்சரியம் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க துவக்கங்களே வரலாற்றினுடைய வெவ்வேறு காலகட்டங்களிலே. ஆனால் அந்த குறிப்பிட்ட தேதியிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான ஆரம்பங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் செப்டம்பர் மாதம் 11 தேதியான இதே தினத்திலே நிகழ்ந்திருக்கிற சிறப்பான துவக்கங்கள் பற்றி இன்றைக்கு அறிந்து கொள்ளப் போகிறோம். 1853 ஆண்டு மின்சாரத்தின் துணை கொண்டு இயங்கக்கூடிய டெலிகிராப் அதாவது தந்தி வசதியானது முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. மெர்ச்சன்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் என்கிற பெயரிலே சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய லோபோஸ் என்கிற ஒரு இடம் வரைக்கும் இதற்கான முயற்சியானது முதன் முதலாக நிகழ்த்தப்பட்டது. அதாவது மெர்ச்சன்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் என்பது வணிகர்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு குறிப்பிட்ட வணிகம் சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை விதமான நபர்களையும் அந்த வணிகம் தொடர்பான தகவல்களை கொடுத்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. இதை சார்ந்திருந்தவர்களான ஜார்ஜ் ஸ்வீனி மற்றும் தியோடர் பாக் என்கிற இருவர் 1853 ஆண்டிலே இந்த தகவல் பரிமாற்றத்தை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஏற்கனவே இருந்த தந்தி முறைகளை மாற்றி மின்சாரத்தின் துணை கொண்டு விரைவாக இயங்கக்கூடிய துல்லியமாக இயங்கக்கூடிய தந்தி முறையை முயற்சிக்கிறார்கள். இது முதன் முதலாக கட்டமைக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். இதே மாதத்தினுடைய 30 தேதியிலே 1853 வருடத்திலிருந்து அது செயல்பட துவங்கியது என்பது வரலாறாக அமைந்திருக்கிறது. அதே போல 1883 ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த ஆர்கிடெக்ட் பொறியாளர் ஜேம்ஸ் கட்லர் என்பவர் போஸ்டல் மெயில் ஷூட் அதாவது மிகப்பெரிய கட்டுமானங்களாக அமைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் அல்லது குடியிருப்புகளாகட்டும் அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும் அது போன்ற இடங்களிலே தபால்களை சேகரிப்பது என்பது சற்று கடினமான விஷயமாக இருந்தது தபால் துறைக்கு. அதாவது ஒவ்வொரு தளத்திலும் தபால்கள் இருக்கும், ஒவ்வொரு பிரிவிலும் தபால்கள் இருக்கும், இவற்றையெல்லாம் சேகரிப்பது என்பது சிரமமாக இருந்ததினாலே திரு ஜேம்ஸ் கட்லர் அவர்கள் என்ன செய்கிறார், ஷூட் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறார். அதாவது ஒரு குழாய் போல, அது வட்ட வடிவமாக இருக்கலாம் அல்லது சதுரமாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு தளத்திலேயும் அதற்கான வாயில்கள் இருக்கும், பொதுவான குழாயிலே அது இணைக்கப்பட்டிருக்கும். அந்த குழாயானது கீழ்த்தளத்திலே ஓரிடத்திலே வந்து சேகரமாகும். அந்தந்த இடங்களிலே நாம் நமக்கு இருக்கக்கூடிய துவாரத்தின் வாயிலாக அந்த குழாய்க்குள்ளே தபாலை சேர்த்து விட்டால் அது அந்த குழாய்ப்பாதையின் வழியாக மேலிருந்து கீழ் நோக்கி வந்து கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய சேகரம் செய்கின்ற இடத்திலே அது சேர்ந்துவிடும். அங்கிருந்து தபாலை பெற்றுக் கொள்பவர்கள், தபால் துறையைச் சேர்ந்தவர்கள் மொத்தமாக அந்த தபால்களை எடுத்துச் செல்லலாம். நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தங்கும் விடுதிகளிலே சலவை துணிகளை சேகரிப்பதற்கு இது போன்ற ஒரு வழக்கத்தை கடைபிடிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பஞ்சதந்திரம் திரைப்படத்திலே அது போன்ற ஒரு குழாய் பாதையை வைத்து ஒரு பெரிய நகைச்சுவை காட்சியே இருந்திருக்கும். இப்படி ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் முழுவதும் இணைக்கப்படுகின்ற ஒரு குழாய், அதற்குத்தான் ஷூட் என்று பெயர். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை முதன் முதலாக ஜேம்ஸ் கட்லர் அவர்கள் தபால் பயன்பாட்டிற்காக வென்று உருவாக்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1893 அமெரிக்காவினுடைய சிகாகோ பகுதியிலே சர்வசமய மாநாடு வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸ் என்கிற பெயரிலே நடைபெற்றது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை சமயங்களை சார்ந்தவர்களும் ஒன்று கூடி ஆன்மீக ரீதியான ஒரு ஒற்றுமையை உண்டாக்குவது, மத சகிப்புத்தன்மையை உண்டாக்குவதற்கான முயற்சி செய்வது உள்ளிட்ட நோக்கங்களோடு ஒன்று கூடினார்கள். இந்த இடத்தில் தான் இந்தியாவைச் சேர்ந்த வீரத்துறை விவேகானந்தர் அவர்கள் உலக பிரசித்தி பெற்ற தன்னுடைய சொற்பொழிவை நிகழ்த்தினார். இப்படி ஒரு முயற்சி முதன் முதலாக நிகழ்ந்ததும் இந்தியாவினுடைய பிரதிநிதியாக விவேகானந்தர் அவர்கள் அதிலே பங்கு பெற்று ஒரு மிகப்பெரிய சமய புரட்சியை உண்டாக்கியதும் இன்றைய தினத்திலே தான் நிகழத் துவங்கியது. அதே போல 1906 ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலே இருந்த போது அங்கே இருந்த நிறப்பாகுபாடு, மனிதர்களை மனிதர்கள் அடக்கக்கூடிய அந்த சூழல் இவற்றையெல்லாம் எதிர்த்து அங்கே அவர் அமைதி வழியிலே போராட்டத்தை துவங்குகிறார். இந்த போராட்டத்திற்கு சத்தியாகிரகம் என்கிற பெயரை முதன் முதலிலே அவர் சூட்டிய தினம் இன்றைய தினம். சத்தியம் என்றால் உண்மை, அக்ரகம் என்றால் மிக மென்மையான விதத்திலே அதை எடுத்துச் சொல்வது. உண்மை எதுவோ அதை வன்முறையை கையாளாமல் மென்முறையை கையாண்டு எடுத்துச் சொல்லுகின்ற முறைக்குத்தான் சத்தியாகிரகம் என்று பெயர். தன்னுடைய முறைக்கு காந்தியடிகள் அப்படி ஒரு பெயரை சூட்டி அதை முதன் முதலாக பயன்படுத்திய தினமாக இன்றைய தினம் விளங்குகிறது. இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. வரலாற்றினுடைய அந்த தன்மை மாறாமல் இந்த தினம் அதாவது இன்றைய தினமும் கூட நம் வாழ்க்கையிலே பல ஆரம்பங்களினுடைய களமாக அமைந்திட வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM இல். இது புத்தம் புது காலை.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக ஒவ்வொரு தினத்திலும்

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. பொதுவாக எந்த ஒரு வேலையையும் பகுதி பகுதியாக பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய கவனத்தை ஆழமாக செலுத்தி நாம் செய்தால் மொத்தமாக அந்த வேலை சிறப்பான ஒன்றாக அமையும். மிக மிக எளிய ஒரு உதாரணம், தட்டில் இருக்கின்ற உணவை மொத்தமாக ஒரே கவளமாய் எடுத்து நாம் வாயிலே அடைத்துக் கொண்டால், திணித்துக் கொண்டால், அப்படி உட்கொள்வதிலே எத்தனை சிரமம் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் கூட அந்த உணவின் ருசியை நாம் உணர முடியாது. வாய் நிறைய அடைக்கப்பட்ட உணவை நாம் மென்று விழுங்குவது கூட கடினமாக இருக்கும், அப்படியே விழுங்கி விடுவோம். ஆனால் அந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமாக கையிலே எடுத்து ஒவ்வொரு வாயாக உட்கொண்டு அதை மென்று அதனுடைய சுவையை ருசி பார்த்து ஆனந்தமாக அதை சாப்பிடும் பொழுது உணவு சாப்பிடுவதனுடைய மகிழ்ச்சியை நம்மாலே உணர முடியும். அந்த உணவினுடைய ஊட்டச்சத்தும் நமக்கு கிடைக்கும். ஒரு நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டாலே ஒரே மனிதர் மொத்த பணிகளையும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அப்படி செய்தால் எதிலுமே அவருடைய கவனம் முழுமையாக பதியாது. ஆகவே அந்த வேலை என்பது சிறப்பாக நிகழாது. ஆகவே என்ன செய்வார்கள்? அதை பிரிவு பிரிவாக பகுப்பார்கள். ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவருடைய பொறுப்பாக கொடுப்பார்கள். அவரவர் அந்தந்த வேலைகளை செய்கிறோம். ஒரு கல்யாணம் என்று எடுத்துக்கொண்டால் பத்திரிகை வேலையை நீ கவனித்துக்கொள், பந்தல் அமைக்கின்ற வேலையை நீ கவனித்துக்கொள், பந்தியிலே வருபவர்களை நீ கவனித்துக்கொள். இப்படி ஒவ்வொரு உறவினருக்கும் ஒரு பொறுப்பு பிரித்து கொடுக்கப்படும். அப்போது அவரவர் அந்தந்த பணிகளை கவனிக்கும் பொழுது அது மிகச் சிறப்பான ஒரு செயலாக, எல்லோரும் பாராட்டக்கூடியதாக அமைந்துவிடும் இல்லையா? அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையையும் அணுக வேண்டும் என்கிறார் செனகா அவர்கள். ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உன் மூளையிலே தூக்கி சுமக்காதே, மாறாக ஒவ்வொரு தினத்தையும் ஒரு தனித்தனி வாழ்க்கையாக கருத்திலே கொள். இன்றைய தினத்திலே மட்டும் கவனம் செலுத்து. இதை சிறப்பாக செய், எவ்வளவு சிறப்பாக முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செய். நேற்றை பற்றியும் கவலைப்படாதே, நாளையை பற்றியும் கவலைப்படாதே. இன்றைய தினம், இந்த ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை, அதிலே நான் முழு கவனத்தையும் செலுத்தி முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி நான் சிறப்பாக இந்த வாழ்நாளை அணுகுவேன் என்கின்ற ஒரு அணுகுமுறை போதும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே சிறக்க சிறக்க அது ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையின் தரத்தையே உயர்த்திவிடும் என்கிறார். உண்மையிலேயே உபயோகமான ஒரு வாழ்வியல் அணுகுமுறை இது, வழிகாட்டுதல் இது. நாமும் அதை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க துவங்குகின்ற நல்ல நாளாக அமையட்டும். பிறந்திருக்கிற இந்த அற்புதமான நல்ல நாள் தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

Good morning. A very good morning. காலை வணக்கம். 7:07 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச். ஹாப்பி ஃப்ரைடே கைஸ். எனக்கு வாயே வர மாட்டேது ஃப்ரைடேன்னு சொல்ல. ஆமா, இதுக்கு என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து நான் ஒரு பிக்சர் ஒன்று போட்டுட்டு சொன்னேன்ல, அதே ஃபீல் தான் எனக்கு. நேற்றுக்கு வந்து ஒரு மண்டே மாதிரி ஃபீலிங், இன்னைக்கு வந்து எனக்கு சரியா சொல்லணும்னா டியூஸ்டே மாதிரி ஒரு ஃபீலிங். ஓ, இன்னும் இருக்கு, ஒரு 3 நாள் இருக்கு இந்த வீக் முடியறதுக்குங்கிற மாதிரி தான் என் மைண்ட் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 2-3 நாள் லீவுக்கு அப்புறமா நம்ம திருப்பி ஆஃபீஸ் வரும்பொழுது வர அந்த முதல் நாள் நமக்கு ஒரு மண்டே ஃபீல் தான் கொடுக்கும். அண்ட் ஐம் ஸ்டில் நாட் ஓவர் இட். இன்னைக்கு எனக்கு வீக்கெண்ட் எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. சரியா இருந்தாலும் அப்பப்போ வந்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், வீக்கெண்ட் வந்தாச்சு. இட்ஸ் ஃப்ரைடே ஆல்ரெடி. அண்ட் எல்லா ஃப்ரைடேயும் சொல்ற மாதிரி தான், சீக்கிரமா பிளான் பண்ணி உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்புனீங்கன்னா வீக்கெண்டை வீண் பண்ணாம ஜாலியாக நீங்க என்ஜாய் பண்ணலாம். சரியா? ஸோ ஆஃபீஸ் வேலையெல்லாம் வந்து கிளம்புறதுக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா ஓகே, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யாரும் கேட்குறாங்க கேட்கலங்கிறது செகண்டரி. நமக்குள்ளேயே வந்து தோணும், ஐயோ அதை ஃபினிஷ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த தாட் நம்ம பேக் ஆஃப் த மைண்ட் இருக்க நம்மளால் இருக்கிற அந்த டைமை வந்து நிம்மதியாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால அப்படி திங்க் பண்ணாதவங்களாம் இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். இல்லை அப்படி திங்க் பண்ணுவீங்கன்னா எப்படியாச்சும் கொஞ்சம் உட்காந்தாச்சு வேலையை முடிச்சுட்டு போனீங்கன்னா ஜாலியாக வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம். சரியா? ஸோ ஹவு இஸ் திஸ் வீக் ஃபார் யூ? எனக்கு வந்து இந்த வாரத்தில் லிட்டரலி 2 நாள் தான் ஒர்க்கிங் ஆக இருந்தது. மீதி நாட்கள்லாம் வந்து இந்தியாவில் இருந்தேன். ஸோ அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி சென்னையிலேருந்து கிளம்பி நான் துபாய்க்கு வந்தேன், ஐ மீன் யூஏக்கு வந்தேன். சரியா? அப்படி வரும்போது எங்கள் அம்மா வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகணுமா இருந்தது. என் அம்மா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து மத்தியானம் ஒரு 2:30 ட்ரெயின் பிடிச்சி போனாங்க. நான் வந்து சென்னையிலேருந்து அபுதாபிக்கு ஒரு 3:40 ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்தேன். அம்மா கோயம்புத்தூர் போகிறதுக்குள்ளே நான் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்து செட்டிலே ஆயாச்சு. அம்மா இன்னும் ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எப்படி நம்ம வெல் கனெக்டடாக இருக்கோம்ல அப்படின்ட்டு. இதெல்லாம் அஃப்கோர்ஸ் தெரிஞ்சது தான், ஃப்ளைட்டு ஃபாஸ்ட்டு ட்ரெயின் ஸ்லோ எல்லாம் தெரியும்னாலும் அப்பப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அப்படியே பிஸியாக சென்னையில் சுற்றிட்டு இருந்தோம், அடுத்த ஃபியூ ஹவர்ஸில் பார்த்தா இங்கே யூஏ வந்தாச்சு. இப்போ நினச்சா இன்னும் அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்தில் ஊருக்கு போய் உட்காந்துடலாம். ஆ பரவாயில்லப்பா, இன் தேட் வே துபாயில் ஒரு யூஏயில் நம்ம இருக்கிறது எவ்வளோ ஒரு ஒரு கன்வீனியண்டாக இருக்குது. யோசிக்கும் பொழுது இல்லை டக்கு டக்குன்னு ஊருக்கு போகணும், இல்லை அங்கேருந்து யாரையாவது கூட்டிகிட்டு வரணும்னா. இதே வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறவங்களுக்கு, ஃபார்வே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். எனிவே அதை நினச்சி ஐ ஃபெல்ட் ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல். ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கும், பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம லைஃப்பில். ஸோ என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிற டைமில் இப்படி இருக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பரவாயில்லையே இது இருக்கே அது இருக்கே நினச்சோன்னா டெஃபினெட்லி வீல் ஃபீல் ஹாப்பி அண்ட் ஃபார்ச்சுனேட். சரியா? அவ்வளோதாங்க, வீக்கெண்டு வந்தாச்சு, என்ஜாய் பண்ணுங்கள். மெரிசல் மார்னிங்கில் ஆஸ் யூஷுவல் இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் நிறைய பாட்டு உங்களுக்காக இருக்குது. நடுநடுவில் அப்டேட்ஸ் உங்களுக்காக நான் கொடுக்க போறேன். இதுதான் இன்னைக்கான பிளான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ட் பேக் டு பேக் 2 பாட்டில் கல்லூரியிலிருந்து உன்னருகில் வருகையில் பாட்டும், உன்னாலே உன்னாலே படத்திலிருந்து ஜூன் போனா ஜூலை காற்றை பாட்டும், ரெண்டுமே வந்து நல்ல அப்படி ரிஃப்ரெஷிங்கான சாங்ஸ் அவங்களுக்கு இருக்க போகுது. சரியா? ஸோ இந்த 2 பாட்டும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, அப்புறமா நான் வரேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் இப்போ நான் பேசுறது நீங்க எங்கிருந்து கேட்டுருக்கீங்க, ஃப்ரம் விஷ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் யூ லிசனிங், எந்த ஊர் எந்த நாடு அங்கே எப்படி இருக்கு, வீக்கெண்ட் வந்தாச்சா என்ன ஏதுங்கிறதெல்லாம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வழியாக தெரியப்படுத்துங்க. மோர் தென் ஹாய் அண்ட் குட் மார்னிங் வேறு ஏதாவது அனுப்புங்க. சரியா? ஆர்ஜே கீர்த்தனா, KIRTHANA தான் ஸ்பெல்லிங். ஸோ இன்பாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி ஃப்ரைடே. Back to back.

0: என்ன
1: அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது ப்ரோ.
2: ஆமாண்டா,
3: அதுக்கு என்ன
1: ஒரு நாலு டிக்கெட் கிடைக்குமா?
3: நாலு டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
4: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
5: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
13: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
14: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
15: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

அடடே, சென்னையில நேத்து நைட்டு செம்ம மழையாமே. யூசுப் மர்சூக் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் கீர்த்தனா. இங்க சென்னையில நைட் அடிப்பொழி மழை, சும்மா இடியும் மின்னலுமா பொழந்து கட்டிருச்சு அப்படின்ட்டு. அப்படியா, நான் மழையே பாக்கலங்க. நானும் நினைச்சேன் திருச்சி கூட அப்படிதான். நாங்கள் வந்து இந்த தடவை ட்ரிப்ல வந்து சென்னை திருச்சி ரெண்டு ஊருக்கும் ஒட்டக்கடக்குன்னு போயிட்டு வந்துட்டோம். ஃபேமிலியில ஒரு வெட்டிங் இருந்ததுனால. சோ திருச்சியில வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்ததா. நாங்க திருச்சி கிட்ட போக போக போக மழை நின்று போச்சு. கொஞ்சம் கூட நான் மழை பார்க்கவே இல்லை. சோயா, அது ஒன்றே ஒன்று தான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சு. எனிவே, நான் திருப்பியும் வந்து விரைவில் வெக்கேஷனுக்கு ப்ராப்பர் வெக்கேஷனுக்கு நான் போகிறேன். அந்த டைமில் மழை வருதா என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். சரண் ஃப்ரம் துபாய் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங், ஐ எம் லிஸனிங் டு யுவர் ஷோ அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில். அப்புறம் ஃபரூக் சொல்லியிருக்காரு, பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்கோட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஹாப்பி ஃப்ரைடே அப்படின்னு. தேவமுருகன், தேங்க்யூ, வெல்கம் பேக் சொல்லியிருக்கீங்க. சர்தார் கான், குட் மார்னிங் டு யூ டூ. ரோஷன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹலோ கீர்த்தனாக்கா, குட் மார்னிங்னு. வேற யாரு, ரவி சங்கர், கல்லூரி சாங் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்லூரி சாங் இஸ் ஆக்சுவலி அ வெரி பியூட்டிஃபுல் சாங். அந்த ஆல்பம்

0: மறக்க முடியாத ஒரு வருஷம் இல்லையா நம்ம அமீரகத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஆர் இன் ஜென்ரல் இந்த மிடில் ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே. எஸ்பெஷலி இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதங்கள்லாம் மறக்க முடியாத மாதங்களாக இருந்திருக்கும். அண்ட் இந்த நேரத்தில் எல்லாம் இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் சமயத்தில் நிறைய த்ரெட்ஸ் எல்லாம் வந்தது. இந்த மிசைல் அட்டாக், ட்ரோன் அட்டாக் அதெல்லாம் வந்து நம்ம அமீரகத்தை நோக்கி வந்துச்சுனாலும் பெரிய அளவில் எதுவும் பாதிப்புகள்லாம் இல்லாமல் நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுமே வந்து த்ரெட் வந்திருக்கு. இப்போ ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் இந்த நம்ம டிஎக்ஸ்பியினுடைய சிஇஓ பால் கிரிஃபித்ஸ் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, துபாய் ஏர்போர்ட்ஸில் கிட்டத்தட்ட 111 த்ரெட் அலர்ட்ஸ் அண்ட் 17 பாலிஸ்டிக் மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு இந்த ரீஜனல் கான்ஃப்ளிக்ஸ் நடந்த இந்த சமயத்தில். அண்ட் ரொம்ப மினிமலான டேமேஜ் தான் இருந்திருக்கு. அண்ட் அதனில் வந்து இன்ஜோர் ஆனவங்கெல்லாம் இப்போ தே ஹவ் லைக் ரெக்கவர்ட் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நாங்கள் சொல்கிறது என்னன்னா, 0 டெத்ஸ் நடந்தது அண்ட் வெரி வெரி லிமிடெட் கேஷுவல்டீஸ் தான். அண்ட் ஐ எம் ஸோ ப்ளீஸ் டு லெட் யூ ஆல் நோ தட் தோஸ் பீப்புள் ஹவ் ஆல் ரெக்கவர்ட் ஃபுல்லி அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ கவர்மெண்ட் உடைய அந்த ரெஸ்பான்ஸ் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்ததன் காரணத்தினால தான், ரொம்ப குவிக்கா அவங்க ஆக்ட் பண்ணதுனால தான் ஸ்டாஃப் அண்ட் பாசஞ்சர்ஸ் எங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் நம்ம கண்ட்ரினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவங்களுடைய இந்த இன்டர்செப்ஷன் ரேட்டுங்கிறது அவ்வளவு பாசிட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் இந்த கிரைசிஸ் சமயத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம நாட்டினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் அவங்களுடைய அந்த ஸ்விஃப்ட் ரெஸ்பான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாராட்டை தெரிவிச்சிருக்காரு.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. 91 போடு. 90s.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: of the hour brought to you by Basha Bai Biryani. Authentic ana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bai Veetu Kalyana Biryani ippave rusithu rasikka. Visit Basha Bai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.
1: Tamil 89.4.
2: Unga pregnancy journey smooth and comfortable experience panna Ayurveda urudunaiyaga irukum. Ungalkum unga newborn baby ku pregnancy la irundhu postnatal care varaikum anboda gavanika Dr. Geetha Sadanandan and team irukanga at Ayutreat Ayurveda Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. Masala Cafe brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
6: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
7: This hour of Mersal morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: E44 பயங்கர கன்ஜெஷனாக இருக்கு. அல்கேலில் வந்து ஒரு கிராஷ் ஒன்று என்னால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த கிராஷ் எங்கன்னா அல்கூஸ் ஃபர்ஸ்ட்னு எனக்கு காட்டுது. ஸோ த ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் அல்கேல் ரோட் ரைட் ஃப்ரம் ராசல் கோர்லேருந்து நம்ம பார்த்தோன்னா கன்ஜெஷன் நிறைஞ்சு இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் 311லேயும் மல்டிபிள் கிராஷஸ் ஆங்காங்கே பார்க்க முடியுது. ஒரு சைடு வந்து இந்த நார்த்தல் ஷிபா பக்கம் பார்த்தா அங்கே ஒரு கிராஷ் இருக்கு. அண்ட் தென் ஷார்ஜா சைடில் பார்த்தா அங்கே ஒரு கிராஷ் இருக்கு. அண்ட் தென் D89 அதுலேயும் வந்து மல்டிபிள் பிளேசஸில் கிராஷஸ் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் D89 தட் இஸ் அல் கவனி ஸ்ட்ரீட்லேயும் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் நிறைய இருக்கு. அண்ட் முக்கியமான ரோட்ஸ் எல்லா இடங்களையும் ஜாஸ்தியாக தான் இருக்கு. எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. அதனால டிரைவ் பண்ற நீங்க டென்ஷன் ஆகாம பொறுமையா டிரைவ் பண்ணுங்க.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: பாரு.
1: புத்தரங்கம்மா புத்தலங்கம்மா பத்த புள்ள நீ செத்துருவடா டேய், நீ உத்தார் விடாதே.
0: மாவுன்னா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் அபுதாபில ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 13 செப்டம்பர் சண்டே ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 056-415-4242.
6: எனக்கு சக்கரை வியாதி,
7: சுகரா, இது எத்தனை நாளா?
6: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
7: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
6: சார்?
4: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
5: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
8: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
9: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
10: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
11: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலி மொழியை பார்த்துட்டு இருக்க.
10: உனக்கு இப்போ 15 வயசு, இப்போ நீ என்ன பண்ற?
11: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
12: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
13: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
14: மகிழுங்கள்.
15: தானே டீடைல்ஸ் கால்
4: 056-415-4242. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், the world's favorite jeweler. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
16: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: நீங்க
1: ஒரு வாரம்
0: இல்ல, 3 days தான் இல்லையே, நான் ஊருக்கு
1: போயிருந்தேன்.
0: ஆமா, மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே இருக்கல, நேத்து வந்துட்டேன் நான், குட்டி ட்ரிப் ஊருக்கு போயிட்டு வந்தேன். என்னங்க? ஆமா, இந்தியாக்கு தான். ஓகே, என்ன பாட்டு? ஓ, பயங்கர கருத்து இருக்கிற ஒரு பாட்டாச்சு. ஓகே, பிளே பண்ணிடலாம். சரியா,
1: வண்டியில கேட்டுட்டு போற வெங்கட்ராஜ், சத்யசீலம் ராஜா,
0: இன்னொரு குட்டி பாட கூட பிளே பண்ணிட்டு 8 மணிக்கு மேல நியூஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன் ஆன் மேரிசல் மார்னிங்.
2: For details, call 056-415-4242.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். ஜெர்மனியில் 40 பில்லியன் யூரோக்களை பல்வேறு துறைகளில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் ஜெர்மனிக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியானது. இந்த முதலீடுகள் இருநாடுகளின் மூலோபாய மற்றும் வளர்ச்சி முன்னுரிமைகளை பிரதிபலிக்கின்றன. அவற்றில் தொழில்துறை, மேம்பட்ட தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி ஆகியவை அடங்குகின்றன. ஐக்கிய அரபு அமீரகம் ஜெர்மனி இடையேயான உறவுகள் தொடர்ந்தும் வலுப்பெற்று வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த முதலீடு நீண்டகால பொருளாதார மற்றும் முதலீட்டு கூட்டாண்மைகளை உருவாக்குவதில் ஐக்கிய அரபு அமீரகம் கொண்டுள்ள அணுகுமுறையையும் ஜெர்மனியின் தொழில்துறை, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை திறன்கள் மீதான அதன் நம்பிக்கையையும் பிரதிபலிக்கின்றது. மொத்தம் 40 பில்லியன் யூரோ முதலீட்டில் 10 பில்லியன் யூரோ ஜெர்மனியின் பவேரியா மாநிலத்தில் முதலீடு செய்ய ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் ஜோர்தானில் உள்ள முஃபாஃபக் சால்டி விமான தளத்தில் பல அமெரிக்க ராணுவ விமானங்கள் சேதமடைந்ததாக அமெரிக்க அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. உலகிலேயே அதிக நிதி ஒதுக்கப்படும் அமெரிக்க ராணுவம் கடந்த செவ்வாயன்று ஈரான் நடத்திய தாக்குதல்களுக்கு முன்பே குறிப்பிடத்தக்க அளவில் பொருள் சேதங்களை சந்தித்திருந்தது. இதில் 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அழிக்கப்பட்டதும் ஈரான் போர் விமானங்களை தாக்கியதும் விபத்துக்களில் விமானங்கள் இழக்கப்பட்டதும் அடங்குகின்றன. ஈரானுடனான மோதலில் முன்னதாக 42 அமெரிக்க ராணுவ விமானங்கள் அழிக்கப்பட்டு அல்லது சேதமடைந்திருந்ததாக அமெரிக்க காங்கிரஸ் கடந்த மே மாதத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிப்ரவரியில் ஈரான் போர் தொடங்கியதில் இருந்து 18 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 800க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் அமெரிக்க அரசாங்கம் ஹிஸ்புல்லா மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள பிற ஈரான் ஆதரவு அமைப்புகளுக்கு உதவி செய்து வருவதாக கூறப்படும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு எதிராக புதிய தடைகளை அறிவித்துள்ளது. ஈரானை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தும் தனது நடவடிக்கையை அமெரிக்கா தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இந்த புதிய பொருளாதார தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் விஜய் லண்டன் சென்றுள்ளார். நேற்றிரவு 10 மணியளவில் சென்னையில் இருந்து எமிரேட்ஸ் விமானம் மூலம் துபாய் வந்த தமிழ்நாடு முதல்வர் இங்கிருந்து மற்றொரு விமானத்தில் லண்டன் சென்றார். லண்டனில் முதலீட்டாளர்கள் சந்திப்பில் பங்கேற்கும் முதல்வர் விஜய் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுக்க உள்ளார். லண்டனில் உள்ள புகழ்பெற்ற சில்வர்ஸ்டோன் மோட்டர் ரேசிங் சர்க்கியூட் வசதிகள் மற்றும் அதற்கான சுற்றுப்பாதையையும் முதலமைச்சர் பார்வையிடவுள்ளார். இதன்போது தனது நண்பர் நடிகர் அஜித்குமாரின் கார் பந்தயத்தை முதல்வர் பார்வையிடவுள்ளதாக கூறப்படுகின்றது. லண்டனில் வசிக்கும் தமிழர்களை சந்தித்தும் முதலமைச்சர் கலந்துரையாடவுள்ளார். இப்பயணத்துக்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்வதற்காக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளர் மேகநாத ரெட்டி, தொழில்துறை வழிகாட்டி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் தீபக் ஜேக்கப் மற்றும் உயரதிகாரிகள் ஏற்கனவே லண்டன் புறப்பட்டு சென்றுள்ளனர். இந்தியா முழுவதும் 8.5 லட்சம் வங்கி ஊழியர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். சனி ஞாயிறு விடுமுறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் இன்று வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளனர். வங்கி ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு தொடர்ந்தும் தாமதப்படுத்தி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை வழங்கினால் அதற்கு ஈடாக வாடிக்கையாளர்களுக்கான வணிக சேவை தரத்தை கூடுதலாக 40 நிமிடங்கள் அதிகரித்து பணியாற்ற வங்கி ஊழியர்கள் தயாராக இருப்பதாக மத்திய அரசிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக இந்த விவகாரம் நிதி அமைச்சகத்திடம் நிலுவையில் நிலையில் உள்ளதாகவும் விரைந்து தமது கோரிக்கைகள் ஏற்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி அகில இந்திய வங்கி ஊழியர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் கொழும்பு திகிவளை கவுடான சிரிகபகோஸ் வீதியில் அமைந்துள்ள வீடொன்று இலக்கு வைத்து நடத்தப்பட்ட கைக்குண்டு தாக்குதலில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்தனர். இன்று அதிகாலை இக்கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதலில் வீட்டில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் இரண்டு பிள்ளைகள் என மூன்று பேர் காயமடைந்த நிலையில் கழுவோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் 10 மற்றும் 14 வயதுடைய இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்தனர். இதேவேளை உயிரிழந்த சிறுவர்களின் 55 வயதுடைய தந்தை தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி முதல் அணியாக இறுதிச் சுற்றுக்குள் நுழைந்தது. நேற்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்தின. போட்டியில் முதலில் துடுப்பிட தாடிய இந்திய மகளிர் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 149 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய பங்களாதேஷ் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றது. இதற்கமைய இந்திய மகளிர் அணி 40 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. இந்திய அணி சார்பில் ஷஃபாலி வர்மா போட்டியின் ஆடுநாயகியாக தேர்வானார். அவர் 40 பந்துகளில் 64 ஓட்டங்களை அணிக்காக அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். ஹர்மன்பிரீத் கவுர் 24 ஓட்டங்களுடன் வெளியேறினார். ரிச்சா கோஷ் 21 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். தீப்தி சர்மா 13 ஓட்டங்களுக்கு வெளியேறினார். இதற்கமைய இந்திய அணி முதல் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 149 ஓட்டங்களை பெற்றது. பங்களாதேஷ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியது. தொடரில் இன்று நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. அமீரக நேரப்படி இன்று மாலை 6:30 துபாய் DICS மைதானத்தில் இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது. இன்றைய போட்டியில் வெற்றியீட்டும் அணி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணியுடன் பல பரீட்சை நடத்தும்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று பொதுவாக தெளிவாகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் வானம் காணப்படும் என்ற தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றிரவு மற்றும் சனிக்கிழமை காலை கடலோர பகுதிகளில் சில இடங்களில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். மேலும் மூடுபனி அல்லது பனிமூட்டம் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று உள்ளக பகுதிகளில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். அபுதாபி மற்றும் துபாயில் 41 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். அபுதாபி மற்றும் துபாயில் முறையே 30 மற்றும் 31 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை வீழ்ச்சியடையும். மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: Star of the month.
4: Singer Hariharan.

0: குட் மார்னிங், வெல்கம் பேக் அண்ட் ஹாப்பி ஃப்ரைடே. 8:15 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன வெயில், என்ன சூடு இல்லையா? இப்படி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமே. ஆனா இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல ஆபீஷியலி சம்மர் நம்ம யுஏஇல முடிவடைய போகுதுங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து சும்மா டென்டேட்டிவா அப்படி இப்படின்லாம் கிடையாது. எத்தனை மணிக்கு எக்ஸாக்டா சம்மர் முடியுது அப்படிங்கிற அந்த புள்ளி விவரங்கள் முதற்கொண்டு நமக்காக வெளியிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: All right, என்னைக்குனா செப்டம்பர் 23ஆம் தேதி சரியா காலையில 4:05 சம்மர் ஆபீஷியலி எண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஆமா, சோ செப்டம்பர் 23rd at 4:05 AM ஆபீஷியல் இக்வினாக்ஸ் வரும்ங்கிற மாதிரி அஸ்ட்ரோனாமிக்கல் டேட் கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, டே டைம் டெம்பரேச்சர் 39 degrees Celsius கீழே போகும். அண்ட் ஓவர் நைட் நம்ம பார்த்தோம்னா, லோஸ்னு பார்த்தா டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் 27 degrees வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் செப்டம்பர் 23rd ஹார்ட்லி இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு வாரத்தில் அந்த மாசம் முடிஞ்சு அக்டோபர் வந்துடும் இல்லையா. ஸோ அக்டோபர் மாசம் வந்து நைட் டைம்ல பிலோ 22 degrees Celsius வரைக்கும் டெம்பரேச்சர் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் எப்போ இந்த ரியல் ஷிஃப்ட் நடக்கும் டெம்பரேச்சர்ல அப்படின்னு பார்த்தா, பை மிட் அக்டோபர் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மிட் அக்டோபர்ல இருந்து நமக்கு பார்த்தோம்னா நைட் டெம்பரேச்சர் வந்து 20 degrees Celsius கம்மியாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நவம்பர்ல பர்ஃபெக்ட் விண்டர் வெதர் நம்ம எதிர்பார்க்கலாம் அமீரகத்துலங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா டே டைம் டெம்பரேச்சர் 30 degrees Celsius கம்மியாகவும் நைட் டைம் டெம்பரேச்சர் 18 degrees Celsius கம்மியாகவும் பதிவாகுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஃபாக் சீசனை பொறுத்த வரைக்கும் யூனோ, இது இந்த சம்மர் முடிகிற டைம்ல ஃபாக் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நம்மகிட்ட வேலையை காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நான் இருக்கேன் இங்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி அப்பப்போ காலை நேரங்களில் அன்டில் நவம்பர் மிட் வரைக்கும் இந்த ஃபாகியான மார்னிங்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் பை ஏர்லி நவம்பர் மழைக்கான வாய்ப்பும் இருக்குங்கிற மாதிரி இங்க நம்ம அஸ்ட்ரோனமி பியூரோ தெரிவிச்சிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இந்த ஜில்லுன்னு வந்த நியூஸை கொண்டாடுற மாதிரி ஜில்லு ஜில்லுன்னு ஒரு பாட்டு தான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ண போறேன் பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல. அதுல முதல் பாட்டு வந்து சில்லுன்னு ஒரு காதல் படத்துல இருந்து முன்பே வா, அண்ட் செகண்ட் சாங் காவலன் படத்துல இருந்து யார் அது யார் அது. ரெண்டு பாட்டியும் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
1: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச் கிச்சா
2: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
0: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துரு.
1: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு யாரு, நம்ம சூர்யா?
2: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
1: செம்மையா இருக்கு போது படம்.

0: வாங்குவோமா?
1: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
0: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் அபுதாபில ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
2: 13 செப்டம்பர் சண்டே ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 0564154242.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

ஆப்பிளோட புது சீரீஸ் ஆஃப் இந்த ப்ரோ மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, 18 ப்ரோ அண்ட் 18 ப்ரோ மேக்ஸ் அண்ட் ஐஃபோன் டுவோக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸ் வந்து இப்போ நாளையிலேருந்து ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆகிடும் அண்ட் கமிங் வீக்லேருந்து இட் பி அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க இல்லை. அண்ட் இந்த ஃபோல்டபிள் ஃபோனு தான் வந்து பயங்கரமாக வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அண்ட் எவ்ரிவேர் ஆன் தி இன்டர்நெட். நேற்றுக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம், மற்ற பிராண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த ஃபிளிப் ஃபோன்ஸ் ஒரு அந்த ஃபோல்டபிள் ஃபோன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி இவங்களை வந்து யூனோ தேவையில்லாமல் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இல்லை, ஐ ஆல்சோ சா சம்திங் இன்ட்ரெஸ்டிங். இன்னொன்று நான் பார்த்தப்போ இல்லை, மும்பை போலீஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியா கேம் வந்து பாராட்டியே ஆகணும். இந்த ஃபிளிப் ஃபோன் வந்து ரிலீஸ் ஆச்சு, ஐ மீன் இந்த ஃபோல்டபிள் ஃபோன். ஸோ அந்த டைமில் அவங்க ஒரு ஒரு குட்டி வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அவங்களுடைய பேஜில், என்னென்னா, நோ மேட்டர் ஹவ் யூ ஃபிளிப் ஆஃப் ஃபோல்ட் வென் ட்ரபிள் அன் ஃபோல்ட்ஸ் டயல் 112 அப்படின்னு. வாட் அ பிரில்லியன்ட் மெசேஜ் இல்லை. ஸோ 112 அப்படிங்கிறது வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த எமர்ஜென்சி ஹாட்லைன் நம்பர் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு மும்பை போலீஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் ஃபோன் எப்படி ஃபிளிப் ஆர் ஃபோல்ட் ஆச்சுனாலும் பரவாயில்ல, வென் ட்ரபிள் அன்ஃபோல்ட்ஸ் டயல் 112. அவங்களோட வேர்ட் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இட்ஸ் ஸோ நைஸ் டு சி. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஒரு சில கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, இது எங்கே ஒரிஜினேட் ஆச்சுன்னு தெரியல, பட் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எடிட் பண்ணி மாடிஃபை பண்ணி எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் சேயிங் உங்களோட ஃபோன் வந்து த ஃபோன் தட் யூ ஆல்ரெடி ஹேவ் இஸ் ஒர்க்கிங் ஃபைன், அதனால தேவையில்லாமல் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் நீங்கள் ஃபோனில் செலவழிக்காதீங்க. இன்ஸ்டெட் ட்ராவல், இன்ஸ்டெட் டூ சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கிற மாதிரி எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, லைக் குட்டி குட்டி ரிமைண்டர்ஸ் யூனோ. கொஞ்சம் பீப்புள் வந்து மைண்ட்ஃபுல்லாகவும் வந்து யோசிக்கிறாங்கிறத பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இல்லை நான்லாம் எப்படின்னா ஒரு ஒரு வருஷமும் இந்த புது மாடல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணும்பொழுது நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற பர்சனே கிடையாது. நானும் வந்து ஒரு ஐஃபோன் யூசர் தான் கடந்த சில வருஷங்களாகவே. ஸோ ஒரு ஒரு வருஷம் அவங்க லான்ச் பண்ணும்பொழுது ஆர் யூனோ ஜஸ்ட் டு ஃபிட் இன் த க்ரௌட் அண்ட் அந்த ஒரு பியர் ப்ரெஷர் காரணமாக நான் வந்து ஃபோன்லாம் மாற்றணும்னு நினைக்கிற பர்சன் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு எத்தனை வருஷம், ஒரு 4 வருஷம் முன்னாடி வாங்கியிருந்த ஐஃபோன் இப்போ கூட நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இந்த வருஷம் என்னோட பர்த்டேக்கு இந்த 17 ப்ரோ மேக்ஸ் கிஃப்டாக வந்ததுனால நான் அதை வச்சுட்டு இருக்கேனே தவிர என்னோட பழைய ஐஃபோனையும் நான் மறக்கல. அண்ட் ஐம் ஷோர் லைக் எனக்கு தேவைப்படலை இந்த ஃபோன், இருந்தாலும் கிஃப்டாக வந்ததுனால நம்ம நோ சொல்லுவோமா, இல்லை இல்லை. அதனால் இப்போ வச்சிருக்கிற அந்த ஃபோனை எப்படி வந்து இன்னும் ஓட்டவே நினைக்கிறேன், இன்னும் ஒரு 5 வருஷத்துக்காவது ஐ ஸ்டில் ஹாவ் திஸ் ஃபோன் தோணுது. அதனால் யோசிச்சு நம்ம செலவு பண்ணுவோம் சரியா. பட் சி இஃப் இட் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ், இப்போ ஒரு புது மாடல் ஃபோன் சேஞ்ச் பண்ணதுனால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா கோ அஹெட் அண்ட் டூ இட். பட் ஜஸ்ட் சேயிங் ஓகே. அண்ட் அதோட பார்த்தா இந்த ஐஃபோன் டுவோ இருக்குல்ல, அதோட ப்ரைஸை கேட்டு ஒரு செகண்ட் நானே ஷாக் ஆயிட்டேங்க. ஆமாம், ஏன்னா இந்த டுவோ ஃபோன் ரிலீஸ் ஆகுது அதெல்லாம் நான் பார்த்தேன், பட் அதோட ப்ரைஸ் எல்லாம் என்ன எதுங்கிறதெல்லாம் நான் கவனிக்கல. இன்றைக்கி தான் வந்து நான் பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஃபோன் டுவோவோடைய ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் இஸ் கோயிங் டு பி அரவுண்ட் 8,000 dirhams அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரம் 8,499 dirhamsக்கு ரீட்டெயில் ஆக போகுது நம்ம அமீரகத்தில் ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் ஃபோல்டபிள் ஐஃபோன். ஆமாம், ஸோ கன்சியூமர்ஸ் வந்து எப்படி அவங்களுடைய பட்ஜெட்டை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்காங்க அப்படிங்கிறது இனிமே தான் தெரிய போகுது. ஏன்னா ஆப்பிளோடைய மோஸ்ட் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் எட் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் கோயிங் டு பி திஸ் ஐஃபோன் டுவோ. அண்ட் ஐஃபோன் டுவோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 8,499 dirhamsல இருந்து இருக்க போதுனாலும் மேக்ஸிமம் வந்து அதோடைய ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் எவ்வளோ தெரியுமா, 13,599 dirhams. ஓ மை காட். ஆமாம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 14,000 dirhams ஒரு ஃபோனுக்காக செலவழிப்பீங்களா செலவழிப்போமா அப்படிங்கிறது தெரியல. லெட்ஸ் சி இதுக்கான டிமாண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சொன்ன மாதிரி தான்

0: எங்கிட்ட வந்து மோஸ்ட் ப்ரீமியம் ஃபோன் இருக்கு அப்படிங்கறத காட்டிக்கிறதுக்காக, அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா காட்டணுங்கிறதுக்காக ப்ராபப்ளி பீப்புள் வாங்குவாங்களா இருக்கும். பட் தெரியல என்னன்ட்டு. நம்ம அமீரகத்துல வந்து பார்த்தோம்னா October 23rd இருந்து இட் இஸ் கோயிங் டு பி அவைலபிள் ஆன் ஷெல்ஃப், அண்ட் ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து October 16th இருந்து இருக்க போகுது. அண்ட் UAE வந்து இட் இஸ் கோயிங் டு பி அமங் த ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ஸ் டு ரிசீவ் த டிவைஸ் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. லெட்ஸ் சி எப்படி இருக்க போகுது, என்ன ஏதுன்ட்டு. யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஐபோன் டுவோக்காக அப்படிங்கறத எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஜஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இஃப் அட் ஆல் யூ ஆர் வெயிட்டிங், இஃப் அட் ஆல் இந்த பிரைஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வாங்க போறீங்கங்கற இந்த டிசிஷனை இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சிட்டு இருக்கீங்கனா, ஐ வுட் லவ் டு நோ உங்க யார் வந்து வாங்க போறீங்க அப்படின்ட்டு. சோ ஆர்ஜி கிட்டதாங்க என்னோட பேஜுக்கு இன்பாக்ஸ் பண்ணி விடுங்க.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. co-sponsored by
2: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: இது மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: The nation is in danger.
2: Bro, Sardar padam pathingla?
3: Paathirukena.
2: Ippa Sardar 2 varudame.
4: Andha kootadi paya varadukulla typhoos ume vandrum. Paathirukena.
2: Trailer la kuda avanga appa oda flashback la kaatraanga pathingla?
3: Paathum bro. Sollunga bro, enna?
2: Illa. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது ப்ரோ.
3: ஆமாண்டா, அதுக்கு என்ன
2: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
3: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
1: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
5: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
7: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
8: செழித்தையும் தமிழி ஒளி.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: You are with Kirtana on Mercel Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: be back after a short commercial break.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் அபுதாபில ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 13 செப்டம்பர் சண்டே ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
5: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
6: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
6: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: இப்பதான் ஏதோ ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓபன் பண்ண போறாங்க, பேக் டு ஸ்கூல் வரப்போகுதுன்னு பேச ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 2 வாரமா? ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ். ஏன்னா போன வாரம் முழுக்க, இந்த வாரம் முழுக்க, இன்னைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை அடிச்சு பாருங்க. ஸோ அஃபிஷியலி 2 வீக்ஸ் முடியா போகுது, பேக் டு ஸ்கூல் சீசன் ஆரம்பிச்சு இல்லையா. 8:54 ஆகுது. நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் மெரசல் மார்னிங்ல. சரி, எப்படி குழந்தைங்கெல்லாம் வந்து செட்டில் ஆயிட்டாங்களா, ஹெல்த் எல்லாம் ஓகேவா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த பேக் டு ஸ்கூல் சீசனுங்கிறது எப்பவுமே கொஞ்சம் ஒரு யூனோ பதற்றம் நிறைந்த ஒரு சீசனாகத்தான் இருக்கும். சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு அங்கேருந்து ஏதாவது யூனோ ஃப்ளூ மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் ஆட்டமான ஆட்டம் இல்லை, ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு ஒட்டுக்க எல்லாருமே ஒரு இடத்துல கேதர் ஆகும்பொழுது different level of levels of immunities oda irukra kuzhandhainga and you know vevvera edangalukku travel pannittu vanda kuzhandhainga avanga maybe edhaadu virus edhaadu carry pannittu varalam so indha routine la vandu maari irukra andha oru kaaranathinala kuzhandhaingalukku odambukku edhaadu mudiyama pogurathukana vaaippu irukku so eppovume nama health porutha varaikkum varumun kaapom abingiradha nama mind la vechikanum seriya and indha school season ku adigada vandu na solren ena nama nmc specialty hospital alnada irukanga liya avanga vandu oru back to school health package nama veettu kuzhandhaingalukkagave kondu vandirukanga just 350 dirhams நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க குழந்தை கூட்டிட்டு போனீங்கன்னா பீடியாட்ரிக் கன்சல்டேஷன், டயட்டிஷியன் கன்சல்டேஷன், வைட்டமின் டி லெவல்ஸ், அயன் டெஸ்ட், அதுக்கப்புறம் சிபிசி, ஓரல் இவாலுவேஷன், விஷன் டெஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஸ்கூல் பேக் போஸ்டர் அனாலிசிஸ் வரைக்கும் அத்தனையுமே நம்ம குழந்தைங்களுடைய ஹெல்த்துக்கு தேவையான A to Z யூனோ அங்க போய் செக் பண்ணிக்கலாம் நீங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் இட் இஸ் பிரைஸ்ட் அட் 350 dirhams. August 24th இருந்து இது அவைலபிளா இருக்கு, பட் இட்ஸ் தேர் ஒன்லி அண்டில் 27th of September. சரியா? ஸோ September 27th நீங்க உங்க குழந்தைய கூட்டிட்டு NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்நாதாக்கு போனீங்கன்னா இந்த பேக்கேஜ் நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் இப்பவே 800-6624 கால் பண்ணீங்கன்னா விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா 0508998018 க்கு வாட்ஸ்அப் பண்ணியும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: இமானுவல் சேகரனாரின் நினைவு நாளையொட்டி இன்று அவரது நினைவிடத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அமைச்சர் நிர்மல்குமார் மற்றும் அருண்குமார் மற்றும் தாவிகா எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தினர். சென்னை மாநகரம் முழுவதும் விடிய விடிய போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் 100 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக சென்னை மாநகரம் முழுவதும் விடிய விடிய தேடுதல் வேட்டை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ரவுடிகள் மற்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் என தற்போது வரை 100 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
3: பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் முக்கியமான பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான மற்றும் அர்த்தமுள்ள விவாதங்கள் நடைபெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கும் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் இந்த உச்சி மாநாடு ஒரு முக்கிய வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். உலகளாவிய பொருளாதாரம், வளர்ச்சி, வர்த்தகம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் மாநாட்டில் முக்கிய இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்ச சற்று முன்னர் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். மிக் போர் ரக விமான கொள்முதல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காகவே அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்ச இன்று காலை 9:10 அளவில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாகினார்.
1: அமீரக செய்திகள்.
3: அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையம் உலகின் மிகப்பெரிய விமான நிலையமாக உருவெடுக்க தயாராகி வரும் நிலையில் பயணிகளுக்கான விமான நிலைய அனுபவத்தையே மாற்றும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று துபாய் விமான நிலையங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி பால் கிரிஃபித்ஸ் தெரிவித்துள்ளார். 2027 ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்துக்கு விமான சேவைகளை மாற்றும் நடவடிக்கையில் ஃபிளை துபாய் முன்னிலை வகிக்கும் என்றும் அவர் கூறினார். இன்றைய நீண்ட வரிசைகளுக்கு பதிலாக வேகமான டிஜிட்டல் மற்றும் தனிநபர் அடையாளத்தை மையமாக கொண்ட பயண அனுபவத்தை உருவாக்குவதே அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்தின் எதிர்கால நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
3: காசாவில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இலக்குகளை தாக்கிய இஸ்ரேலின் நடவடிக்கையை பதிவு செய்த திரைப்படத்திற்கு வெனிஸ் திரைப்பட விழாவில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. காசாவில் பாலஸ்தீனியர்களை இலக்காக கண்டறிந்து தாக்குவதற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட அமைப்புகளை இஸ்ரேல் பயன்படுத்தியதாக கூறப்படும் நடவடிக்கையை ஆவணப்படுத்திய திரைப்படம் வெனிஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டதைத் தொடர்ந்து அனைவரும் 25 நிமிடங்கள் எழுந்து நின்று நீடித்த கரகோஷம் எழுப்பி பாராட்டும் வரவேற்பும் அளித்தனர். நாசா என பெயரிடப்பட்டுள்ள இந்த திரைப்படத்தை இஸ்ரேலிய இயக்குநர்களான யுவல் ஆப்ரஹாம் மற்றும் ரேச்சல் சோர் ஆகியோர் இயக்கியுள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதி ஆட்டங்கள் நிறைவடைந்தன. முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஜெசிகா பெகுலாவை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்திய ரெய்னா சபலென்கா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கோகோ கவுஃபை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்திய லீனா ராய்பக்கீனா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்று அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. அலெக்சாண்டர் செரவ் மற்றும் கரன் கச்சானோ ஆகியோர் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பல பரீட்சை நடத்தவுள்ளனர். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4 Tamil FM. Namma radio, namma music.

0: நேத்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு இந்த பாட்டை கேட்கும்பொழுது இல்லையா. ஒரு ஒரு படம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஏதாவது ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸை நமக்கு தூண்டுற மாதிரி இருக்கலாம். யூனோ சம்டைம்ஸ் பாட்டை கேட்கும்பொழுது பாட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் அதோடைய விஜுவலைசேஷன்லாம் நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த அலைப்பாயுதை படத்தில் மட்டும்தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வரைக்கும் கேட்கறதுக்கு இந்த பாட்டு, யூனோ படம், அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் அண்ட் மேடி ஷாலினி எல்லாமே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அலைப்பாயுதை படத்தில். ஆனால் படம் ரிலீஸ் ஆகி 26 வருஷம் ஆயிடுச்சு. இஃப் ஐம் நாட் ராங் இட் ரிலீஸ்ட் இன் 2000. ஆமாம், 2000 அந்த வருஷத்தில் தான் வந்து இந்த பாட்டு, இந்த படம் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் வந்து டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும்ல, அப்போது பார்த்தப்போ யார் இது இவ்வளோ க்யூட்டாக இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே ஃபீல் பண்ணிக்கேன். அப்போ வந்து நான் என்ன படிச்சுட்டு இருந்தேன், ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன், பட் ஐ ஃபெல்ட் லைக் ஓ வாவ் அப்படின்ட்டு. எனவே அலைப்பாயுதை படத்துலேருந்து பச்சை நிறமே கேட்டு முடிச்சாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:13 ஆகுது மெரிசல் மார்னிங்கில். நான் கீர்த்தனை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடே, வீக்கெண்ட் வந்தாச்சு. உங்களுக்கு சொல்கிறதோட சேர்த்து எனக்கும் நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு வீக்கெண்ட் ஃபீல் சுத்தமாக வரல. எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்கு ரஜினி முருகன் அதுக்கப்புறம் ரெமோலேருந்து செஞ்சிட்டாலே பாட்டெல்லாம் ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: பாடி நம்ம துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குல்ல, அதாவது இப்போது புதுசாக வந்து இடம் பெற போகுது அது. லைக் வி ஆல் நோ பை 2032 மக்தூம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு இது மூவ் ஆக போகுது. அண்ட் ஃபேஸ் பை ஃபேஸாக ஒரு ஒரு யூனோ ஷிஃப்டிங்கும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. அண்ட் துபாய் ஏர்போர்ட்டினுடைய சிஇஓ திரு பால் கிரிஃபித்ஸ் அவர் அவருடைய விஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம இந்த மக்தூம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பற்றி கேட்குற விஷயங்கள்லாம் வந்து அப்படி நம்மளை ஆச்சரியத்தில் அழுத்துற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஏர்போர்ட் ஆக இருக்க போது, இதுல வந்து இத்தனை கன்கோர்சஸ் இருக்க போகுது, இவ்வளவு ஃபிளைட்ஸ் வந்து அட் டைம் போயிட்டு வரலாம், 1000 இத்தனை லட்சம் மக்கள் போயிட்டு வரலாம் சொல்லி ஒன்னொன்னும் அவங்க சொல்லும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது இல்லையா. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, என்னோட விஷனை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டா இந்த சிஇஓ வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. துபாய் ஏர்போர்ட் வந்து இப்போ கரண்ட்லி நாங்க டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல பாசஞ்சர்ஸுக்கு எத்தனைக்கு எத்தனை இந்த டிராவல் ப்ராசஸ் அண்ட் யூனோ ஏர்போர்ட்டுக்குள்ள பண்ற அந்த ப்ரொசீஜரை வந்து சுலபமாக்கி சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அத்தனைக்கு அத்தனை நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் டிக்கெட்டை எடுத்தீங்களா, டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே ஏர்போர்ட்குள்ளே போனீங்களா, உங்கள் ஃப்ளைட் ஏறினீங்களா, மீன்வாயில் இருக்கிற கேப்பில் உங்களுக்கு பிடிச்ச இடங்கள்லாம் ஏர்போர்ட்குள்ளே போய் ஷாப் பண்ணீங்களா, ரெஸ்ட் பண்ணீங்களா, லாஞ்சில் நல்லா சாப்பிட்டீங்களா, என்ஜாய் பண்ணீங்களான்ட்டு. டிராவலிங்கிறது ஏர்போர்ட் வழியாக போகிறது, நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வழியாக போகிற அல்மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வழியாக போகக்கூடிய அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கணும். அதுக்கு இந்த ப்ராசஸை எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ வித் ஹெல்ப் ஆஃப் லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் போதும், உங்கள் பாஸ்போர்ட்டை கூட எடுக்க வேண்டாம் இமிக்ரேஷனுக்கு. உங்கள் பேக்கில் இருக்கிற லேப்டாப்போ இல்லை லிக்விட்ஸோ எடுத்து நீங்கள் ஸ்க்ரீனிங்காகலாம் கொடுக்கவே வேணாம். ஜஸ்ட் உங்கள் பேக்கேஜை ட்ராப் பண்ணுங்கள் அண்ட் நேராக ஏர்க்ராஃப்ட்டுக்கு போய் போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஒரு லோக்கல் இன்டர்நேஷனல் மீடியா ப்ரீஃபிங் ஒன்று நடந்தது, அதில் தான் அவர் வந்து பேசியிருக்காரு. அண்ட் இதில் வந்து என்னன்னா, நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு ஃபீலே கொடுக்கக்கூடாது. அண்ட் இஃப் ஐ மேனேஜ் டு அச்சீவ் தட், அதை விட ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அண்ட் எங்களுடைய ஹோல் ஐடியாவே என்ன அப்படின்னா, இந்த செக் இன் ப்ராசஸ் வந்து நாங்கள் முற்றிலும் வேனிஷ் பண்ணிடணும். அண்ட் செக் இன் டெஸ்க்கு பின்னாடி நீங்க நின்று உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அவங்க கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லி எதுவுமே இருக்கவே கூடாது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பை 2032 அல்மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வரும்பொழுது இதில் வந்து எல்லாத்தையும் நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் பை 2032 லைக் யூ ஆல்ரெடி சைட் இது வரப்போகுது. அண்ட் அவருக்கு வந்து பிடிக்காத இன்னொரு விஷயமா அவர் பார்க்கறது என்னன்னா, இந்த பேகேஜ் ஹேண்டில் பண்ணும்பொழுது அதில் எதுக்குங்க இன்னும் நீங்க அந்த பேப்பர் டேக்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க, எல்லாமே வந்து இப்போ நம்ம டிஜிட்டலாக கொண்டு போயிட்டு இருக்கும். அவ்வளவு ஹையா இருக்கு, அவ்வளவு உயரத்துல இருக்கு, ஹெவியான பேக்ஸ் எடுத்து பிளேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. சோ அப்படி இல்லாம கிரவுண்ட் லெவல்லயே அந்த பெல்ட் மூவ் ஆகுற மாதிரி ஒரு சிஸ்டம் நாங்க கொண்டு வரலான் இருக்கோம். இருந்ததுன்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும்ல, ஜஸ்ட் நீங்க பேக் அதுல ஸ்லைட் பண்ணீங்கன்னா போதும், அது பாட்டுக்கு செக் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அண்ட் ஆல்சோ வந்து துபாய் ஏர்போர்ட்ஸ் ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி கூட வந்து க்ளோஸ்லி தே ஆர் ஒர்க்கிங் அண்ட் யூனோ பிளானிங் திங்ஸ் எதுக்குன்னா, சீம்லெஸ்ஸான ஒரு கனெக்ஷனை உருவாக்கணும்ட்டு பிட்வீன் ஏர்போர்ட் அண்ட் ரயில் ஸ்டேஷன்ஸ் ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு கனெக்ஷன் உருவாக்கினோன்னா பேசஞ்சர்ஸ் வந்து டைரெக்டா ட்ரெயின்ல இருந்து லாஞ்சஸ்க்கு நடந்து போகிற மாதிரியோ இல்ல ஷாப்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நடந்து போற மாதிரியோ வித்இன் 50 meters ஆஃப் தி ஏர்கிராஃப்ட்க்கு கொண்டு வர மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு. அண்ட் அபவுட் ஒரு 260 million பேசஞ்சர்ஸ் இந்த ஏர்போர்ட் வழியாக அப்பப்போ பாஸ் த்ரூ பண்ணி போவாங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவங்களுடைய விஷன்லாம் வந்து கேட்டா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல, அண்ட் ஐம் ஷோர் கட்டாயமாக அதை வந்து அவங்க நடத்தியும் காமிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அண்ட் வி ஜஸ்ட் கேன் நாட் வெயிட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தட். ஆனா என்ன, 2032 வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
1: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.
2: வாடி தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னண்டியா
3: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
4: சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க,
3: மரியாதையா போயிரு இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

0: இது 89.4 தமிழ் FM.
1: நடிப்பில் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
0: We'll be back.
3: புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம், தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் இஎம்ஐ, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் தி டீம் ஆன் 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
4: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
3: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I, player responsibly. TNC supply.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
7: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

என்னெல்லாம் டைப் ஆஃப் கேஃபேஸ் பாருங்களேன். கேட் கேஃபே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லை. கேட் கேஃபேஸ் வந்து ஒரு புது கான்செப்ட்னு சொல்ல முடியாது. நம்ம துபாயிலே வந்து நிறைய இடங்களில் இருந்து, ஐ மீன் ஃபஸ்ட்டு ஒரு கேட் கேஃபே ஒன்று இருந்தது ஜுமேராவில், அலிரோமேனியா கேஃபே அப்படின்ட்டு. அலிரோமேனியா அப்படின்னா லைக் எக்ஸ்ட்ரீம் லவ் ஃபார் கேட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தமாக. ஸோ அந்த கேஃபேல எப்படின்னா ரெஸ்கியூ பண்ணியிருக்கக்கூடிய சில பூனைகள்லாம் வந்து கொண்டு வந்து அங்கே வச்சிருப்பாங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு என்ட்ரி ஃபீ மாதிரி ஒன்று பே பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம். பூனைகளோட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பிகாஸ் தி ஆல் நீட் லைக் அட் தி எண்ட் ஆஃப் தி டே லவ் அண்ட் அட்டென்ஷன் அண்ட் அஃபெக்ஷன் தானே. ஸோ பூனை பிரியராக நீங்கள் இருந்தீங்கன்னா போகலாங்கிற மாதிரி ஒரு அழகான கான்செப்ட். இஃப் ஐம் நாட் ராங், ரெண்டு சிஸ்டர்ஸ் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, பட் அதை வந்து க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா இங்கே வந்து வெவ்வேறு இடங்களில் இந்த கேட் கேஃபேஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் டியர் கேஃபே, அதாவது மான்கள் இருக்கிற ஒரு கேஃபே

0: நீங்க மான்களுக்கெல்லாம் உங்க கையால உணவு வழங்கலாம், லைக் புல்லு அந்த இலை எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதை வந்து நம்ம கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளும் அங்கே வந்து கேஃபே அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி அங்கே போயிட்டு யூ கேன் ஹேவ் சம்திங் காஃபியோ whatever it is, beverages அங்கே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஸோ வீக்கெண்ட் எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா மேபி யூ கேன் ட்ரை திஸ். அபுதாபியில் எமிரேட்ஸில் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தேன், தெரியல நான் போவேனான்னு, பட் ஐ வுட் லவ் டு கோ. கேட் கேஃபேக்கே நான் இன்னும் போகல, வெளியிலேருந்து தான் நான் பார்த்துருக்கேன். எனிவே லெட்ஸ் சி, அடுத்ததான் உங்களுக்கு பீஸ்ட், அதுக்கப்புறம் காதலா காதலா, அண்ட் தென் அருணாச்சலம் படங்கள் இருந்தெல்லாம் வரிசையாக பாட்டு ப்ளே பண்ண போகிறேன், கேளுங்க. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: பண்ணுங்க.
1: Dubai. 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இது மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா
1: for details call 056-415-4242.

0: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
1: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
0: யுஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் அபுதாபில ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
2: 13 செப்டம்பர் சண்டே ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 056 415 4242.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கொத்தடிமை உழைப்பு சுரண்டலை முற்றாக ஒழித்திட தீவிர நடவடிக்கை வேண்டும் என்று விசிகவின் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தாயும் செய்யும் பலியானது குறித்த பின்னணியை கண்டறிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் பழங்குடியின இருளர் சமூகத்தைச் சார்ந்த நிறைமாத கற்பிணி தேன்மொழியும் அவரது பச்சிளம் சிசுவும் பிரசவத்தின் போதே உயிரிழக்கும் பெருந்துயரம் நடந்துள்ளதாக அவர் கூறினார். இதன் பின்னணியை அறியும் போது நெஞ்சு பதறுகின்றது. பழங்குடியினரை இன்னும் கொத்தடைமைகளாக வைத்து அவர்களின் உழைப்பை சுரண்டும் கொடுமைகள் இன்னும் தொடர்கின்றமை உறுதியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்தியா வருகை தந்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பின் மாநாடு நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் டெல்லியில் இடம்பெறுகின்றது. இம்மாநாட்டிற்கு 4வது முறையாக இந்தியா தலைமை தாங்குகின்றது. இம்மாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இன்று காலை டெல்லி வந்தடைந்தார். மாஸ்கோவில் இருந்து தனி விமானம் மூலம் டெல்லி வந்தடைந்த புட்டினை வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கே வி சிங் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றார்.
1: இலங்கை செய்திகள்.
3: போதைப்பொருள் கடத்தல் மூலம் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 10 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய மகர கடவத்த பகுதியில் 19.90 பர்ச்சஸ் காணியில் அமைக்கப்பட்டுள்ள இருமாடி வீடு மற்றும் சிங்காரமுள்ள கழனி பகுதியில் 18 பர்ச்சஸ் காணியில் அமைக்கப்பட்டுள்ள இருமாடி வீடு தொடர்பிலும் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த 2 சொத்துக்களில் தோராயமான பெறுமதி தலா 500 லட்சம் ரூபாயாகும் என்பதுடன் இதன் மொத்த தோராய பெறுமதி 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமானதாகும் என்று கூறப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் காவல்துறை தனது லட்சியம் மிக்க சூரிய மின்சக்தி திட்டத்தின் முதற்கட்ட பணிகளை நிறைவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் துபாய் காவல்துறைக்கு சொந்தமான 28 காவல் நிலையங்கள் மற்றும் பிற காவல்துறை வளாகங்கள் சூரிய மின்சக்தி பயன்பாட்டுக்கு மாற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 26,000 டன் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க முடியும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: தாய்வானின் துணை ஜனாதிபதி சியாவ் பி கிம் அரிய வெளிநாட்டு பயணமாக ஐரோப்பா சென்றுள்ளார். இத்தாலியில் நடைபெறும் ஜனநாயகம் தொடர்பான மாநாட்டில் அவர் பங்கேற்க உள்ளதாக தாய்வான அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. சியாவ் பி கிம் வெண்டோட்டின் மாநாடு சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் நிகழ்வில் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளதாக தாய்வான அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள சுருக்கமான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: கடினமான இத்தாலி கிராண்ட் ப்ரீ போட்டிக்கு பிறகு தனக்கும் ஃபெராரி அணியின் சக வீரரான சார்ல்ஸ் லெக்லேக்குக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த சர்ச்சை தற்போது தீர்க்கப்பட்டுவிட்டதாக லூயிஸ் ஹேமில்டன் தெரிவித்துள்ளார். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் போட்டியின் போது நடந்த சம்பவங்கள் குறித்து விவாதம் எழுந்திருந்த நிலையில் அந்த பிரச்சினைக்கு இருவரும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்று ஹேமில்டன் கூறியுள்ளார். ஃபெராரி அணிக்காக இருவரும் இணைந்து போட்டியிட்டு வரும் நிலையில் அணியின் செயற்திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Ally since 1982
1: weather update
4: brought to you by Alras Auto AC Parts the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE Oman Qatar KSA and Bahrain visit alras.me
3: அமெரிக்கத்தில் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அபுதாபி மற்றும் துபாயில் இன்று 41 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 38 டிகிரி செல்சியஸிலும் ராசல்கைமாவில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: சிங்கர் ஹரிஹரன்

ஆஹா, இந்த மாசம் ஃபுல்லா நம்ம சிங்கர் ஹரிஹரன் அவரோட மெலடிஸ் நிறைய கேட்க போறோம். அஃப்கோர்ஸ் அவரோட பாட்டு இல்லாம ரேடியோ ஸ்டேஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய பாட்டு ஒரு நாளைக்கு நம்ம பிளே பண்றது பார்த்தா சிங்கர் ஹரிஹரன் அவரோட நம்ம பிளே பண்ணுவோம் இல்ல. இருந்தாலும் ஸ்பெசிபிக்கா ஸ்டார் ஆஃப் த மந்த்ல அவரை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பிகாஸ் அவருடைய பர்த்டே மந்த் இந்த மாசம். ஸோ அப்பப்போ வந்து அவருடைய நல்ல பாட்டெல்லாம் வந்து நம்ம ஸ்பெஷல்லா கேட்போம். இந்த மாதிரி ஊதா ஊதா ஊதா பூ படம், ஐ மீன் அந்த பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. நல்ல ஒரு பாட்டு பிளஸ் நல்ல ஒரு படமும் கூட, நல்ல ஒரு ஃபன்னான ஒரு படமா இருக்கும். சில படங்கள்லாம் வந்து இல்லை நமக்கு என்னதான் மைண்ட்ல வந்து டென்ஷனான விஷயங்கள் ஓடிட்டு இருந்தாலும் இந்த படத்துல இருந்து சில சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அப்படியே மைண்ட் லேஸ் ஆயிடும், ரிலாக்ஸ் ஆயிடும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து இந்த படம் மின்சார கண்ணா இருந்து கேட்டு முடிச்சாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:13 ஆயிருக்கு. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ திரைப்படங்கள் வந்து நம்மளுடைய லைஃப்ல எவ்வளோ ஒரு இன்டெகிரல் பார்ட் இல்லை. ஸோ படங்கள் வந்து நமக்கு பார்க்கறது பொழுதுபோக்குக்காக நம்ம பார்ப்போம். சில பேர் வந்து சினிமா ஆஸ் அன் ஆர்ட்டா வந்து பார்ப்பாங்க, அண்ட் ஒரு சில பேர் வந்து அதுல இருக்கிற நுவான்சஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்காக பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து எதுக்கு பாக்குறானே தெரியாம சும்மா ஜாலியா பார்ப்பாங்க. பட் வாட் எவர் கேட்டகரி நீங்க இருக்கீங்கனாலும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக என்கிட்ட சர்தார் 2 படத்துக்கான வவுச்சர்ஸ் இருக்கு. ஸோ சர்தார் 1 திரைப்படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம், அண்ட் சர்தார் 2க்கும் வந்து அதே அளவு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கான பாசஸ் தான் உங்களுக்காக நான் தரப்போறேன். ஸோ சர்தார் படத்துக்கான பாசஸ் நீங்க வின் பண்ணணும். இட்ஸ் கோயிங் டு பி வவுச்சர்ஸ், ஓகே. ஸோ நாங்கள் சொல்ற டைமுக்கு சொல்ற டேட்டுக்குலாம் கிடையாது. அந்த வவுச்சர் வந்து படம் தியேட்டர்ஸ்ல இருந்து போகிறதுக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணலாம், சரியா? ஸோ சர்தார் 2 படத்துக்கான வவுச்சர் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் கேட்குற இந்த கேள்விக்கான பதில வந்து எனக்கு வாட்ஸ்அப் வழியாக நீங்க தெரியப்படுத்தினீங்கன்னா போதும். இன்னைக்கு ஆக்சுவலி ஐ மீன் இன்னைக்கு இல்லை, நேற்றுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் இஸ் சிம்பிளி சவுத் டாட் டிவி. சிம்பிளான ஒரு கேள்வி தாங்க. இந்த படம் வந்து என்ன ஜானர், ஓகே, இது என்ன ஜானரை கொண்ட திரைப்படம் அப்படிங்கறத நீங்க எனக்கு மெசேஜ் வழியா சொன்னீங்கன்னா போதும். வாட்ஸ்அப் மெசேஜ் வழியா 0502528940 நம்ம தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேம் அண்ட் நம்பரோடு சேர்த்து இப்ப நான் கேட்ட கேள்விக்கான பதிலையும் டைப் பண்ணி அனுப்புவீங்களாம். Back to back. 2 பாட்டு 2 பாட்டு

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துது.
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு யாரு, நம்ம சூர்யா.
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு போது படம்.
1: அழகா இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
4: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் .tv.
5: We'll be back. After a short commercial break.
6: எனக்கு சக்கரை வியாதி.
7: சுகரா? இது எத்தனை நாளா?
6: ரத்தக்கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
7: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
6: சார்?
8: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
9: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்.
10: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
11: ஹானா எனக்கு கிடைச்சது.
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
12: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
13: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
10: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
14: The Evening Correct, presented by VNCT Global and Top Bankers, இணைந்து நடத்தும் பிக்கஸ்ட் தமிழ்நாடு வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ அண்ட் ஹோம் லோன் மேலா 2026ல 6.5% ஹோம் லோன். மீட் த டீம் ஆன் சண்டே செப்டம்பர் 13th அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல். பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: நாளுக்கு நாள் நம்ம துபாயில் பேட் பார்க்கிங் ஜோன்ஸ் அதிகரிச்சிட்ருக்கு. அண்ட் அதில் இப்போ நம்ம பார்த்தோன்னா அக்டோபர் 15 தேதியிலிருந்து துபாய் ஜேவிசி டிஸ்ட்ரிக்ட் 16 பேட் ஆன் ஸ்ட்ரீட் பார்க்கிங் அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதற்கான ரேட்ஸ் என்ன, யூனோ டைமிங்ஸ் என்ன, எல்லாமே வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அக்டோபர் 15, 2026 ஜுமேரா வில்லேஜ் சர்க்கிள் ஜேவிசி டிஸ்ட்ரிக்ட் 16 ஆர்லி ஆன் ஸ்ட்ரீட் பார்க்கிங் சார்ஜஸ் ஆப்ரேட்டட் பை பார்க்கானிக் வரப்போகுது. 4 dirhams per hour இருக்க போது ஃப்ரம் 8 AM to 5 PM and 6 dirhams per hour from 5 p.m. to midnight. அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ஸுக்கு ரெசிடென்ட் மெம்பர்ஷிப் பிளான்ஸும் கொடுத்துருக்காங்களாமா. அண்ட் கேஷோ இல்லை வந்து பார்க்கிங் மிஷின்ஸோ இல்லை வந்து கியூஆர் கோட் வழியாகவும் நம்மளால பே பண்ண முடியும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. எஸ்எம்எஸ் வழியாகவும் நம்ம பே பண்ணலாம். அண்ட் எஸ்எம்எஸ் அனுப்பலைனா ஃபீ இஸ் டிடக்டட் ஃப்ரம் வெஹிக்கிளோடைய சாலிக் அக்கௌண்ட் அப்பான் எக்ஸிட் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ரெசிடென்ட் மெம்பர்ஷிப் பேக்கேஜஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கான ரேட்ஸும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி நம்ம பார்த்தோம் 1 month 672 dirhams and 1,999 dirhams for 3 months and 3,999 dirhams for 6 months and 4,999 dirhams for 1 year அப்படிங்கிற ரேட்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு
1: இன்கமிங்,
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: The nation is in danger.
2: Bro, Sardar படம் பாத்தீங்களா?
3: பாத்துக்கேனே.
2: இப்ப Sardar 2 வருதாமே.
4: அந்த கூத்தாடி பைய வரதுக்குள்ள டைபோஸ்மே வந்துரும். பாத்துடுங்க.
2: ட்ரைலர்ல கூட அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்றாங்க பாத்தீங்களா?
3: பாத்தேன் bro. சொல்லுங்க bro. என்ன?
2: இல்ல. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது ப்ரோ.
3: ஆமாண்டா, அதுக்கு என்ன
2: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
3: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
5: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
6: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
7: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
8: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
9: அன்யூஷுவல் டிராஃபிக்னு எதுவும் சொல்லிக்கிறபடி இல்லை. டிராஃபிக்லாம் இப்போ கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிடுச்சு. அதுவும் இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால ஐ திங்க் நிறைய பேருக்கு ஹாஃப் டே ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி கன்வீனியன்சஸ் இருக்கிறதுனால ரோடும் கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்குது. ஒரே ஒரு கிராஷ் மட்டும்தான் எனக்கு தெரியுது. எங்கன்னா இந்த மம்சார் டோல்கேட் இருக்குல்ல, அங்கே வந்து ரைட் எக்ஸாக்ட்லி தேர் ஆன் தட் ரோடு, இத்தியாவது ரோடில் டுவர்ட்ஸ் துபாய் போகக்கூடிய டைரெக்ஷனில் பார்த்தோன்னா ஒரு கிராஷன் ஆயிருக்கு. அதனால அங்கே ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு கன்ஜெஷன் இருக்கிறது தெரியுது. 311 கொஞ்சமாக ஸ்லோ கோயிங் டிராஃபிக் அண்ட் கொஞ்சோண்டு ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு எனக்கு எங்கள் மேப்பில் பார்க்க குட்டியாக தெரியுது. அஃப்கோர்ஸ் அங்கே கொஞ்சம் இருக்கும் நினைக்கிறேன். எனிவே கம்பேரிட்டிவ்லி பெட்டராக தான் இருக்குது. ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு அங்கே வந்து ஒரு கன்ஜெஷன் எனக்கு பார்க்க முடியுது. அண்ட் தென் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் அல்கேல் ஸ்ட்ரீட்டில் நம்ம பார்த்தோம்னா ரைட் அவுட் சைட் இந்த மசாஃபி பார்க் ஒரு கிராஷ் ஒன்று இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெச்சில் கொஞ்சம் கன்ஜெஷன் தெரியுது. அதை தாண்டி வேற எதுவும் அன்யூஷுவலாக பார்த்துட்டே இருக்கேன். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி மேப்பில் எதுவும் இல்லை. ஸோ ஹாப்பியாக டிரைவ் பண்ணுங்க.
8: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
10: You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song
11: of the Hour. Brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: 10:48 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். யாருக்கு என்ன பாட்டு வேணும், 800-8940க்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நல்ல ஒரு பாட்டா கேளுங்க, உங்களுக்காக அந்த பாட்டை பிளே பண்ணிட்டு சர்தார் 2 படத்துக்கான கான்டெஸ்ட் வின்னர்ஸ் யாருங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு பை சொல்லிட்டு ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லிட்டு நான் கிளம்ப வேணாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், பாட்டு கேட்டுடலாமா யாருக்கு என்னன்ட்டு? ஹாய், குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் மேடம். கீர்த்தனா மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இன்னொரு
0: வர்க்கிங் டே மாதிரி தான் இல்லையா? சரி, என்ன பாட்டு வேணும்?
1: ரிதம் படத்துல இருந்து நல்ல சாங்
0: அடுத்த மாசம் வரப்போது. சரியா, ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகரியில வரும். நீங்கள் வந்து எனக்கு ஆக்ஷன் த்ரில்லர்னாலோ இல்லை ஸ்பை த்ரில்லர்னாலோ இல்லை ஸ்பை ஆக்ஷன் படம்னாலோ இந்த காம்பினேஷனில் என்ன நீங்கள் எனக்கு அனுப்பியிருந்தீங்கனாலும் அது ரைட் ஆன்சர் தான். இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டர்ஜி என்ன பண்ணுவார், மூணு பேர் தான் செலக்ட் பண்ணுவார். ஸோ அப்படியே அவர் செலக்ட் பண்ணியிருக்கிற மூணு பேர் யார் யாருனா, கிருஷ்ணராஜ், முகமது நயீம் அண்ட் பிரசாந்த் வீரமுத்து. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் மூணு பேருக்கும் சர்தார் 2 படம் பார்க்கறதுக்கான வவுச்சர் நாங்கள் தரப்போகிறோம். ஸோ சொல்லியிருக்கக்கூடிய டேட்டுக்குள்ளே உங்கள் கன்வீனியன்ட் டைம் அண்ட் டேட்டில் யூனோ நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு ஜாலியாக படம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களாம். சரியா, அவ்வளோதாங்க, நானும் அப்படியே கிளம்புறேன். யூ ஹாவ் அன் அமேசிங் வீக்கெண்ட். ஓகே, எனக்கு தான் வந்து இந்த வாரம் ஆரம்பிச்சதும் தெரியல முடிஞ்சதும் தெரியல. ஸோ அடுத்த வாரம் தான் வந்து அந்த ஒரு ஃபுல் வீக்கான அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ வாட்எவர் இட் இஸ், உங்களுடைய வீக்கெண்ட் நல்லபடியாக போகட்டும். ரிலாக்ஸ் பண்ணுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் 89.4 சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட எப்பவுமே கனெக்டடா இருங்க. ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா டிரைவ் பண்ற டைமையும் தாண்டி மீதி நேரங்களில் நம்ம ரேடியோ கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஓகே, மது ரெடியா இருக்காரு அடுத்ததான் மசாலா கேஃபேக்கு, அவரோட கண்டினியூ பண்ணுங்க. டாடா பாய்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. co-sponsored by
3: Alansari exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari exchange.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: இமானுவேல் சேகரனாரின் பணிகளும் தியாகமும் நமது முயற்சிகளுக்கு என்றும் துணை நிற்கும் என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இமானுவேல் சேகரனாரின் நினைவை போற்றும் சிறப்பான பணிகளை திமுக அரசு மேற்கொண்டதாக அவர் கூறியுள்ளார். இமானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் அவருடைய நினைவிடத்தில் இன்று அஞ்சலி செலுத்தினார். விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறையை முன்னிட்டு விமான கட்டணங்கள் பன்மடங்கு உயர்வடைந்துள்ளன. சென்னையில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை செல்லும் விமானங்களின் கட்டணங்கள் உயர்வடைந்துள்ளன. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு செல்லும் விமானங்களின் கட்டணமும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னை தூத்துக்குடிக்கு வழக்கமான விமான கட்டணம் 6,991 ரூபாயாக இருந்த நிலையில் 17,153 ரூபாயாக உயர்ந்தது. சென்னை மதுரைக்கு இடையிலான விமான கட்டணம் 5,393 ரூபாயாக இருந்த நிலையில் தற்பொழுது 19,761 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னை கோவைக்கு இடையிலான விமான கட்டணம் 4,966 ரூபாயில் இருந்து 16,496 ரூபாயாக உயர்வடைந்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: பிரிக்ஸ் மாநாட்டை முன்னிட்டு டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள வான்வெளியில் கடுமையான பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. டெல்லியில் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை காலை 7 மணி முதல் இரவு 11 மணி வரை வான்வெளியில் கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியை சுற்றி 300 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் நடைபெறும் விமான பறப்புகளுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தும். திட்டமிடப்படாத விமானங்கள் மற்றும் பிற பறக்கும் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ராணுவ விமானங்கள் மற்றும் முக்கிய தலைவர்களின் போக்குவரத்துக்கான விமானங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: துபாயில் இருந்து இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பாரியளவான போதைப்பொருள் கடத்தற்காரர் என கூறப்படும் ஷிரான் பாசிக்கின் தந்தையிடம் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். கம்பஹா பகுதியில் அமைந்துள்ள ஆடம்பர குடியிருப்பு தொகுதியொன்றில் சுமார் 3 கோடி ரூபாய் பெறுமதியான வீடொன்றை ஷிரான் பாசிக் கொள்முதல் செய்துள்ளதாகவும் அது அவரது தந்தையின் பெயரில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய இது தொடர்பான வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக ஷிரான் பாசிக்கின் தந்தையை இன்று மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் ஊதுமைதா சாலையில் இருந்து அபுதாபி மற்றும் போர்ட் ராஷித் நோக்கி செல்லும் பாலத்தின் தற்காலிக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த போக்குவரத்து மாற்றம் இன்றிரவு 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரை அமலில் இருக்கும். குறிப்பிட்ட பகுதியில் நடைபெறவுள்ள மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த தற்காலிக போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக ஆர்டிஏ தெரிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் அந்த வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டுநர்கள் தற்காலிக போக்குவரத்து ஏற்பாடுகளை கவனித்து சாலை பணியாளர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 25 ஆண்டுகள் ஆகின்றன. 25 ஆண்டுகளுக்கு முன்பு 2001 செப்டம்பர் 11ஆம் தேதி அமெரிக்கா தனது வரலாற்றிலேயே மிக கொடிய பயங்கரவாத தாக்குதலை எதிர்கொண்டது. 2 விமானங்கள் நியூயார்க் நகரில் உள்ள உலக வர்த்தக மையத்தின் இரட்டை கோபுரங்களில் மோதின. இதனால் 2 கோபுரங்களும் இடிந்து விழுந்தன. 3வது விமானம் வாஷிங்டன் டிசி அருகே உள்ள பென்டகன் அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் தலைமையகத்தை தாக்கியது. 4வது விமானம் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம். 93 பயணிகள் நடத்திய எதிர்ப்பின் பின்னர் பென்சில்வேனியாவில் உள்ள ஒரு வயல்வெளியில் விழுந்து நொறுங்கியது. இந்த தாக்குதல்களில் சுமார் 3000 பேர் உயிரிழந்ததுடன் 1,000கணக்கானோர் காயமடைந்தனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: புதுடெல்லியில் நிலவும் பாதுகாப்பு காரணங்களால் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான முதல் T20 சர்வதேச போட்டி நடைபெறுமா என்ற சந்தேகம் முன்னதாக எழுந்திருந்தது. இரு அணிகளுக்கும் இடையேயான முதல் T20 போட்டி செப்டம்பர் 13 டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. அதே நேரத்தில் தேசிய தலைநகரில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெறுவதால் டெல்லி முழுவதும் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கிரிக்கெட் போட்டியை நடத்துவதில் சிக்கல் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எனினும் இந்திய கிரிக்கெட் அணி ஏற்கனவே டெல்லியை வந்தடைந்து போட்டிக்கான பயிற்சியையும் ஆயத்தங்களையும் தொடங்கியுள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்று உள்ளக பகுதிகளில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும் ராசல்கீமா மற்றும் ஷார்ஜா உமல் கோயினில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகி உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஃபுல்லாவே கபுல் பாஸா கொடுக்க போறேன் நானு. ஸோ மூவி கேம் ஒரு பக்கம் இருந்தாலும் கபுல் பாஸ் கேமும் இருக்குது. இன்னைக்கு கேம்னா என்ன, நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கான பதில நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். ஸோ நீங்க வந்து மண்டாடி அண்ட் சர்தார் 2 இந்த ரெண்டு படத்துக்கான கபுல் பாஸும் இன்னைக்கு நம்ம மசாலா கேஃபே நிகழ்ச்சியில நான் கொடுக்க போறேன். சரியா, வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, வீக்கெண்ட் வந்த மூடுனால நான் வந்து என்னோட ஆஃபீஸ்ல அப்படி இப்படி பர்மிஷன் வாங்கி உங்களுக்கு வவுச்சரா கொடுக்குறேன். இன்னைக்கு ஃபுல்லா ஷோ ஃபுல்லா வவுச்சர் பண்ணிடுறேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ கோஆப்ரேட் பண்ணிக்க அப்படின்னா அழகாக நீங்கள் வவுச்சர் வின் பண்ணிடலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஒரு மணி நேரம் நான் வந்து மண்டாடி திரைப்படத்துக்கான வவுச்சர் கொடுக்குறேன். சரியா, இந்த திரைப்படத்தில் சூரி ஹீரோவாக நடிச்சிருக்காரு, கரெக்ட். இதுக்கு முன்னாடி சூரி தமிழ் திரைப்படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்காரா இல்லை இதுதான் அவரோட முதல் படமா? எஸ்ஆர் நோ மட்டும் அனுப்புங்க போதும். 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்கள் பேர் எமிரேட் நேமியும் சேர்த்து போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் மண்டாடி திரைப்படத்துக்கான கபுல் பாஸஸை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. சரியா, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சூரி இதுக்கு முன்னாடி ஹீரோவாக நடிச்சிருக்காரா இல்லை இதுதான் முதல் முறையாக அவர் ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா?
1: UAE update brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: ஓகே, டெம்பரவரி டிராஃபிக் டைவர்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க துபாயில். எங்கே நான் ஊதுமேதா ரோட் பிரிட்ஜ் செப்டம்பர் 11th, அதாவது இன்னைக்கு ஈவினிங் 6 மணிலேருந்து சண்டே வரைக்கும் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் அங்கே நடக்கிறது. அதனால் ஆர்டிஏ தரப்புலேருந்து இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ இட் வில் டேக் பிளேஸ் ஃப்ரம் 11 PM ஆன் ஃப்ரைடே டு 6 AM ஆன் சண்டே. அவ்வளோதாங்க, இதுக்கு முன்னாடி சொன்ன டைமை இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ நான் டைம் கரெக்டாக சொல்கிறேன், இன்னைக்கு ஈவினிங் 11 PM, அதாவது இன்று இரவு 11 மணி முதல் சண்டே காலை 6 மணி வரை இந்த டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபைனல் டைமிங். ஸோ ஆர்டிஏ தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். வீக்கெண்ட் தான் பண்ணுறாங்க, அதனால இது வந்து ஆஃபீஸ் ஆர்ஸை பாதிக்காது. பட் ஸ்டில் நீங்கள் ஊதுமே தான் ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆல்டர்னேட் ரூட் என்னங்கிறத
1: பார்த்துக்கோங்க. Brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.

0: The nation is in danger.
1: Bro, Sardar padam pathingla?
2: Paathirukena.
1: Ippa Sardar 2 varudame.
3: Andha kootadi paya varadukulla typhoos ume vandrum. Paathirukena.
1: Trailer la kuda avanga appa oda flashback la kaatraanga pathingla?
2: Paathum bro. Solunga bro, enna?
1: Illa. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது ப்ரோ.
2: ஆமாண்டா, அதுக்கு என்ன
1: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
2: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
0: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
4: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10, உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
6: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபர் ஆஃப் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. This hour of Masala Cafe is brought to you by
11: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: மண்டாடி திரைப்படத்துக்கான கபில் பாஸ் நான் கொடுக்க போறேன். சூரி அவர்கள் இதுக்கு முன்னாடி ஹீரோவா நடிச்சிருக்காரா இல்ல இந்த படம் தான் முதல் படமா ஹீரோவா? சரியான பதில 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரொம்ப டைப் பண்ணாதீங்க. எஸ் இல்லானோ ஹீரோவா இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காருனா எஸ் நடிச்சிருக்காரு, இதுக்கு முன்னாடி நடிச்சது இல்லை அப்படின்னா நோ நடிச்சதில்லை, அப்படி போடுங்க. சரி அவ்வளோதான் சிம்பிள். ஸோ உங்கள் பேர் மெரிட் நேமே சேர்த்து போட்டிங்கன்னா மண்டாடி படம் ரிவியூலாம் பார்த்தீங்களா இல்லையா, பயங்கரமாக இருக்குது. இந்த வாய்ப்பை தவறு விட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. இல்லைனா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஏதாவது ஒரு கேட்டகரியில் புக் பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கபில் பாஸஸை வின் பண்ணுங்கள். இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் ஏசியா கப்பில் இந்தியன் டீம் வந்து இந்தியன் விமன்ஸ் டீம் வந்து வெற்றிகரமாக ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம மூவி கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசியா கப் அப்டேட் பார்த்துடலாம். இன்றைக்கி ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் இருக்குது, அதில் ஜெயிக்கக்கூடியவங்க இந்தியா கூட ஃபைனல்ஸ் ஆடுவாங்க. என்னதான் ஹர்மன் பிரீத் கவுர் முதல் 15 பால் 3.5 ரன் அடித்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அப்படியே ரிடீம் பண்ணி 28 பால் 24 ரன் அடிச்சு இந்தியா ஒரு 149 for 6 அப்படிங்கிற ஒரு டீசெண்டான டோட்டலுக்கு எடுத்து வந்து விட்டு அதுக்கப்புறமா பங்களாதேஷ் 109 for 7 அவங்க 20 ஓவரில். ஸோ இந்தியா கம்ஃபர்டபிளி 1/40 ரன்ஸ். ஏன்னா T20 வந்து 40 ரனில் வின் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான விக்டரி தான் நான் சொல்லுவேன். எனிவேஸ் தொடர்ந்து நம்ம பேசுவோம், நீங்கள் உங்கள் மெசேஜஸை கொட்ட ஆரம்பிங்க. அண்ட் இப்போ உயிரே படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: Masala Cafe brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்ப்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி ஹா, ஹாரர் ஹா, சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM. This hour of Masala Cafe is brought to you by
0: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
2: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
0: மண்டாடி திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் நிறைய பேருக்கு எங்க டீம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களை நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் போனோ இல்ல மெசேஜ் ஒரு குயிக்கா டக்கு டக்குனு உங்க போன் எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னா டிக்கெட் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சரியா? ஓகே, இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நான் சர்தார் 2 படத்துக்கான கபில் பாசஸ் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச படம் கேட்கலாம். ஸோ மண்டாடி திரைப்படத்துக்கான கான்டெஸ்ட் முடிஞ்சுது. அடுத்த ஒரு மணி நேரம் ஃபுல்லாக சர்தார் 2 படத்துக்கான கபில் பாசஸ் உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். ஸோ எங்கேயுமே போயிடாதீங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு வின் பிக். சரியா? இன்றைக்கி வந்து ஃபுல் கான்டெஸ்டே தான். ஒரு பக்கம் மூவி கேம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் யூஏக்கு வெளியே கூப்பிட்டீங்கன்னா +9714359552 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச படம் கேட்கலாம். அண்ட் இப்போ நம்ம கூட யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யாரை இங்கே பேசுறீங்க?
2: என்ன
0: பாட்டு
2: வேணும்?
0: சண்முகம்காக அந்த பாட்டு போட்டுறேன். அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்க? கட் ஆயிடுச்சு. யூர் லைன் கட் ஆயிடுச்சா, பக்கத்து லைன் கட் ஆயிடுச்சுன்னு தெரியல, ஏதோ ஒன்று கட் ஆயிடுச்சு. சரி, இன்ஸ்டாகிராமில் 2-3 பேர் நேத்தே பாட்டு கேட்டிருந்தீங்க, அதை வந்து இன்றைக்கி நான் அப்படியே போட்டு விட்டுறேன். சரியா? எதமானில் எல்லா பாட்டும் நல்லா இருக்கணும், எதை போட. சரி, ஓகே, நானே ஒரு பாட்டை போட்டு வரேன். வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க? கனிமொழி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு
3: வேணும்?
0: இஞ்சீடு பழகியா? ஓகே, நான் போட்டு
3: வர்றேன்.
0: தேங்க்யூ.
3: Thank you.
0: Bye, have a nice day. So, ரெண்டு பேருக்கு ரெண்டு பாட்டை போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன், 12 மணிக்கு மேல சந்திக்கிறேன். சர்தார் 2 படத்துக்கான கான்டெஸ்ட் இருக்கு. கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு கபில் பாசம் வின் பண்ணுங்க.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தவிக ஆட்சிக்கு நாட்கள் எண்ணப்படவில்லை, திமுகவினருக்குத்தான் நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக இடைத்தேர்தலில் 100% வெற்றியை பெறுவோம். தமிழ்நாட்டில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதை தீர்ப்பதற்கு பல்வேறு மின் உற்பத்தியாளர்களிடம் பேசி வருகின்றோம் என்று அவர் கூறினார். விரைவில் மின்தடை சரி செய்யப்படும், கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணையுமா என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்றும், மேலும் பல கட்சிகள் கூட்டணியில் இணையும் என்றும் செங்கோட்டையன் கூறியுள்ளார். 2017 அப்போதைய சபாநாயகர் தனபால் அறையில் நாற்காலியை இழுத்து கீழே போட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்த அராஜகம் அனைவருக்கும் தெரியும். முதல்வர் பேச்சை பற்றியெல்லாம் பேச திமுகவுக்கு அருகதை இல்லை என்று செங்கோட்டையன் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: லடாக்கிற்கு அரசியலமைப்புச் சட்டத்தின் 371 பிரிவின் கீழ் சிறப்பு பாதுகாப்பு அந்தஸ்து வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த வகையான பாதுகாப்பு லடாக்கிற்கு வழங்கப்படுவது இந்தியாவில் இதுவே முதன்முறையாகும். லடாக்கின் நிலம், கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் உள்ளூர் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாக கூறப்படுகின்றது. இந்நடவடிக்கை லடாக்கின் தனித்துவமான சமூக மற்றும் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதற்கான முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச நாளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்பாடு செய்யும் பேரணியில் தனது கட்சி பங்கேற்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த பேரணி தேசிய நிகழ்ச்சி நிரலை மையமாக கொண்டு பரந்த எதிர்க்கட்சி ஒற்றுமையை உருவாக்குவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று அவர் கூறியுள்ளார். SLPP விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பேரணிக்கு ஆதரவு வழங்க NFF அரசியல் குழு முடிவு செய்துள்ளதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அனைத்து நாடுகளுடனும் பரஸ்பர நலன்களை அடிப்படையாக கொண்டு உறவுகளை பேணவும் வலுப்படுத்தவும் உறுதி பூண்டுள்ளதாக அமீரகம் தெரிவித்துள்ளது. அல்ஜீரியா ஐக்கிய அரபு அமீரகத்துடனான தூதரக உறவுகளை துண்டிக்க முடிவு செய்ததாக அறிவித்ததைத் தொடர்ந்து அமீரக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து நாடுகளுடனான உறவுகளையும் பரஸ்பர நலன்களுக்கு ஏற்ற வகையில் மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும், அதே நேரத்தில் புரிதல், ஒத்துழைப்பு மற்றும் செழிப்பை ஊக்க வைக்கவும் அமீரகம் தொடர்ந்தும் உறுதியாக இருப்பதாக அமைச்சகம் கூறியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் சுதந்திரமாக செல்லும் உரிமை உள்ளிட்ட மத்திய கிழக்கு நிலவரம் குறித்து தென்கொரியா மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர்கள் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தியுள்ளனர். தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் சோ ஹியூன் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷியுடன் இன்று தொலைபேசியில் பேசியதாக தென்கொரிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது மத்திய கிழக்கில் நிலவி வரும் சூழ்நிலை மற்றும் குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக சர்வதேச கப்பல் போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது குறித்து இரு அமைச்சர்களும் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிர் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அல்லது இலங்கை என எந்த அணி எதிரணியாக வந்தாலும் அது தனக்கு முக்கியமல்ல என்று இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா தெரிவித்துள்ளார். இறுதிப் போட்டியில் தங்களது ஆட்டத்தில் கவனம் செலுத்துவதே முக்கியம் என்று அவர் கூறியுள்ளார். பங்களாதேஷுக்கு எதிரான அரையிறுதிப் போட்டிக்கு பிறகு பேசிய தீப்தி சர்மா இந்திய அணியின் களத்தடுப்பு செயற்பாடு குறித்து கருத்து தெரிவித்தார். அரையிறுதியில் இந்திய அணி களத்தடுப்பில் சில வாய்ப்புகளை தவறவிட்ட நிலையில் அடுத்த போட்டியில் அந்த குறைகளை சரி செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தில் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அபுதாபி மற்றும் துபாயில் இன்று 41 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். அல் ஃபுஜீனாவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமா ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, Nano, US la kuda. Adha FM dhaan daddy kepo.
6: 89.4. Star of the month. Singer Hariharan.

0: ஓகே, சர்தார் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் நான் வந்து கொடுக்க போறேன். ஸோ இப்போ நான் கேட்க போற கேள்வி என்னன்னா, சர்தார் படம் இது செகண்ட் பார்ட் இல்லையா, சர்தார் 1 எப்போ ரிலீஸ் ஆச்சு, எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? ஆப்ஷன் ஏ 2022, ஆப்ஷன் பி 2025. சரியான பதில 0502528940 வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா சர்தார் படத்துக்கான, சர்தார் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் நீங்க இப்போ வின் பண்ணலாம். சரியா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, Al-Maktoum airport la irundhu or update vandirukku. So no passports, no queues, no luggage tax. ஸோ துபாய் ஏர்போர்ட்ஸோட சிஇஓ வந்து அவரோட விஷனை ஷேர் பண்ணியிருக்காரு புதுசாக. இப்போ வந்து இந்த 12 seconds இமிக்ரேஷன் முடிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் வேற கொண்டு வந்தாங்க, அதுவும் வந்து இப்போ டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ ஃபியூச்சரில் அல்மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இஸ் ப்ரிப்பேரிங் டு பிகம் த லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டு, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட்டாக இது வந்து 2032 இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் முடிஞ்சதுக்கப்புறமா டோட்டலாக 2050 வந்து மொத்தமாக ஃபுல்லாக பயங்கரமாகிடும் சொல்லியிருக்காங்க. பட் அதை தாண்டி இதில் இந்த லக்கேஜ் ஸ்டாக் அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் இந்த ஏர்போர்ட்ஸோட ஆப்ரேஷனே வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்டேட் மேலே அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்கு ஏர்போர்ட் சைடில் இருந்து மட்டும் நமக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, ஒரு மைல்ட் சேஞ்ச் வந்திருக்கு கோல்டு ரேட்டில், ஒரு சின்ன ட்ராப் நேற்று வந்த பிபிஐ டேட்டா படி, இன்னைக்கு சிபிஐ டேட்டா வருது யூஎஸ்ல, அதை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கோல்டு ரேட்டில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
1: இன்று தங்கத்தின் விலை
0: 18 கேரட் தங்கம் 397.25 திரஹம்ஸ், 21 கேரட் தங்கம் 463.50 திரஹம்ஸ், 22 கேரட் தங்கம் 483.50, 24 கேரட் தங்கம் 522 திரஹம்ஸா இருக்கு. இதான் எனக்கான கோல்ட் ரேட். சர்தார் 2 படத்துக்கான கபிள் பாஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க வந்து 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. சர்தார் 1 ரிலீஸ் ஆன இயர் எது? இதான் கேள்வி.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
1: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
2: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
0: பந்தயத்தை நம்மளை காப்பாத்து.
3: மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: நம்ம மூவி கேம் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பயங்கர ஈஸியா ஒரு படத்தோட க்ளூ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? ஃபர்ஸ்ட் சர்தார் 2 படத்துக்கான கபில் பாசஸ், ஓகே? ஸோ சர்தார் 2 படம் இப்போ ரிலீஸ் ஆகுது, இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் சர்தார் 1 படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லி கபில் பாஸ் வின் பண்ணுங்க, அவ்வளோதான், சரியா? எந்த வருஷம் சர்தார் 1 ரிலீஸ் ஆச்சு? 0502528940 அனுப்புங்க. நிறைய பேர் பேரே இல்லாமல் அனுப்புறீங்க, தயவு செஞ்சு பேரை போட்டு அனுப்புங்க, சரியா? பேர் உங்கள் எமிரேட் நேமே சேர்த்து போட்டு அனுப்புங்க. ஸோ நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கள் டீம் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, சரி? ஓகே, இப்போ வந்து மூவி கேமுக்கு போகலாம். இந்த படம் ரொம்ப ஈஸியான ஒரு படமாக ஃபஸ்ட்டு படத்தை நான் கொடுத்துட்றேன். ஹீரோவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆள், அந்த வேண்டப்பட்ட ஒரு ஆளை வந்து வில்லனுங்கெல்லாம் சேர்ந்து கொலை பண்ணிடுவாங்க. ஹீரோ வந்து பயங்கர டென்ஷன் ஆகி எங்கெல்லாமோ போய் ஊரெல்லாம் சுற்றி அந்த வில்லன்களை பழி வாங்குறதுக்காக மும்முரமாக இறங்குவார். கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கும். அது என்ன ட்விஸ்ட்னா, அந்த ஹீரோவுக்கு வேண்டப்பட்டவர் உயிரோடு தான் இருப்பார். என்ன நடந்திருக்குன்றது அப்போ தான் ஹீரோவுக்கே தெரியும். ஷாக்லேருந்து ஹீரோ மீண்டு வரத்துக்கே சில பல மாதங்களாயிருக்கும். இது நிஜ வாழ்க்கையாக இருந்தால் அந்தளவுக்கு ஒரு ஷாக் ட்விஸ்டெல்லாம் இருக்கும். என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. ட்ராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty monthly EMI vero 966 dirhams da.
0: ஓகே, D83 ஃபெஸ்டிவல் சிட்டியை நோக்கி நீங்கள் வந்துட்ருக்கீங்க, அதாவது அலிட்டியாட் ஸ்ட்ரீட்லேருந்து வந்துட்ருக்கீங்க அப்படின்னா நல்லா ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. ஃபெஸ்டிவல் சிட்டியை தாண்ட வரைக்குமே இட்ஸ் வெரி வெரி ஸ்லோ, ஓகேவா? அதுக்கப்புறமா நாதலமார் ரோடு அண்ட் ஏர்போர்ட் ரோடு D89 ஃபுல் ஸ்லோவாக இருக்குங்க. லைக் இட்ஸ் வெரி வெரி ஸ்லோ டுவர்ட்ஸ் டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 3 போகிற டைரக்ஷனில் நல்லாவே ஸ்லோவாக இருக்குது. ஏர்போர்ட் ரோடு E11 டுவர்ட்ஸ் ஷார்ஜா நல்லா ஸ்லோவாக இருக்குது. As today is Friday, E311 towards charge out நல்லா ஸ்லோவாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டைமில் ஃப்ரைடே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும், இன்றைக்கி எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, பட் பழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த டைமுக்கு இது கொஞ்சம் அதிகமான டிராஃபிக் தானே வச்சுக்கோங்க.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Masala Cafe brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: போலே.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: நற்றிணையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும் சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
6: Brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: तुझे कैसे बुलाया तूने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். என்ன படம் கண்டுபிடிச்சிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன் கதையை. ஹீரோவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர், ஹீரோ கூடவே இருப்பாரு. அந்த வேண்டப்பட்ட ஒருத்தரை போட்டு தள்ளிடுவாங்க. ஹீரோ பயங்கரமாக டென்ஷனா, ஏண்டா எனக்கு வேண்டப்பட்டவங்களையா போட்டீங்க, உங்களை விட மாட்டேன்டான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குவார். கிளைமேக்ஸில் தான் தெரியும் அந்த வேண்டப்பட்டவர் தான் ஒன்றா நம்பர் ஃப்ராட் அப்படின்னு. வாழ்க்கையை வெறுத்து போய் ஹீரோ உட்காந்துருப்பார் சோகத்தில் அப்படியே. அப்புறம் அந்த வேண்டப்பட்டவர் ஹீரோவே காலி பண்ணிடுவார். என்ன படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 800-8940 கால் பண்ணுங்க. வணக்கம், இறங்கி பேசுறீங்க. தலைவரை தவிர எல்லாரும் கெட்டவங்க தான் இல்ல,
1: கெட்டவங்க.
0: ஆமா, ஆனா தலைவர் கூட இருக்கிற ரெண்டு பேர் நல்லவங்களா இருப்பாங்க.
1: நன்றி,
0: அடுத்த படத்துக்கான க்ளூ. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப ஈஸின்னு நினைச்சேன், லைட்டா ஏதோ டிஸ்ட் வச்சு கேட்டதுனால நீங்க வந்து கண்டுபிடிக்கல. நினைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அடுத்த படத்துக்கான க்ளூ. இந்த படத்துல ஹீரோயின் இருப்பாங்க, ஹீரோ இருப்பாரு. ஹீரோயின் ஹீரோ கூட சுத்தரவர் தான். அவங்க ரெண்டு பேரை பழிவாங்க துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவங்க அவர் ஏன் வந்து ஹீரோ ஹீரோயினை பழிவாங்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தங்களை ஹீரோ ஹீரோயின் பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஓகேவா? ஹீரோ ஹீரோயினை ஒருத்தர் பழிவாங்க ட்ரை பண்ணுவாருங்க. அவர் ஏன் பழிவாங்க ட்ரை பண்றாருன்னா, அவருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தங்களை ஹீரோ ஹீரோயின் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த டார்ச்சரில் அவங்க இறந்து போயிருப்பாங்க. யாரு அப்படிங்கிறது தான் கேள்வி கடைசியில். இது என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா 800-8940 கால் பண்ணுங்க. பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு மணிக்கு மேலே தொடர்ந்து பேசுவது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரேன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM. தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும் தும்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் லண்டன் சென்றடைந்துள்ளார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அவர் லண்டன் சென்றுள்ளார். சென்னையில் இருந்து நேற்றிரவு புறப்பட்ட விஜய் துபாய் வழியாக லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் சென்றடைந்தார். புதிய தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை முதல்வர் கைவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 1200 கோடி கடன் வாங்கி புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது தேவையற்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டுவது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும். புதிய தலைமைச் செயலகம் அமைக்க காங்கிரஸை தவிர ஒட்டுமொத்த கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: நாடாளுமன்றத்தை அதிகாரப்பூர்வமாக ஒத்திவைப்பதில் மோடி அரசு புதிய சாதனையை படைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னரும் கூட்டத்தொடரை அதிகாரப்பூர்வமாக ஒத்திவைக்கும் புரோரோகேஷன் நடவடிக்கையை அரசு தாமதப்படுத்தி வருவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்ட பின்னரும் அதனை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வருவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: அவசர ஆபத்தில் இருக்கும் ஒருவர் விரைவாக போலீசாரை தொடர்பு கொள்ளும் வகையில் SOS அவசர பொத்தானை கொண்ட ஒரு கைபேசி செயலியை இலங்கை போலீஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய வசதி குறித்து போலீஸ் செய்தி தொடர்பாளர் FU Woodla விளக்கம் அளித்துள்ளார். ஆபத்தில் இருக்கும் ஒருவர் செயலியில் உள்ள SOS பொத்தானை குறிப்பிட்ட நேரத்துக்கு அழுத்தி பிடித்தால் அந்த அவசர எச்சரிக்கை உடனடியாக செயற்படுத்தப்படும். அதன் பின்னர் அந்த நபர் இருக்கும் இடத்தின் இருப்பிட தகவல் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி அனுப்பப்படும். இதன் மூலம் ஆபத்தில் இருப்பவர் வழக்கமான தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு போலீசாரை தொடர்பு கொள்வதை விட மிக விரைவாக போலீஸ் உதவியை பெற முடியும் என்று FU Woodla தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரான் போரினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு பிறகு சுற்றுலாத்துறை மீளும் என்று துபாய் சுற்றுலாத்துறை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அடுத்த வாரத்தில் அரேபிய சுற்றுலா சந்தை நடைபெறவுள்ள நிலையில் துபாய் தனது சுற்றுலாத்துறை மீண்டும் வலுவான வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் என்ற நம்பிக்கையில் உள்ளது. சமீபத்திய மாதங்களில் அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் பயணத்துறையில் ஏற்பட்ட இடையூறுகளை சமாளிக்க துபாய் தனது நீண்டகால சுற்றுலா உத்தி, உலகளாவிய விமான மற்றும் போக்குவரத்து இணைப்பு, மேலும் அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையேயான நெருக்கமான ஒத்துழைப்பு ஆகியவற்றை நம்பியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரான் போர், மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதற்கான சாத்தியம் மற்றும் சவுதி அரேபியா மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தும் தாக்குதல்கள் குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான தற்போதைய போர் நிலவரம் மற்றும் அதனைத் தொடர்ந்து உருவாகியுள்ள பிராந்திய பதற்றம் குறித்து இரு தரப்பினரும் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சிகளை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அத்துடன் ஏமரில் செயற்படும் ஹூதி அமைப்பினரால் சவுதி அரேபியா மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் மற்றும் அதன் காரணமாக மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு பதற்றம் குறித்தும் இருவரும் விவாதித்துள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டம் இன்று தொடரவுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெறும் இந்த போட்டியில் 1வது இன்னிங்ஸில் பாகிஸ்தான் 133 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 453 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்து அணி சார்பில் ஹாரி புரூக் 75 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். ஜேமி ஸ்மித் 69 ஓட்டங்களையும், எமிலியோ கே 60 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தனர். டான் லாரன்ஸ் 65 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பாகிஸ்தான் தனது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்துள்ளதுடன் நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 52 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பாகிஸ்தான் அணி சார்பில் அசான் அவேஸ் 29 ஓட்டங்களுடனும், ஷான் மசூத் 21 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். சாயிம் அயூப் மற்றும் அப்துல்லா ஷாஃபிக் ஆகியோர் டக் அவுட் ஆகினர். இந்த போட்டியின் 3வது நாள் ஆட்டம் இன்று தொடரவுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: தன்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் LLC, ஜெனியூன் பார்ட்ஸ் சென்டர் ஃபார் அமெரிக்கன், ஜெர்மன், கொரியன் அண்ட் ஜாப்பனீஸ் கார்ஸ்.
4: நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: சண்முகப்பிரியன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு என்ன படம்னு. அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம், என்ன படம் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேக்கலாம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: ஹாய், கனிமொழி பேசுறேன்.
0: சொல்லுங்க கனிமொழி.
1: அது லீத்தாலே நிக்கும் ஒரு படம் சொன்ன படம்.
0: அது இல்லையே, பழி வாங்கறதுக்காக இத்தனை வருஷமா அவங்க கூட சுத்தி இருக்காரு. அது ஏன்னா அந்த பழி வாங்குறவர் இருக்காருல, அந்த சோ கால்டு கெட்டவர் இருக்காருல, அவர் கெட்டவரே கிடையாது ஆக்சுவலா. அவர் வந்து ஏன் பழி வாங்குறாருன்னா, அவருக்கு வேண்டப்பட்டவங்கள ஹீரோ ஹீரோயின் பண்ண டார்ச்சர்ல அவங்க இறந்து போயிருப்பாங்க. என்ன படம்னு கண்டுபிடிச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹாய் மது, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
2: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: ஓகே, வாட்ஸ்
2: ரொம்ப நல்லா பேசி வந்தீங்க.
0: ஆமா ஆமா, உங்க பேரு?
2: நான் கெஸ் பண்ணிருக்கேன் ஒரு படம்.
0: இல்ல, உங்க பேர் பேரு
2: நினைக்கிறேன். என்னோட பேர் வாஹித்.
0: ஓகே வாஹித், சொல்லுங்க என்ன படம்.
2: நான் கெஸ் பண்ணிதேன், விசாலோட படம்.
0: ஜாலியா இருக்கும். இதுல கொஞ்சம் பேயெல்லாம் வரும், ஜாலியா இருக்கும். மகுடம் படம் அதுல வரக்கூடிய அந்த பிடிஎஸ் தெலுசோ இளையராஜா ஃபேன்ஸ் அப்படி இந்த வீடியோலாம் செம வைரல் ஆச்சு. அப்புறம் ஒரு டைரக்ட் பண்ணிட்டு அப்படியே சுற்றி சுற்றி போவார்ல, அதெல்லாம் பயங்கர வைரல் ஆச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு படம் பார்க்கணும். நேற்று ஒரு சீன் வேற பார்த்தேன் ட்விட்டரில். ஸோ அந்த படம் பார்க்கணும். சரி, ஃபஸ்ட்டு பாட்டு கேட்போம், அதுக்கப்புறம் மகுடம் பற்றி நம்ம பேசுவோம். இது 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டே டியூன். பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: நடிப்பில் இயக்கத்தில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
3: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
6: எல்லாமே சொல்லுவேன்.
7: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு டிராஃபிக் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டி நான் வந்து கொடுக்க போறேன்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: E311 towards Sharjah கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஒரு கிராஷ் வேர் ரிப்போர்ட் இருக்கு. முகேசனா விஜய்ஸ் லேண்ட்ஃபில் பக்கத்தில் நினைக்கிறேன். அண்ட் மற்றபடி இங்கே பெருசாக இல்லை. E611 அல்த இது ரோடுக்கு பேரலாக கொஞ்சம் பர்பண்டிகுலராக கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் வேறங்க பெருசாக இல்லைங்க. E11லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. டக்கு டக்கு மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. நத்திங் டு வரி தான். பிகாஸ் டுடே இஸ் ஃப்ரைடே.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழியோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ இருக்குன்னா எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் முடியல ஐயோ அம்மான்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது இல்லையா? பயங்கரமான க்ரானிக் பேக் பெயின், நெக் பெயின், ஜாயின் ப்ராப்ளம்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, மைக்ரைன், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கு அதோட ரூட் காஸை கண்டுபிடிச்சி பக்காவாக ட்ரீட் பண்ண 18 எக்ஸ்பீரியன்ஸோட வேதாமிருதா ஆயுர்வேதிக் கிளினிக்கில் டாக்டர் திவ்யா புருஷோத்தமன் இருக்காங்க. இன்ட்ரோடக்டரி ஆஃபராக உங்களுக்கு அபயங்கா கிழி, ஸ்டீம் பாத், ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 கிடைக்குது. ஸோ விசிட் டாக்டர் திவ்யா புருஷோத்தமன் அட் வேதாமிருதா ஆயுர்வேதிக் சென்டர், அல்நாதா 2 துபாய். கால் பண்ண வேண்டிய நம்பர் 04355 5139, ஆர் இப்படி வேணா சொல்லலாம் 04355 139. இதான் நம்பர், ஈஸியாக சொல்லிடுறேன். கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு இந்த பேக் சம பேக்காக இருக்குங்க, 149 அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் சரியா?
1: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

பண்ணுங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
5: Chillax song of the hour.
6: Brought to you by Plots Nale, Prop Shell Dane. For details, call 056-415-4242.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCD Global and Top Bankers, இணைந்து நடத்தும் biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026 ல 6.5% Home Loan. Meet the team on Sunday, September 13th at Park Regis Hotel. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.

0: உங்களுக்கு பாட்டை கொடுத்துட்டு நான் ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லிட்டு கிளம்பு வேணாம். 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு. ஸோ என்ன பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டை வந்து நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணிடுவேன். ஸோ யூஏக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் +971-43-59-5525 கால் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக செப்டம்பர் மாதத்தோட மிட்டுக்கு வந்தாச்சு. இப்படியே இன்னொரு 10-15 நாள் 20 நாள் நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா ஸ்லோவாக நம்ம விண்டருக்குள்ள போயிடுவோம். உங்களுக்கு தெரியுதா இப்போ வெயில் இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை, பட் லாஸ்ட் ஒரு 1 மந்த் முன்னாடி இருந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி இப்போ கொஞ்சம் அப்படி குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்மளே அறியாமல் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விண்டருக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வெரி ஹாப்பி. வணக்கம், யாரை இங்கே பேசுகிறீங்க?
1: ஹலோ சித்திக்.
0: சித்திக் ப்ரோ. ஓகே சித்திக் ப்ரோ, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? வணக்கம், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சுகன்யா.
0: சுகன்யா,
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: என்ன
0: பாட்டு வேணும் சொல்லுங்க?
2: போட்டுறேன்
0: திருட்டு பயிலே படம் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இல்ல ரொம்ப நாள் ஆச்சு அந்த படம். அந்த பிளாக்மெயில் பண்ணுவார் அது அந்த நானவன் இல்லை தலைவன் ஒரு காலத்துல ஒரு ஃபார்ம்ல தாங்க இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப திருப்பி ஒரு கம்பா கொடுத்தா செம்மையா இருக்கும். ஜீவன் ப்ரோ. ஓகே, எனிவேஸ் நான் இங்கேருந்து கிளம்புறேன். வீக்கெண்டை வந்து ஜாலியாக நீங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடயோ தனியாகவோ என்னவோ பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜில் வந்து தெரியப்படுத்துங்க. இதோட நான் வந்து உங்களை மண்டே மார்னிங் 11:00 சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஹாப்பி வீக்கெண்ட். பாய். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
0: தமிழ் ஆர்வலரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா 90வது வயதில் இன்று காலமானார். நெஞ்சுவலி காரணமாக மதுரையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தனது பேச்சாற்றலால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த சாலமன் பாப்பையா சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இந்திய அரசின் 4வது மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது 2011 அவருக்கு வழங்கப்பட்டது. பிரிக்ஸ் மாநாடு ராஜதந்திர ரீதியில் நாடுகளை ஒன்றிணைக்கும் இந்தியாவின் ஆற்றலுக்கு ஒரு சான்று என்று காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் போன்ற உச்சி மாநாடுகளால் இந்தியாவுக்கு கிடைத்த உறுதியான பலன்கள் குறித்து ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் சசி தரூர் இதனை தெரிவித்துள்ளார். இம்மாநாட்டில் பிரிக்ஸ் உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் பார்வையாளர்களாகவும் அதிபர் மற்றும் பிரதமர் நிலையில் சுமார் 10 மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் வருவது நமக்கு பெருமை சேர்க்கும் விடயம் என்று அவர் கூறினார். இது ராஜதந்திர ரீதியில் நாடுகளை ஒன்றிணைக்கும் இந்தியாவின் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது. உலக அரங்கில் இந்த ஆற்றலுக்கு தனி மதிப்பு உண்டு என்று சசி தரூர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: வாக்குமூலம் வழங்கிய பின்னர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்ச நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் இருந்து வெளியேறியுள்ளார். மிக் போர் ரக விமான கொள்முதல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காகவே அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்ச இன்று முற்பகல் 9:10 அளவில் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கினார். அங்கு சில மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
0: துபாய் நகராட்சி புவியியல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ஸ்மார்ட் ரோபோவை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. லிடார் மற்றும் 3D வரைபட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு குடியிருப்பு திட்டத்தில் செயற்பாட்டு செலவுகள் 90% வரை குறைக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. இந்த அமைப்பினால் துல்லியமான புவியியல் அமைவிட குறியீடுகள், 360 பானோரமிக் படங்கள், காணொளிகள் மற்றும் 3D தரவுகள் உள்ளிட்ட கள தகவல்களை தொடர்ந்தும் சேகரிக்க முடியும். சேகரிக்கப்படும் இந்த தகவல்கள் துபாயின் புவியியல் தரவு தளங்கள் தொடர்ந்து புதுப்பித்த நிலையில் வைத்திருக்கவும் உட்கட்டமைப்பு திட்டங்கள், சொத்து மேலாண்மை, நகர திட்டமிடல் மற்றும் அரசின் முடிவெடுப்பு செயின் முறைகளுக்கு ஆதரவளிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. போரை தொடர்ந்து நடத்துவதற்கு தான் ஆதரவாக இல்லை என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். நாட்டின் முன்னணி பல்கலைக்கழகங்களின் தலைவர்களுடன் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் இதனை கூறினார். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஈரான் தனது தாங்கும் திறனை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் எதிரியுடன் வேறுபட்ட மற்றும் பலவீனமான நிலையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: தென்னாப்பிரிக்கா மற்றும் நமீபியா அணிகளுக்கிடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற நமீபியா முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் தென்னாப்பிரிக்கா சற்று முன்னர் வரை 37.1 இரண்டு விக்கெட் இழப்பிற்கு 227 ஓட்டங்களை பெற்றிருந்தது. டானி டி ஜோர்ஜி 75 ஓட்டங்களுடனும் மேத்யூ பிரீட்ஸ்கே 3 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய கானர் 119 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்து பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். ஜோதான் ஹர்மன் 20 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் வெளியேறினார். நமீபியாவின் பந்துவீச்சில் ரூபின் மற்றும் ஜெக் பிராசல் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினை வீழ்த்தியுள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த் சிங்கா ஹரிஹரன். சசரிலி மம பபரிலி மம பபனினி மம பபனினி சசசனித பமக.
1: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள். இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. வெள்ளிக்கிழமை ஆகிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு நாள் தான். பிரபல பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா அவர்கள் இன்றைக்கு உலகில் இருந்து மறைஞ்சிருக்காரு. இருந்தாலும் அவர் நம் மத்தியில் விட்டு சென்ற அந்த நினைவுகள், அவருடைய அந்த தமிழ் ஆளுமை எப்பவுமே நாம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. இழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றைக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினமும் கூட. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் மிக பிரபலமான சாமுவல் இமானுவல் சேகரனாரினுடைய நினைவு தினமாகவும் இன்னைக்கு இருக்கு. அப்படியான ஒரு நினைவு தினத்துல இன்னைக்கு சாலமன் பாப்பையா அவர்களையும் நாம நினைவு கூற போறோம் அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. தமிழ் அறிஞரான சாலமன் பாப்பையா அவருடைய பிரிவு நிறைய பேருக்கு அவரு ஒரு தீராத ஒரு துயரத்தை இன்னைக்கு கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் வயது முதிர்வு காரணமாக அவர் வந்து உயிரிழந்திருந்தாலும் கூட, அப்படியான அறிஞர்கள் கலைஞர்கள் அவங்களுடைய மறைவு அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இல்லையா. நாம தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு அசோக் செல்வன் நடிகர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு நேர்காணல் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு நாலடியார் பாடல் பற்றி அவர் குறிப்பிட்டிருப்பாரு. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நானும் நினைக்கிறேன். அந்த நேர்காணல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்க. அது ஒரு சினிமா என்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கிறவங்களுக்கான ஒரு ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க சரியா, அந்த நாலடியார் பாடல் என்ன அப்படின்னா, இசையும் எனினும் இசையாதெனினும் வசைதீர எண்ணுவர் சான்றோர் விசையின் நரிமா உளம் கிழித்த அம்பினில் தீதோ அரிமா பிழைப்பெய்த கோல். இதுதான் அந்த பாட்டு. இந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னா, சான்றோர்கள் வந்து வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி கவலைப்படாம தமக்கு புகழ் தரக்கூடிய பெரும் செயல்களை மட்டுமே செய்ய முயலணும். முயற்சி வந்து தோல்வியில போய் முடிஞ்சாலும் பரவாயில்ல, அவங்களுடைய அந்த பெருமை வந்து குறையாது அப்படிங்கறதுதான் அந்த பொருள். ஒருத்தன் வந்து எரிஞ்ச ஒரு அம்புல ஒரு நரியினுடைய நெஞ்சை வந்து கிழிக்குது சரியா, மற்றும் ஒருவன் ஒரு அம்பு வீசுறான், அது ஒரு வலிமையான ஒரு சிங்கத்தை தாக்காம அப்படியே தவறி போயிருது. சிங்கத்தின் மீது இது அந்த அம்பு குறி தவறி போனாலும் கூட அந்த அம்பின் பெருமையும் அந்த வீசியவனுடைய அந்த வீரமும் வந்து குறையுமா? இல்ல, என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு சிங்கத்தை நோக்கி அந்த அம்பை வந்து எய்திருக்கிறான். அது மாதிரிதான் சான்றோர்கள், நாம எப்பவுமே தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது, பெரிய இலக்குகளை வாழ்க்கையில கொள்ளணும் அப்படிங்கறதுதான் இந்த ஒரு பாடலினுடைய பொருளா இருக்கு. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். வள்ளுவர் கூட இதே ஒரு குறளை வந்து சொல்லியிருப்பாரு இல்லையா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், பெரிய விஷயங்களை மட்டுமே நாம வந்து நினைக்கணும், கனவு காணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருளா இருக்கு. நாம தொடர்ந்து பேசலாம். கோச்சடையான் படத்திலிருந்து மெதுவாகத்தான் பாட்டு வருது. அதுக்கப்புறமா இரவின் நிழல்ல இருந்து மாயவா தூயவா பாட்டு வருது. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க.
2: Back to back.
3: I'm out of touch. The ring to party. Ring to party.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மள காப்பாத்துற
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு யார், நம்ம சூர்யா.
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு புது படம்.
4: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
5: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ்குமாரி செய்யும் சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி.
6: We'll be back after a short commercial break.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spot la unga plotta book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

பிரித்து பிரித்த நிதம் மேகமளந்தே பெற்றதுன் முகமன்றி பிரிதொன்றில்லை. சிரித்த ஒலியினுள் கைவிலக்கியே திரும்பி தழுவியதில் நின்முகம் கண்டேன். மகாகவி சுப்பிரமணிய பாரதியான் என்னுடைய கவிதைகள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதை அப்படின்னா அது இதுதான், கண்ணம்மானின் காதலி என்ற அந்த தலைப்பு கீழே வரக்கூடிய ஒரு பெரிய கவிதை. அதில் அத்தனை வரிகளும் அத்தனை அற்புதமா இருக்கும். ஏன்னா பாரதிய வந்து ஒரு காதலனா நாம வந்து ரசிக்க மறக்கவே கூடாது. அவர் என்னதான் தேச விடுதலை பெண் விடுதலை பற்றி எத்தனையோ பாடல்கள் பாடி இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் பற்றி பேசுற அதே நேரத்துல ஒரு காதலனா அவர் எவ்வளவு ரசிச்சு ரசிச்சு காதலிச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இந்த பாட்டு அதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரம். மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையை வானையும் கடலினையும் நோக்கி இருந்தேன். மூலை கடலினை அவ்வான வளையம் முத்தமிட்டே தழுவி முகிழ்த்தல் கண்டேன். காதலிக்கும் போது நம்ம பார்க்கிற எல்லா விஷயங்களும் அப்படியே காதலர்கள் அந்த காதலை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. மாலை நேரத்துல கடற்கரையில போய் அமர்ந்திருக்கும் போது அந்த வானத்தையும் கடலையும் பார்க்கும் போது ரெண்டுமே வந்து ரெண்டும் வந்து கட்டி தழுவி அப்படி முத்தமிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு காதல் இல்லையா. உங்களுக்கு பிடிச்ச பாரதியாரின் கவிதை என்ன வந்து எனக்கு சொல்லுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு, இல்லைனா Krishni19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து சொல்லுங்க. எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்கிறதையும் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. அடுத்து யாரும் இல்லா தனியரங்கில் இந்த பாட்டு வருது, காவிய தலைவன் படத்திலிருந்து. கேட்டுட்டு வாங்க நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஸ்டார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

தளல் வீரத்தில் குன்றென்றும் முப்பென்றும் உண்டோ? வீரத்துல என்ன பெருசு, பெரியவங்க என்ன சின்னவங்க, வீரம்ங்கிறது வீரம் தான், அது எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிறது உரக்க சொன்ன பாரதியார். பாரதியாரின் கவிதைகள்ல உங்களுக்கு பிடிச்ச கவிதைகள் என்ன? இன்றைக்கு நம்ம பாரதியார் அவருடைய கவிதைகள் வாயிலாகத்தான்

நினைவு கொள்றோம் இல்லையா. அவர் எத்தனையோ கவிதைகளை எழுதியிருக்காரு, தேச விடுதலைக்காக, பெண் விடுதலைக்காக எழுதியிருக்காரு. அந்த காலத்துல அயராது பாடுபட்டிருக்காரு அதுக்காகவும். ஆனால் அவருடைய கவிதைகளை கொண்டுதான் இன்றைக்கு நாம அவரை வந்து நினைவு கூறுறோம் இல்லையா. உங்களுக்கு பிடிச்ச பாரதியாரின் கவிதை என்ன, உங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்கக்கூடிய அந்த கவிதை என்ன, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில் என்பதில்லையே. இது நிறைய பேருக்கு பிடித்த அல்லாட்டி அவங்களுக்கு ஒரு உந்துதல் தரக்கூடிய ஒரு கவிதையா இருந்திருக்கு. எனக்கு எப்பவுமே பாரதியார் ஒரு காதலனா நான் ரொம்ப ரசிக்கிறது உண்டு. அவருடைய அந்த நான் சொன்ன அந்த கண்ணம்மா நின் காதலி அந்த கவிதை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதை. வரிக்கு வரி சொல்லி அந்த பாட்டை வந்து சிலாகிக்க சொன்னாலும் நான் வந்து கூச்சமே படாமல் இல்லைன்னா தயங்காமல் நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா அப்படி எனக்கு அந்த கவிதை வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதையாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கவிதை என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன், சொல்லுங்க, நாம பேசலாம். பாரதியார்ல இல்லை பாரதியார் பற்றி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியும், அதை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக அழைப்படுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு, Krishni19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து சொல்லுங்க எங்கிருந்து நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. சரியா, நாம தொடர்ந்து பேசலாம் பாரதியார் பற்றியும் அவருடைய கவிதைகள் பற்றியும். அவருடைய நினைவு நாளா இன்னைக்கு இருக்கு இல்லையா. வாழ்வு முற்றும் கனவென கூறிய மறைவலோர்த முறை பிழை என்று காண், தாழ்வு பெற்ற புவித்தல கோலங்கள் சரதமன்றினல் யானும் அறிகுவேன், பாழ் கடந்த பரநிலை என்றவர் பகநிலை பார்த்தினல் மார்மிசை, ஊழ்கடந்து வந்த வருவது ஒன்றுண்டோ, உண்மை தன்னில் ஒரு பாதியுடர்ந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்கு. மாயை பொய்யனல் முற்றிலும் கண்டனன், மற்றும் இந்த பிரமத்தியல்பினை ஆய நல்லருள் பெற்றிலன், அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. தொடர்ந்து நாம பேசலாம் பாரதியாரின் கவிதைகள் பற்றி. அடுத்து உல்லாசம் படத்துல இருந்து பாட்டு வருது, வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா, ரொம்ப அழகான பாட்டு, கேட்டுட்டு வாங்க நாம தொடர்ந்து பேசலாம்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் FM தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது? மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு அவரு?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: அடிங்க.
5: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
6: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக
7: திறக்கப்பட்டுள்ளது.
6: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: அறிவு கொண்ட மனித உயிர்களை அடிமையாக்க முயல்பவர் பித்தராம். நெறிகள் யாவினும் மேம்பட்டு மானிடர் நேர்மை கொண்டுயர் தேவர்களாகுவதற்கே. சிறிய தொண்டுகள் தீர்த்தடிமை சுருள் தீயிலிட்டு பொசிக்கிட வேண்டுமாம். நிறைய பொன்மலர் மென் சிறு வாயினால் நங்கை கூறும் நவீனங்கள் கேட்டீரோ அப்படிங்கிற ஒரு பாடல், பெண் விடுதலை பற்றி ஒரு பாடல். இது எந்த அழகா சொல்லியிருக்காரு. அந்த பாடல் பாருங்க, இன்றைய காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. அடிமை சுருளை வந்து தீயிலிட்டு பொசிக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இந்த வையம் தழைக்குமாம். பூணு நல்லற தொடி தோங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவ சக்தியாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆணும் பெண்ணும் நிகர்ந்து கொள்றதுனாலதான் இந்த உலகம் வந்து அறிவிலோங்கி அப்படியே தழைக்க போகுது, அதை ஏற்றுக்கொள்ளுங்க மானிடர்களே அப்படின்னு சொல்லி அந்த பாடலை அவர் வந்து எழுதியிருந்தாரு. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா. மனசு தொட்ட மட்டில் பாட்டு கொடுக்கலாமா? அழைப்பிடுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு, இல்லாட்டி கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் அப்படின்னு. சரியா, இன்னைக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களினுடைய நினைவு தினமாயிருக்கு. அப்புறம் இமானுவல் சேகர்னாரினுடைய நினைவு தினமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு புகழ்பெற்ற பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா அவர்கள் நம் மத்தியில் இருந்து மறைந்திருக்காரு. எனவே எல்லாரையும் நினைவு கூறுற மாதிரியாக இன்னைக்கு சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை சந்திப்பேன். அதுக்கு முன்னாடி மனசு தொட்டு மட்டில வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: மனோஜ் பிரபா.
0: மனோஜ் பிரபா, என்ன பாட்டு வேணும்?
1: போராடடா.
0: கேக்கல, என்னது?
1: போராடடா.
0: என்ன படம்?
1: அது பழைய படம், ஆனா அந்த பாட்டு ஃபேமஸ்.
0: அப்படியா? என்ன பழைய படம்னா என்ன படம்னு சொன்னா போடலாம். எனக்கும் சரியா தெரியல அந்த பாட்டு
1: என்னன்னு.
0: விஜயகாந்த் பாட்டு. விஜயகாந்த் பாட்டு அப்படின்னா நம்ம வந்து என்ன பாட்டு கொடுக்கலாம்? பொன்மன செம்மல் அவரோட படமா? ஆமா, அதுல இருந்து ஒரு பாட்டு தரேன். சரியா, நன்றி நன்றி நன்றி. சரி, விஜயகாந்த் பாட்டு கேட்டாரு. சரி, எத்தனை பாட்டு கொடுக்கறது? இது உன் பார்வையில் 1000 கொடுத்துடலாமே. அந்த பாட்டோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சாலமன் பாப்பையா மறைவு தமிழ் கூறும் நல்லுலகுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். வயது மூப்பு காரணமாக சாலமன் பாப்பையா அவர்கள் தன்னுடைய 90வது வயதில் இன்று காலமானார். தமிழின் பெருமையையும் தமிழர்களின் வாழ்வியலையும் பட்டிமன்ற மேடைகள் வழியாக உலகறியச் செய்த தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த துயரமும் வேதனையும் அடைந்தேன் என்று முதலமைச்சர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமது நகைச்சுவை கலந்த பேச்சாலும் ஆழ்ந்த தமிழ் புலமையாலும் சமூக சிந்தனைகளை எளிய முறையில் மக்களிடம் கொண்டு சேர்த்ததோடு பட்டிமன்றங்களை வெறும் பொழுதுபோக்கு நிகழ்வுகளாக அல்லாமல் சிந்தனையை தூண்டும் அறிவு தளங்களாக மாற்றியதில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் பங்கு மகத்தானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுடெல்லி வந்தடைந்தார். 11 நாடுகள் பங்கேற்கும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல் முக்கிய விவாதப் பொருளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் பெசஷ்கியான் இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று ஈரானின் IRNA செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: போதுமான அந்நிய செலாவணி கையிருப்பை பேணுவது ஒரு ஆடம்பரம் அல்ல, மாறாக அது பேரண்ட பொருளாதார நிலைத்தன்மையின் இன்றியமையாத அங்கம் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற இலங்கை மத்திய வங்கியின் வெளிநாட்டு சேமிப்பு முகாமைத்துவ மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். வெளிநாட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லாதபோது என்ன நடக்கும் என்பதை 2022 ஆண்டில் நாம் முகம் கொடுத்த பொருளாதார நெருக்கடி மிக தெளிவாகவும் நடைமுறையிலும் எடுத்துக்காட்டியுள்ளது என்று அவர் கூறினார்.
1: அமீரக செய்திகள்.
3: ஷார்ஜாவின் துணை ஆட்சியாளரின் சகோதரரான மேதகு ஷேக் முகமது பின் சாலிம் மறைவை அடுத்து ஷார்ஜா 3 நாட்கள் துக்கத்தின காலத்தை அறிவித்துள்ளது. ஷேக் முகமது பின் சாலிம் இன்று காலமானார். அவருக்கான ஜனாசா வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்கு பிறகு அல் ஜுபைல் கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்படும்.
1: உலகச் செய்திகள்.
3: உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடான சீனாவில் 2026 ஆண்டில் எண்ணெய் தேவை கணிசமாக குறையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. 2026 ஆண்டில் சீனாவின் எண்ணெய் தேவை முந்தைய ஆண்டை விட ஒரு நாளைக்கு 600,000 பீப்பாய்கள் குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஆண்டுக்கு மொத்தமாக 3.9% சரிவாகும். இதனால் எண்ணெய் விலை உயர்வதால் அதன் பயன்பாடு மற்றும் நுகர்வு குறையக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டம் பர்மிங்ஹாமில் தொடர்கிறது. தமது 2வது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்து ஆடி வரும் பாகிஸ்தான் அணி சற்று முன்னர் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 107 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அசான் அவைஸ் 49 ஓட்டங்களுடனும் ஷான் மசூத் 51 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் இங்கிலாந்து 213 ஓட்டங்களினால் முன்னிலை பெற்றுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. ராசல் கைமாவில் இன்று 43 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: இது 89.4 தமிழ் எஃப்எம். அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: with Raja.
4: Stay tuned.

0: நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: கார்த்தி மாளவிகா மோகனின் சூர்யா நடிப்பில் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்டை ஈஸியா வின் பண்ணலாம்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
3: We'll be back after a short commercial break.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam.
6: JM brand AC da,
5: JM brand AC da.
7: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
8: Solunga Mr. Ramanujam, are you feeling comfortable?
9: Onnum kavalapadadinga, en kooda cooperate panna ella seriyaga.
10: Unakku ipo 6 vayasu. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
11: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளிய மொழிய பார்த்துட்டு இருக்க.
12: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே.
10: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
11: அப்பாவோட அம்பாசிட்டர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
13: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
14: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே. For details call 056-415-4242.
15: One hour of non-stop Raja hits.
16: Rock with Raja.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
7: ராக் வித் ராஜா.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: ALD Properties in Mega Plot Sale Event exclusive NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் இஎம்ஐ, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
1: செழித்தையும் தமிழி ஒளி

நாணயங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராகவத் ராஜா.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் சாலையில் வாகனங்களுக்கான அதிகபட்ச வேக வரம்பு குறைக்கப்படுவதாக அபுதாபி மொபிலிட்டி அறிவித்துள்ளது. செப்டம்பர் 14 திங்கட்கிழமை முதல் இந்த சாலையின் இரு திசைகளிலும் அதிகபட்சமாக அனுமதிக்கப்படும் வேகம் மணிக்கு 100 கிலோமீட்டர் ஆகும். அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட வரைபடத்தின்படி புதிய வேக வரம்பு E311 நெடுஞ்சாலையின் ஒரு முக்கிய பகுதிக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இடைத்தேர்தல் நடைபெற இன்னும் 8 வாரங்களுக்கும் குறைவான காலமே உள்ள நிலையில் அதற்கு முன்பாக இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட மெக்சிகோவும் அமெரிக்காவும் தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றன. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற்ற வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிந்துவிட்ட நிலையில் இந்த அவசர முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: பழந்தமிழ் இலக்கியங்களை பாமர மொழியில் விளக்குவது தனித்த ஒரு கலை. அந்த திறமையை பட்டிமன்றம் என்ற வடிவத்தின் மூலம் நிலைநாட்டி நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய பேராசிரியர் சாலமன் பாப்பையா என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நிறை வாழ்வில் பெருஞ்செயல் செய்து காலம் சென்றிருக்கும் அவரது புகழ் நிலைத்திருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் தம் குடும்பத்தினருக்கும் தங்கள் ஆசிரியரை இழந்து வாடும் மாணாக்கர்களுக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று கமல்ஹாசன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஒரு நீதி, சிப்காட் ஆலைக்கு ஒரு நீதியா என்று அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். செமிகண்டக்டர் பூங்கா உள்ளிட்ட சிப்காட் வளாகத்தை ஏற்கனவே அரசால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. விளை நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்ட தாவிக்கா அரசு அதன் எல்லையில் அமைந்துள்ள மதுரமங்கலத்தில் நிலங்களை கையகப்படுத்தி நூற்றுக்கணக்கான உழவர்களின் வாழ்வாதாரத்தை பறிப்பது அநீதியானதும் கண்டிக்கத்தக்கதாகும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: பிரிக்ஸ் மாநாட்டுக்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்தியா வந்தடைந்துள்ளார். புட்டினை இந்திய பிரதமர் நரேந்திரமோடி அவருக்கு ரஷ்ய மொழிபெயர்ப்பிலான திருக்குறளை பரிசளித்தார். ரஷ்ய அதிபருடனான பிரதமரின் பேச்சுவார்த்தையில் வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கிய இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக அமெரிக்காவில் இருந்து வரும் அழுத்தத்துக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதால் இது தொடர்பில் உலகத்தின் கவனம் திரும்பியுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: துபாயில் இருந்து இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பாரியளவிலான போதைப் பொருள் கடத்தற்காரர் என கூறப்படும் ஷிரான் பாசிக்கின் தந்தையான அப்துல் ரசாக் முகமது பாசிக் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தினால் இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஷிரான் பாசிக் போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்ததாக கூறப்படும் 3 கோடி ரூபாய் பணத்தை பயன்படுத்தி கம்பஹா பகுதியில் அவரது தந்தையின் பெயரில் சொகுசு வீடு ஒன்றை விலைக்கு வாங்கியமை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: நமீபியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா முதலில் துடுப்பெடுத்தாடியதுடன் 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 335 ஓட்டங்களை பெற்றுள்ளது. தென்னாப்பிரிக்க அணி சார்பில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய கோண்டு 110 பந்துகளில் 119 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். டோனி டி ஜோர்சி 79 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். டெவால் ப்ரூவீஸ் 37 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். நமீபியா அணியின் பந்துவீச்சில் ஜெக் பிராசில் 4 விக்கெட்டுகளையும் ரூபின் மற்றும் ஜான் பால்ட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். பதிலளித்தாட ஆரம்பித்துள்ள நமீபியா 5 ஓவர்களில் 6 ஓட்டங்களை மட்டும் பெற்று 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance, since 1982.
5: 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.
6: Star of the Month,
7: Singer Hariharan. Min.

0: the month. Star of the month. சிங்கம் ஹரிஹரன்.
1: லவ்வே பண்ணாதப்ப இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஏன் ஏன் இன்னும் சிங்கிளா இருக்க அப்படின்னு மூக்கு முன்னாடி வந்து கேள்வி கேக்குது நம்மள.

0: குட் ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பீப்புள். 4:11 ஆன் த கிளாக் செப்டம்பர் 11th. ஷூக்கு லேஸ் எல்லாம் கட்டி டைட்டா அப்படி ரைட்டா வந்து உட்கார்ந்துருக்கான் இந்த பிராவோ. And this is 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். வந்து இந்த பழனி படத்துல இருக்கிற டயலாக் வேற காதல கேட்டுருச்சு. நான் வந்து பூவை பிஞ்சாக்கி பிஞ்ச பழமாக்கி பழத்தை கொட்டையாக்கி இந்த கொட்டையில வறுத்தெடுத்து பருப்படுக்கிறேன். இது எங்க கேட்டு தொலைச்சிட்டா? ஐயோ, எனக்கு அது மைண்ட்ல ஓடினே இருக்கு. ஏன்னா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, பேரரசு அப்படின்னு ஒரு பிக்கஸ்ட் டிரெக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து திருப்பாச்சி, அதுக்கப்புறம் திருமலை அவர் கிடையாது அம்மா, திருப்பாச்சி அண்ட் அஜித் வச்சு என்ன படம், திருப்பதி, பழனி, இந்த மாதிரி வந்து ஊர் பேர்லாம் வச்சு வச்சு வச்சு படம் எடுத்துகிட்ருப்பார். சிவகாசி அவர் எங்கேன்னு தெரில, இப்போ பாட்டெலாம் கூட எழுதுவார். அப்புறம் அவர் படங்களில் அவருக்குன்னு தனியாக ஒரு இன்ட்ரோ வேறு வச்சுருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். அவன் திரும்பி வந்தா திருப்பாச்சு, அவன் குடிஞ்சு வந்தா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், அவர் ஹீரோவுக்கு மறுபடியும் ஒரு இன்ட்ரடக்ஷன் வேறு கொடுப்பார். அந்த மாதிரி சினிமாலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஃபன்னியஸ்ட் டயலாக்ஸ் தமிழ் சினிமா டயலாக்ஸ்னு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், சொல்கிறேன். ஒன்றுனா இருக்குது. பட் பை த வே, இன்றைக்கி ரெண்டு இன்டர்வியூ இருக்குது. பிளாட் வாங்கணும் அப்படின்னா பிளாட் வேணுமா, பிளாட் இருக்குது. அப்பார்ட்மெண்ட் வேணுமா, அப்பார்ட்மெண்ட் இருக்குது. 7 மணி வரைக்கும் சும்மா கழுத்து வரைக்கும் இன்டர்வியூ. இன்றைக்கி நாயை தொடர்ந்து ஏதாவது கண்டென்ட் பேர் கண்டென்ட் என்ன, இன்டர்வியூக்கு ரெண்டு பேர் இருக்கு என்ன நீ அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வேண்டி தான் எல்லாமே. ஓகே, இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, காசு வந்து வச்சுருக்கீங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா உங்களுக்கு வந்து இருக்குது, ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா, இன்றைக்கி இந்த ஷோ ஃபுல்லாக உங்களுக்கு தான் ரெண்டு பெரிய பெருந்தலைகள் வேறு வேறு இடத்துலேருந்து வருவாங்க. கேளுங்க, 4:30 ஆரம்பித்தா சும்மா 7 மணி வரைக்கும் விடிய விடிய அந்த மாதிரி இன்றைக்கி போகுது. பட் எனிவேஸ் லெட்ஸ் பிகின். ஸ்பீட் லிமிட்லாம் வந்து நிறைய இடங்களில் குறைஞ்சிருக்கு. ஐயோ, இந்த யூஏ பட்டனை தூக்கிக்க ஒடிய வச்சிட்டானுங்களே டேய் தம்பிங்களா, அண்ணன் ஷோ பண்ண வரும்போது தான் முக்கியமான பட்டன்லாம் தூக்கி ஒளி வைப்பீங்க. இருங்க இருங்க, வரும் சார், இருங்க. எங்கேயா வேற எங்காவது இருக்குமே, நம்ம கீர்த்தனாவோட காலையில் ஷோக்குள்ளே நம்ம போவோம். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் எங்க எங்கங்க, ஆ இங்கே இருக்குங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: So Abu Dhabi to Dubai, Dubai to Abu Dhabi இருக்கிற E311 ரோடு, டுவர்ட்ஸ் E311 ரோடில் இருக்கிற ஸ்பீட் லிமிட்டை வந்து 120லிருந்து 100 குறைச்சிருக்காங்க, விச் இஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் September 14th. சரியா, நீங்கள் பாட்டில் வந்து 120 தானே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டை போனீங்கன்னா அவ்வளோதான், படார் படார்னு ஃப்ளாஷ் அடிக்கும். நைட்டு போனீங்கன்னா கூட ஃப்ளாஷ் அடிக்கிறது கண்ணுக்கு தெரியும், பகல் நேரத்தில் தெரியவே தெரியாது. நான் இப்படி தான் 3 ஃப்ளாஷ் ஒரே நேரத்தில் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இந்த இப்படி தான் வந்து February 9th ஜாயின்ட் டிராஃபிக் கமிட்டி இருக்காங்களா, ஜாயின்ட் டிராஃபிக் சேஃப்டி கமிட்டி, அவங்க வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் ஸ்பீட் லிமிட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இஃப் யூ டோன்ட் ரிமெம்பர், இந்த ஸ்பீட் லிமிட் வந்து அபுதாபி அலைன் ரோடு இருக்குல்ல, இந்த E22 ரெண்டு டிரெக்ஷன்லேயும் வந்து 160லிருந்து 140 வந்து குறைச்சாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த அல் ரவுதா ரோடு இருக்குல்ல, E30 exit 30, ஆமாம், அங்கே 120லிருந்து 100 வந்து போத் டிரெக்ஷன்ஸ்லையுமே குறைச்சாங்க, ரெண்டு டிரெக்ஷனுமே குறைச்சிருவாங்க அதுக்கப்புறம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துங்க, ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் வந்து இன்றைக்கெலாம் நீங்கள் போய்க்கலாம், 14th இந்த ரிடக்ஷன். ஸோ ஏன்னா அது எப்படியோ அந்த போர்ட்லேயே சொல்லி போட்டிருப்பாங்க, அப்புறம் கார்லேயும் வரும். ஒரு சில கார்லலாம் வந்து எப்படின்னா, என் கார்லலாம் காட்டும், என் கார் வந்து எப்படின்னா காரில் இருக்கிற அந்த சென்சார் கேமரா இருக்குல்ல, அதுவே ரீட் பண்ணி ரோட் சைன்ஸ்லேயே ஸ்பீட் லிமிட் இருக்குன்னா அது மேலே அந்த ஸ்பீடோமீட்டர்லேயே காட்டும், டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர்லேயே காட்டும். 100னா 100 பா தம்பி, ஏதாவது 1-2 எக்ஸ்ட்ரா போனால் கூட முடிஞ்சுது, ஏன்னா நீ அபுதாபியில் இருக்க, துபாய்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 20 பஃபர் இருக்கும், அதனால் அப்படிங்கிற மாதிரி சில காரில் காட்டும், சில காரில் காட்டுறதில்ல. ஸோ கொஞ்சம் அப்படியே பார்த்து இருந்துக்கேன். ரெண்டு பாட்டு உங்களுக்கு பேக் டு பேக் வருது, கேட்டு புடிங்க வரேன். நான் ப்ராவோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4. நாம பந்தயத்தை காப்பாத்தல.
1: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச் கிச்சா
2: இரு, அவர் இன்னும் பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
0: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துரு.
1: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு, யாரு நம்ம சூர்யா?
2: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
1: செம்மையா இருக்கு போது படம்.
0: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
3: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி.
4: மண்டாடி இப்பொழுது அமீரக திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
3: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி.
5: We'll be back after a short commercial break.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: இப்படி ஒரு ஆஃபரா? நீங்கள் வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு நாலு டிக்கெட் போட்டு தருவாங்க, இல்லைனா மினிமம் ரெண்டு டிக்கெட்டாவது போட்டு தருவாங்க. யார், என்ன, நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க எப்படி உங்களுக்கு டிக்கெட் போட்டு தருவாங்க, அவங்க யார்? Back. This is RJ Bravo. You're listening to 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் வரப்போகிற 13ஆம் தேதி அபுதாபி கார்னிஷ்டில் ப்ராப்ஷல்லோட சூப்பரான ஒரு பிளாட் செல்லிங் இவெண்ட் வந்து நடக்க போகுது. அந்த இவெண்ட்டோட டைட்டில் தான் வந்து இப்படி ஒரு ஆஃபரா. ப்ராப்ஷல் யூஸ் டு கம் அப் வித் லாட் ஆஃப் ரொம்ப இன்னோவேட்டிவ் நேம்ஸ். அண்ட் இப்போ ப்ரீவியஸ்லி இதுக்கு முன்னாடி நடந்த இவெண்ட்டில் வந்து 19th year ஆனிவர்சரி முன்னிட்டு 19 கோல்டு காயின்ஸ்லாம் கொடுத்தாங்க. இந்த வாட்டி எப்படின்னா நீங்கள் வந்து 800 square feet மேலே புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிளாட்டை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு 4 பேருக்கு 214 டிக்கெட்ஸ் இங்கேருந்து. யார் புக் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா உங்களோட சேர்த்து ஒரு 4 பேர். 800 square feet கீழே பிளாட் புக் பண்ணுறீங்கன்னா 2 பேருக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ஆஃபர்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ டு டாக் அபவுட் திஸ் அண்ட் ரிகார்டிங் பிளாட்ஸ் அண்ட் ப்ராப்ஷல் அண்ட் ரிகார்டிங் திஸ் இவெண்ட், நீங்கள் வந்து யூ கேன் கால் தெம் அட் 0564152 கால் பண்ணி எப்படி வரணும், எங்கெல்லாம் பிளாட்டு எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலாம். அட் த சேம் டைம் சென்னையிலிருந்து போன வாரம் மாதிரியே மிஸ்டர் ஜானகிராமன் சார் ஃப்ரம் ப்ராப்ஷல் ஹி இஸ் வித் அஸ் ஆன் ஏர். சார் வணக்கம், குட் ஈவினிங்.
2: வணக்கம் பிரேவோ, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். அப்பா இப்போ கிளியராக கேட்குது.
2: சென்னையில
1: அதுக்கப்புறம் நமக்கு இங்க சொல்லுங்க சார், கொடைக்கானல் வரைக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்க சொல்லிருங்க சார். அப்படியே
2: சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துபாய் மக்களுக்கும் ஷார்ஜா அபுதாபி மக்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 months நம்ம பண்ற ஈவெண்ட்ஸுக்கு பயங்கரமா ரெஸ்பாண்ட் பண்ணி நிறைய பேர் நம்ம புக்கிங் பண்ணிருக்காங்க. புக்கிங் பண்ணோம் லாஸ்ட் 2 months பிஃபோர் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் அளவுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் சென்னைக்கு வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. மனமார்ந்த நன்றிகள் ப்ராப்ஷல் சார்பாக. நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் எப்பவுமே எங்க போடுறோம் கேட்டீங்கன்னா ப்ரைமான லொக்கேஷன் போடுவோம், ஃபாஸ்டா டெவலப் ஆகிற லொக்கேஷன் போடுவோம். இப்போ எங்க லொகேஷன் இருக்குன்னா காஞ்சிபுரத்துல 180 acres இன்டெகிரேட் டவுன்ஷிப் இருக்கு, திருவள்ளூர்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அண்ணா நகர் ஆவடி பக்கத்துல இருக்க வேப்பம்பட்டுல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அப்புறமா ஆன் ஐவேஸ் பெங்களூர்

0: போயிட்டு இருக்கு. எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து அப்ரிசியேஷன் ஜாஸ்தியா போற இடம் தான், நல்லா கனெக்டிவிட்டி இருக்கு, ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவா இருக்கு, உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் கொண்ட ப்ராஜெக்ட் தான் ப்ராப்ஷன் இருக்கு.
1: சூப்பர் சார். சார் எனக்கு வந்து இன்னும் நிறைய டவுட் இருக்கு. ஐ நோ தட் ப்ராப்ஷல் டஸ் அப் டு 80% பேங்க் லோன் அண்ட் ஸ்டாஃப். அதுக்கப்புறம் பிளாட்ஸ் வந்து பிளாட்ஸுக்கு சுற்றி என்ன ஏது, அப்புறம் வந்து இன்னும் பிளாட்ஸ்க்கு என்னென்ன கம்யூனிட்டியில் பிளாட்லாம் இருக்கு, இந்த மாதிரி டவுட்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து பாட்டு முடிச்சுட்டு வந்து வீல் டாக் அபவுட் இட் சார். தேங்க் யூ ஃபார் நவ்.
0: தேங்க்
1: யூ சார். ஸோ இப்போ 5:30 வரைக்கும் ஜானகிரமன் சார் வில் பி ஆன் ஏர். ஐ மீன் கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சாரை வந்து சென்னையிலேருந்து. அதனால் பிளாட் வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா just call them at 056-415-4242. ஜென்ரலாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பிளாட்ஸ். ஸோ ஒரு நிலத்தை வாங்கி போடுவோம் அப்படிங்கிற தாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். கால் பண்ணி பாருங்கள். அபுதாபியில் கார்னஸில் அவங்களோட ஈவெண்ட் வந்து நடக்குது. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து அடுத்து உங்களுக்கு அப்படியே வரும். ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல ஹையிலிருந்து சூப்பராக ஒரு பாட்டு வருது.
2: The Evening Correct, presented by VNCT Global and Top Bankers, இணைந்து நடத்தும் biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026 ல 6.5% Home Loan. Meet the team on Sunday, September 13th at Park Regis Hotel. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. At Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
3: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியா

0: We'll be back after a short commercial break.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல RERA அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் அபுதாபில ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 13 செப்டம்பர் சண்டே ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
5: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் SUV-ஐ டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
1: வாட்ட நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
5: மந்த்லி EMI வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் SUV நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
1: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman, Alain and Fujairah today. Jetor UAE, part of Allied Group Holdings. Terms and conditions apply.
6: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
7: ஒரு பிளாட் வாங்கணும், ஒரு இடத்தை வாங்கி போடணும் அப்படின்னா அப்ரூவல் இருக்கா அது பார்க்கணும். அதுக்கப்புறம் யார்கிட்ட வாங்குறோமோ அவங்களுக்கு அப்ரூவல் இருக்கா அதையும் பார்க்கணும். அது போக எல்லா காசையும் மொத்தமாக ஒரு பிளாட்லேயே போட போகிறதில்ல. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு டவுன் பேமெண்ட் போட்டு மீதிக்கு வந்து லோன் போடுவோம். அந்த லோன் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்களா அதையும் பார்ப்போம். இதெல்லாம் ப்ராப்ஷல் பண்ணுறாங்களா அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜானகிராமன் சார் வந்து நீ ஓப்பனாக என்ன கேள்வி வேணால் கேளியா, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீஸ் வித் அஸ் ஃப்ரம் சென்னை. அண்ட் பை த வே, அவங்களுடைய ப்ராப்ஷலுடைய நல்ல ஆஃபர் கொண்ட மற்றும் ஒரு இவெண்ட் திஸ் வீக், இட்ஸ் ஹேப்பனிங் அட் ரமதா கார்னிஷ் அட் அபுதாபி. வி கேன் கால் தம் 0564154242. ஐல் டெல் யூ அகேன், 0564154242. நல்ல ஃபேன்சி நம்பராக வாங்கியிருக்கீங்க சார். சார்
8: சொல்லுங்க பிரபோ, இது என்ன ஆஃபர்? நான் திருப்பி ஒரு முறை மக்களுக்கு சொல்லிடுறேன்.
7: சொல்லுங்க சார்,
8: ப்ராப் ஷேர்ல பிளாட் புக் பண்ற எல்லாருக்குமே வந்து இப்படி ஒரு ஆஃபரா அப்படின்னு ஒரு ஆஃபர்ல வந்து 4 டிக்கெட், ஃபிளைட் டிக்கெட் துபாய் டு சென்னை டிக்கெட் ஃப்ரீ, 800 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் அபவ் வாங்குறவங்களுக்கு, லெஸ் தேன் 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்களுக்கு 2 டிக்கெட் துபாய் டு சென்னை ஃப்ரீ, 2 and fro.
7: நைஸ் நல்ல ஒரு சார். ஆக்சுவலி இல்ல, நான் உங்ககிட்ட கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க வந்து எந்த கேள்வி வேணா கேளுன்னு சொல்லிட்டீங்க, அதனால நான் கேட்பேன் சார். நீங்க வந்து ஓகே, ஜென்ரலா ப்ராப்ஷன்ல வந்து எல்லா பிளாட்டுமே வந்து அப்ரூவ்டா கவர்மெண்ட் என்டிட்டியோட அப்ரூவலோட தான் இருக்கா, இல்ல சும்மா லே அவுட்லாம் ஏதாவது போட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி
8: கேட்டீங்க. அதாவது 2016 செப்டம்பர் வரைக்குமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அன்அப்ரூவ் பிளாட்ஸ் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எல்லா வாய்ப்பு இருந்தது. 2016 செப்டம்பர் மாசம் இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா வெறும் DTCP CMD அப்ரூவல் லே அவுட் மட்டும்தான் நம்ம விற்க முடியும், எல்லாரும் வாங்க முடியும். இதுதான் நார்ம்ஸ். ஸோ வந்து இனி அப்ரூவல் இல்லாம யாருமே லே அவுட் விற்க முடியாது. நம்ம வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே DTCP அப்ரூவல் வாங்கியிருக்கோம், அதன் பிறகு RERA அப்ரூவலும் வாங்கியிருக்கோம்.
7: அவசியமே
8: இல்ல, பயப்படவேண்ட அவசியமே கிடையாது. முறவர் RERA வந்த பிறகு RERA-வோட நார்ம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. இப்ப வந்து காம்பவுண்ட் வால் இருக்கணும், ஸ்ட்ரீட் ரோட்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கணும், ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டிருக்கணும், வாட்டர் டேங்க்
7: கட்டிருக்கணும்,
8: ஸ்டார்ம் வாட்டர் டிரைனேஜ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய கிளாசஸ் இருக்கு. முன்னாடி எல்லாம் போட்டோ எல்லாம் கேட்க மாட்டாங்க, இப்ப வந்து ட்ரோன் ஷாட்ல கேக்குறாங்க, லைவ் போட்டோ கேக்குறாங்க. ஏன்னா நிறைய ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுனால கஸ்டமர் ஓரியன்டா நிறைய லா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு தமிழ்நாடுல. DTCP சரி, CMD சரி, ஈவன் RERA அப்ரூவலும் சரி. அதனால நம்ம எல்லாமே இந்த ப்ராசஸ் படி கரெக்டா பண்ணிட்டு தான் வாங்குறோம். யாருமே ஒரு செகண்ட் விட்டு யோசிக்க வேண்டாம், கண்ணை மூடி ப்ராப்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி ஒரு ஆஃபர்ல
7: இன்னொரு
8: விஷயம் ஐட்டம்ஸும் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு சொல்லலையா
7: சார்? அது வந்து 5 மணிக்கு மேல கேட்கலான்னு பார்த்தேன், இருக்கு. அதனால சர்ப்ரைஸ் சஸ்பென்ஸா வச்சுப்போம். நம்ம 5 மணிக்கு மேல கேட்கறோம்.
8: நெக்ஸ்ட் ஸ்பீச்ல நீங்க அதை அனௌன்ஸ் பண்ணிடுங்க.
7: ஓகே ஓகே, டன் சார், டன் டன் சார். தேங்க்யூ சார். ஐ'ல் கால் யூ ஆஃப்டர் 5 o'clock சார்.
8: Yeah, okay, thank you.
7: 0564154242 is the number. You can call them. இந்த வாரம் 13ஆம் தேதி இன்னைக்கு 11th நாளானிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 o'clock டு நைட் 9 o'clock வரைக்கும் ப்ராப்ஷல் டீம் வந்து அபுதாபி ரமதா கார்னிஷில் இருப்பாங்க. நீங்கள் இந்த நம்பருக்கு இப்போவே கால் பண்ணிவிட்டு என்ன எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அவங்ககிட்ட கேட்டுட்டு அங்கே நீங்கள் டைரெக்டாக போகலாம். ஓகே. அண்ட் இப்போ ஒருவேளை வந்து எனக்கு டிக்கெட்லாம் வேணாம்ப்பா, எதுக்கு நான் போய் பார்க்கணும், எனக்கு ஓகே அப்படின்னா அந்த டிக்கெட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு ஒன்று இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது நானிகரம் சார் அப்படியே கனெக்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்பணும்பா. ஓகே, ரைட் நவ் யூ கெட் அ சாங் ஃப்ரம் அலைகள். அலைகள் ஓய்வதில்லை, அலைகள் ஓய்வதில்லை. எனக்கு வந்து இந்த லா லா ரா இதில் வந்து தப்பு பண்ணாங்கன்னா கடுப்பு கோவம் வந்துடும் எனக்கு. அப்படியே தமிழ்னு வாங்க சில பேர், தமிழில் பேசுங்கன்னு வாங்க சில பேர். தமிழ்ன்றதே நீ ஒழுங்காக சொல்லாமல் நீ என்ன தமிழில் பேச சொல்லாதேன்னு எனக்கு வாய் வரும். இருந்தாலும் மண்டையாட்டிப்பேன் நான், பட் இருந்தாலும் திஸ் இஸ் தி ஆன்சர். இதை நான் கர்வத்தோட சொல்றேன்னு நினைக்காதீங்க, கர்வத்தோட தான் சொல்றேன். ஓகே.
9: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT குளோபல் அண்ட் டாப் பேங்கர்ஸ் இணைந்து நடத்தும் பிக்கஸ்ட் தமிழ்நாடு வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ அண்ட் ஹோம் லோன் மேலா 2026 6.5% ஹோம் லோன். மீட் த டீம் ஆன் சண்டே செப்டம்பர் 13 அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல். பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
0: கனிவான கவனத்திற்கு
3: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: சீரழிந்த சட்டம் ஒழுங்கை சீரமைக்கும் முதலமைச்சர் விஜய் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐடி விங் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிலும் எந்த சமரசமும் இல்லை என்று அப்பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னையில் 180 மேற்பட்ட சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகளை இலக்கு வைத்து காவல்துறையினர் கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக தாவிக ஐடி விங் தனது எக்ஸ் தளத்தில் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் தலைநகரில் 180 மேற்பட்ட சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகளை குறிவைத்து காவல்துறையினர் கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கடந்த ஆட்சியில் தலைநகரில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கிடந்தது அனைவரும் அறிந்ததே என்று குறிப்பிட்டுள்ளது. அதனை சீரமைக்க பதவியேற்ற நாள் முதலே போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை, சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை, சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகளை கண்காணித்தல் மற்றும் கைது செய்தல் என பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையாக செயற்படவிட்டு முதலமைச்சர் மேற்கொண்டு வருகின்றார் என்று தாவிக்கா ஐடி விங் தெரிவித்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது உரையாற்றி வருகின்றார். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வலுவான உறவு 1950களில் இருந்தே ஆழமான வரலாற்று அடித்தளத்தை கொண்டுள்ளது என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார். இந்தியா ரஷ்யா உறவு சமீபத்தில் உருவானது அல்ல என்றும் பல தசாப்தங்களாக இரு நாடுகளுக்கும் இடையே அரசியல், பொருளாதாரம் மற்றும் சர்வதேச விவகாரங்களில் நெருக்கமான தொடர்பு இருந்து வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சிக்கும் வகையிலும் ஜெயராம் ரமேஷ் கருத்து தெரிவித்ததாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையில் மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்துவது என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிப்பதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இருந்து வெளியேற எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளது. குறித்த தெரிவுக்குழுவின் கால எல்லையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 17 வரை நீட்டிக்க எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் நலிந்த ஜாத்திஸ் இத்தெரிவுக்குழுவுக்கு மேலும் கால அவகாசம் தேவைப்படுவதால் அதன் கால எல்லை டிசம்பர் மாதம் 17 வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்தார்.
2: அமீரக செய்திகள்.
4: ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் நாட்டின் எல்லைகள் வழியாக சட்டவிரோதமாக நபர்களை அழைத்துச் செல்ல முயன்ற 2 தனித்தனி நடவடிக்கைகளை முறியடித்துள்ளனர். இந்த சம்பவங்களில் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைக்காக பொது வழக்கறிஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அமீரக எல்லைகள் வழியாக மக்களை சட்டவிரோதமாக அழைத்துச் செல்லும் அல்லது நாட்டுக்குள் அல்லது நாட்டுக்கு வெளியே சட்டவிரோதமாக நகர்த்தும் முயற்சிகளை அதிகாரிகள் கண்டறிந்து தடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து வழக்கு தொடரும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
4: சவுதி அரேபியா ஏமனில் உள்ள மோகா விமான நிலையம் மீது 2 வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஆதரவு ஏமனின் ஹூதி அமைப்பினர் இன்று பாப் அல் மந்தப் நீர் இணைப்பில் உள்ள பெரிம் என்ற முக்கியத்துவம் வாய்ந்த தீவை அடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பாப் அல் மந்தப் நீர் இணைப்பு உலகின் மிக முக்கியமான கடல் வழி பாதைகளில் ஒன்றாகும். ஆசியா, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பா இடையே செல்லும் பல சரக்கு கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்களுக்கு இந்த நீர் இணைப்பு முக்கியமான கடல் வழியாக உள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாள் ஆட்டம் இன்று தொடர்கிறது. இதில் தனது 2வது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடி வரும் பாகிஸ்தான் சற்று முன்னர் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 191 ஓட்டங்களை பெற்றுள்ளது. முதல் இன்னிங்ஸில் 133 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்த பாகிஸ்தான் அணி இன்று நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. பாகிஸ்தான் அணி சார்பில் ஷான் மஷூத் 84 ஓட்டங்களுடனும் பாபர் அசாம் 28 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 453 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் 129 ஓட்டங்களினால் முன்னிலை பெற்றுள்ளது.
2: செய்தி சுருக்கம்
5: was brought to you by Danya Group of Companies since 1982.
2: Weather update
5: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: எல் நினோ நிகழ்வு உலகின் பல பகுதிகளிலும் வானிலை அமைப்புகளை பாதித்து வரும் நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வழக்கத்தை விட அதிக மழை பொழிவு ஏற்படக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எல் நினோ காரணமாக அமீரகத்தில் உடனடியாக வானிலை மாறிவிடும் என்று பொருள் இல்லை. ஆனால் உலகளாவிய வானிலை அமைப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக நாட்டில் வழக்கத்தை விட அதிக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகலாம் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: வெல்கம் பேக். ஓகே, இன்னைக்கு வந்து செப்டம்பர் 11 தேதி அஞ்சே கால் ஆயிடுச்சு. இப்போ வந்து சூப்பராக ஒரு பாட்டெலாம் கேட்டு முடிச்சுட்டு அப்படியே திருப்பி வந்திருக்கீங்க. ஸோ ப்ராப்ஷனோட பிளாட் செல்லிங் இவெண்ட் இப்படி ஒரு ஆஃபரா அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஆஃபரில் இந்த வாரம் அபுதாபியில் ரமதா கார்னர்ஸில் வந்து உங்களுக்காக நடக்குது. ஸோ ப்ராப்ஷன் இஸ் ஃபேமஸ் ஃபார் செல்லிங் தேர் பிளாட்ஸ். ஐ மீன் லைக் நீங்கள் பிளாட் வாங்கணும் அப்படின்னா தேர் தமிழ்நாடு இஸ் நம்பர் ஒன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கால் நம்பர் 0564154242. திஸ் இஸ் த நம்பர். இந்த வார இவெண்ட் நடக்குதுல 13 தேதி. ஸோ கால் பண்ணி நீங்கள் மற்ற விஷயங்களை விசாரிக்கலாம். 0564154242. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஜானகிராமன் சார் ப்ராப்ஷன்லேருந்து நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கார். ஸோ டு பிகின் வித், 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நீங்கள் ப்ராப்ஷன்லேருந்து பிளாட் வாங்குறப்போ இங்கேருந்து துபாய் டு சென்னை, சென்னை டு துபாய் அப்படின்னு உங்கள் எங்கே நீங்கள் பிளாட் புக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கு உண்டான 4 பேருக்கான ஃப்ளைட் டிக்கெட் அண்ட் 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே அப்படின்னா 2 பேருக்கான ஃப்ளைட் டிக்கெட் அப்படின்னு சூப்பரான ஒரு ஆஃபர். அதுதான் வந்து இப்படி ஒரு ஆஃபரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவெண்ட்டுடைய ஒரு மெயின் சாராம்சமே இதுதான். எனிவேஸ், ஜானகிராமன் சார்
1: சொல்லுங்க.
0: சார், வி வர் டாக்கிங், ஆக்சுவலி நம்ம வந்து பிளாட் பற்றி பேசிட்டோம், லொக்கேஷன் பற்றி பேசியிருக்கோம். லொக்கேஷன் பற்றி நான் இன்னும் இன்னொருட்டி கேட்குறேன் அண்ட் அப்ரூவல் பற்றி பேசியிருக்கோம். எனக்கு நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, ஒருவேளை ஃப்ளைட் டிக்கெட் வேண்டாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னா அது ஈக்குவலண்ட்டாக வேற ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொன்னீங்களே, எனக்கு தெரியும். ஆனால் நீங்களே சொல்லுங்கள் என்னது. எனக்கு டிக்கெட் வேணாம், நான் தான் உங்கள் கஸ்டமர், எனக்கு இப்போ டிக்கெட் வேணாம்
1: அவங்களுக்கு டிஷ் வாஷர் ஃப்ரீ பிளஸ் அந்த ரோபோட்டிக்
0: வாக்யூம் கிளீனர்
1: மிஷின் இருக்குல்ல, வாக்யூம் கிளீனர் ஃப்ரீ பிளஸ் வந்து சாம்சங் 55 இன்ச்சஸ் டிவி ஃப்ரீ.
0: ஓகே, சோ இது எல்லாமே
1: மூணுமே எய்தர் துபாய் ஆர் ஹோம் அப்ளைன்சஸ்.
0: ஏ ஓகே ஓகே, இப்போ நான் ஒண்ணு தான் இல்ல, நான் ஏதோ ஒண்ணு தான் இருக்கு அப்படி நினைச்சேன். மூணுமே வா, பரவாயில்லையே. சரி,
1: பேர் அப்படி வச்சோம். நைஸ், ஒரு ஆஃபரா
0: இப்படி அதுக்குதான் அப்படி பேர் வச்சிருக்கீங்கல்ல நீங்க வந்து. சோ ப்ராப்ஷன் இஸ் ஃபேமஸ் ஃபார் தியர் ஆஃபர்ஸ். ஏன்னா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த 19 கோல்டு காயின்ஸ்லாம் கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி 800 ஸ்கொயர். சார், இந்த 800ன்றது என்ன கணக்கு சார்? இது வந்து பேஸா
1: இல்லை? பேஸ் தான். ஒரு பிளாட் வந்து நிறைய ஸ்கொயர் ஃபீட்ல, 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, 800 இருக்கு, 1200 இருக்கும்.
0: சரி சரி சரி.
1: ஸோ மினிமம் இந்த ஆஃபர் வந்து அவைல் பண்ணோம்னா அந்த பிளாட் சைஸ் வந்து மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். 800 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா 4 டிக்கெட் துபாய் டு சென்னை ஃப்ரீ. லெஸ் தென் 800 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா 2 டிக்கெட் துபாய் டு சென்னை ஃப்ரீ. இது எல்லாம் லே அவுட்டுமே DDCP ரேரா அப்ரூவ்ட் உள்ள பிளாட்ஸ் தான். ஸோ தைரியமா அவங்க பிளாட் புக் பண்ணலாம். இல்லை எனக்கு டிக்கெட் வேண்டான்னு சொன்னாங்கன்னா டிஷ் வாஷர் ஃப்ரீ பிளஸ்
0: அவங்களுக்கு வந்து எந்தெந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கறத இன்னொரு சொல்லிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும்.
1: பிளாட்ஸ் வந்து நம்ம வந்து எங்க போட்டிருக்கோம்னா, மெயினா 180 ஏக்கர்ஸ் வந்து காஞ்சிபுரத்துல ஒரு இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப் லான்ச் பண்ணிருக்கோம். பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் டெம்பிள் சிட்டில. அங்கிருந்து கொஞ்சம் முன்னாடி சென்னைக்கு வந்தீங்கன்னா பெங்களூர் டு சென்னை ஹைவேஸ் ஆன் ரோடு ப்ராஜெக்ட் தண்டலம்ல ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். அதுக்கு அப்படியே பேக் சைட் ஸ்ரீபெரும்புத்தூர்ல ப்ராஜெக்ட் இருக்கு. சிங்குவார் சத்திரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து 10 மினிட்ஸ் டிரைவ்ல தான், அங்க ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. திருவள்ளூர் அது பெரிய டவுனு, அங்க கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல பெரிய பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். ஆவடி பக்கத்துல பட்டாபிராமல ஒரு ஐடி டைட்டில் பார்க் இருக்கு, அங்க பக்கத்துல இருக்க வேலம்பட்டன் லொகேஷன்ல நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. எனக்கு அந்த பக்கம் எல்லாம் வேண்டாம், எனக்கு திருச்சி போற வயல தான் ஜிஎஸ்டி வேணும் அப்படின்னு சொன்னாலும் மறைமை நகர்ல நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு. எனக்கு திருச்சியிலேயே வேணும் கேட்டாலுமே புதுசா ஒரு ப்ராஜெக்ட் திருச்சியில எடுத்திருக்கோம். திருச்சி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, துபாயில் நம்ம ஈவென்ட் பண்ணும்போது, துபாய் அபுதாபி எல்லாம் பண்ணும்போது திருச்சியில ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம லான்ச் பண்றோம் இந்த வாரம். அது இல்ல எனக்கு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு வேணும் கேட்டாலுமே குன்னூர்ல ப்ராஜெக்ட் இருக்கு, ஏலகிரில ப்ராஜெக்ட் இருக்கு, பாப்பிள்ஸ்ல வேணும் கேட்டாலுமே கொடைக்கானல்ல நம்ம கிட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு.
0: சூப்பர். திருச்சியில இருக்கு, சென்னையில வந்து முக்கியமான இடங்கள்ல இருக்கு, பிளஸ் அட் தி சேம் டைம் கொடைக்கானல்
1: நிறைய வாய்ப்பு.
0: இந்த வாரம் ரமதா கார்னர் அபுதாபியில் இவங்களோட ஈவெண்ட் நடக்குது. ஸோ 0564154242 இஸ் த நம்பர், கால் தம். அண்ட் இப்படி ஒரு ஆஃபராக நீ அங்கே போய் கேட்டு அவங்க சொல்கிற டீட்டெயில்ஸில் நீங்களே வந்து சொல்வீங்க, கரெக்டா சார்?
1: கரெக்ட்.
0: ஓகே சார், ரெண்டு பாட்டு முடிச்சுட்டு வந்து கடைசியாக இருக்கிற டவுட் உங்ககிட்ட நான் கேட்குறேன் சார்.
1: Okay,
0: right. 0564154242 is the number. You have two songs back to back.
2: Back to back.

0: The nation is in danger.
1: Bro, Sardar padam paathinga?
2: Paathirukena.
1: Ippa Sardar 2 varudame.
3: Andha kootadi paya varadukulla type osame vandrom. Paathirukena.
1: Trailer la kuda avanga appa oda flashback la kaatranga paathinga?
2: Paathum bro. Solunga bro, enna?
1: Illa. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது ப்ரோ.
2: ஆமாண்டா, அதுக்கு என்ன
1: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
2: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
0: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
4: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
6: We'll be back after a short commercial break.
7: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
8: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
7: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் அபுதாபில ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
9: 13 செப்டம்பர் சண்டே ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
10: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
11: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: The Evening Karak, presented by VNCD Global and Top Bankers, இணைந்து நடத்தும் biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026 ல 6.5% Home Loan. Meet the team on Sunday, September 13th at Park Regis Hotel. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
1: ஓகே, வெல்கம் பேக், வெல்கம் பேக். ஸோ அதனால் வந்து இப்போ ஜென்ரலாக இப்போ யூஏயில் இருக்கிற நம்மள மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து இங்கேருந்து ஊரில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கி போட்டலாம், ஒரு பிளாட்டோ இல்லாட்டி ஒரு வீடு வீடு ஏதாவது கட்டி விட்டலாமே அப்படின்ற ஒரு தாட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ பிளாட் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கும் போது, ஓகே பிளாட் இப்போ வாங்கி போட்டால் நாளைக்கு வந்து அது மெச்சூர் ஆகிட்டு போகுது. ஸோ இன்றைக்கி ஒரு வேலைக்கு வாங்கினா நாளைக்கு இன்னும் எப்படி பார்த்தா லேண்டில் காசு போட்டோம் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்ற ஒரு தாட்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஏன் நான் பெருசாக பிளாட் வாங்கினதில்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சொன்னதை நான் கேட்குறேன். அட் த சேம் டைம் ப்ராப்ஷல் வந்து ப்ராப்ஷல் மாதிரியான ஒரு சில பெஸ்ட் தமிழ்நாடு நம்பர் ஒன் பிளாட் செல்லிங் பீப்புளெலாம் இருக்கிறப்போ தே டேக் கேர் ஆஃப் மெனி ஆஃப் த திங்ஸ் இந்த பேங்க் லோன்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நிறைய ஆஃபர்லாம் வர போடுறாங்க. ஸோ இந்த வாரம் சொன்ன மாதிரி ரமதா கார்னர் அபுதாபியில் ப்ராப்ஷலுடைய பிளாட் செல்லிங் ஈவெண்ட் வந்து நடக்குது. இப்படி ஒரு ஆஃபரா அப்படிங்கிற டைட்டிலில் இந்த வாட்டி ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 800 square feet கீழே புக் பண்ணுறீங்க அப்படின்னா டுபாய் டு சென்னை போயிட்டு வரதுக்கான ரெண்டு பேருக்கான டிக்கெட், மேலே 800 square feet அதிகமாக புக் பண்ணும்போது 4 பேருக்கான டிக்கெட்ஸ். அப்படி டிக்கெட்ஸ் வேணாம் அப்படின்னா யூ கெட் அதர் திங்ஸ் ஈக்குவலன்ட் டு திஸ் லைக் 55-inch சாம்சங் டிவி, அதுக்கப்புறம் ரோபோட் வேக்யூம் கிளீனர், டிஷ் வாஷர் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. கம்பல்சரியாக நீங்கள் பிளாட்டு புக் பண்ணால் உங்கள் கையில் எதையாவது கொடுத்து அனுப்புவாங்க கிஃப்டாக. ஸோ விச் இஸ் லைக் அ நைஸ் திங், கரெக்டாக. ஆனால் எனக்கு இப்போ என்ன டவுட் வருதுன்னா, ஜானகிராமன் சார்கிட்ட வந்து கடைசியாக நான் கேட்க வேண்டிய விஷயம், ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இவெண்ட்டில் போய் நீங்கள் இந்த வாரம் கலந்துக்கணும், பிளாட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னா கால் நம்பர் 0564154242 அவ்வளோதான். சார் ஜானகிராமன் சார், இப்போ வந்து ஏன் பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க பிளாட்டில் நீங்கள் காசு போடுங்க கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ட்டு, பட் வை பிளாட்? இப்போ பிகாஸ் தெர் ஆர் அதர் மீன்ஸ் லைக் கோல்டில் கோல்டு வாங்கலாம், ஸ்டாக்ஸ் இருக்குது, பண்ணலாம், நிறைய இருக்குது, பட் ஸ்டில் பீப்புள் வந்து பிளாட்டையுமே வந்து ஒரு டாப் ப்ரையாரிட்டி அன்றைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுக்கிறது இல்லையா?
2: நல்ல குவஸ்டின் கேட்டீங்க. மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இருக்குது, சில பேர் நல்ல வாட்சஸ் வாங்கி வைப்பாங்க. அதெல்லாம் மீறியும் ஏன் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, லேண்ட் இஸ் இன் சென்டிமெண்டல் ப்ராடக்ட். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஒரு நிலம் சொந்தமா இருந்ததுன்னா அவனுக்கு ஒரு அடையாளம், அவனுக்கு ஒரு அட்ரஸ், அவனுக்கு ஒரு அங்கீகாரம். அதனால வந்து எல்லாருமே ஒரு பிளாட் வாங்கி சொந்தமா வீடு கட்டி சொந்த வீட்டுல இருக்கணும் மிகப்பெரிய ஆசை தமிழ்நாட்டு பீப்புள் எல்லாருக்குமே. அதனால கண்டிப்பா நிலம் வாங்கணும். ரெண்டாவது, நிலம் வந்து பாத்தீங்கன்னா உங்க நல்லா நீங்க நிலம் வாங்கி போட்டா போதும், நீங்க வேலையே செய்வேன்னா அது பாட்டு உழைச்சி கொடுத்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு ஒரு 1 lakh rupees நிலம் வாங்கி போறீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துல டெவலப்பிங் ஏரியாவில் போட்டீங்கன்னா அது மறுபடியும் 2 lakh rupees 3 lakh rupees அது உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். மழை வந்தாலும் சரி, சிங்க் ஆகாது, வெயில் அடித்தாலும் சரி, எக்ஸ்பாண்ட் ஆகாத ஒரே பொருள் லேண்ட் மட்டும்தான். லேண்ட் சேஃப்டி செக்யூர்டு லோன் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் லேண்ட் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ சென்டிமெண்டல் எக்கனாமிக்கா உங்களுக்கு வந்து டெக்னிக்கலா பினான்சியலா பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் எதுன்னா எர்த்துல எர்த் தான். அதனால கண்டிப்பா சம்பாதிங்க எல்லாருமே. சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே கட்டாயமா என்னதான் ஒரு 10 pounds கோல்டு வாங்கி வச்சாலுமே நம்ம கண்டிப்பா ஒரு நிலம் நம்ம ஃபேமிலிக்காக வாங்கி வைக்கணும். நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பேர பசங்களுக்கு லேண்ட் மட்டும்தான் சம்பாதிச்சு உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு காலத்துல ஓஎம்ஆர்ல இருந்த விவசாயிங்க எல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கோட்டி சொல்றேங்க.
1: நிலம் வச்சிருக்கோம்
2: 50 rupees 100 rupees ஒரு சதுர அடி போயிட்டு இருந்த இடம்லாம் இன்னைக்கு 10,000 rupees 8,000 rupees ஒரு சதுரடி போற நிலைமைக்கு எல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு முன்னோர்கள் வாங்கி வச்ச அந்த நிலம் தான் இன்னைக்கு இருக்க தலைமுறை மக்கள் வந்து அதை பயன்படுத்தி விற்கிறாங்களோ இல்ல பில்டிங் கட்டி ரெண்ட் விடுறாங்களோ லீஸ் விடுறாங்களோ. பல கோடி அமௌண்ட் வந்து இன்னைக்கு வந்து சென்னை ஃபுல்லா சுத்திட்டு இருக்க காரணம்னா லேண்ட் மட்டும் தான். அதனால லேண்ட் லார்டுன்னு வாங்க, யாருமே கோல்டு லார்டுன்னு சொல்ல மாட்டாங்க,
1: லேண்ட் லார்டு. ஓ ஓகே ஓகே, அதான் லேண்ட் லார்டா?
2: ஆமா, கோல்டு எவ்வளவு வச்சுன்னு சொல்ல மாட்டாங்க.
1: புதுசா இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க.
2: நடத்தலே, ஆமா, நிலத்துல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு பர்சனலாவே நான் வந்து சிறுக சேர்த்து வச்சு என்னோட இயர்லி பிகினிங் ஸ்டேஜ்ல நான் இன்வெஸ்ட் பண்ண லேண்ட் எல்லாம் இன்னைக்கு நிறைய அப்ரிசியேஷன் ஆகி கோடிக்கணக்கில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இந்த ஆடியோ கேட்கற எல்லாருக்குமே ஹம்பிள் ரிக்வஸ்ட், நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை நீங்க கண்டிப்பா சேர்த்து வைப்பீங்க தெரியும். அதை சேர்த்து வச்சீங்கன்னா நிலத்துல சேர்த்து வைங்க, நிலம் கண்டிப்பா உங்களை காப்பாற்றும், உங்களை கைவிடாது.
1: நைஸ் சார், சார் தேங்க்யூ, தட் வாஸ் வெரி ரைட்ஃபுல்லி சட். அண்ட் தேங்க்யூ சார், கங்க்ராட்ஸ் ஃபார் த ஈவெண்ட். அண்ட் ப்ராப்ளி நீங்க சென்னையில் இருக்கீங்க, நெக்ஸ்ட் டைம் வென் யூ கம் ஹியர் ஐ திங்க் வீல் ஹேவ் அ சாட் இன் பர்சன். நம்ம ஆன்லைன்ல
2: கூட ஒண்ணே ஒண்ணு, இந்த இப்படி ஒரு ஆஃபர் என்று ஒரு சொரமே இல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அந்த ஒன் ஈவெண்ட பாத்துட்டு இருக்கேன்,
1: நீங்களே
2: ஒரே ஒரு முறை மட்டும் அதை சொல்லி காட்டி போவோம்.
1: சொல்லுங்க, நான் சொல்லவா சார், நீங்க சொல்றீங்களா?
2: ஆமா, நீங்க சொல்லுங்க.
1: நானா இப்படி ஒரு ஆஃபரா? ஓகேவா சார், இந்த டோன் பார்த்தா இன்னொரு மாடல், இப்படி ஒரு ஆஃபரா? அது ஓகேவா?
2: Okay,
1: okay sir, thank you. It was always nice to talk to you sir. Thank you, congrats for the event once again sir.
2: Thank you bro.
1: Thank you sir, thank you. Okay, 056-415-4242 is the number. வெந்து தனிந்த ரெக்கார்டு படத்துல இருந்து உங்களுக்காக பாட்டு வந்துட்டுருக்கு, அப்படியே கேட்டு முடிய. நீங்கள் அப்படியே அபுதாபி கார்னிஸ்ட் ரமதா கார்னிஸ்டில் இந்த வாரம் வந்து ஈவெண்ட் நடக்குது, அவங்களோட ஈவெண்ட்டு. 056-415-4242 இஸ் த நம்பர். ஒன்ஸ் அகேன் கோ பை பிளாத் ஃப்ரம் ப்ராப்ஷெல்ட். உங்களை 6 மணிக்கு மேலே வேற ஒரு இன்டர்வியூவில் மீட் பண்ணுறேன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: சும்மா கீழி.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ் மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
1: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player ID, play responsibly. TNC supply.
4: This hour of the evening correct is brought to you by
1: corporate tax on time ஃபைல் பண்ண தி வாட் கன்சல்டன்ட், யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் அண்ட் பிசினஸ் க்ரோத்.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல் அண்ட் டாப் பேங்கர்ஸ் இணைந்து நடத்தும் பிக்கஸ்ட் தமிழ்நாடு வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ அண்ட் ஹோம் லோன் மேலா 2026ல 6.5% ஹோம் லோன். மீட் தி டீம் ஆன் சண்டே செப்டம்பர் 13th அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: Chillax song of the hour.
4: Chillax song of the hour.
1: Brought to you by
5: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax complaints and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: இடைத்தேர்தல்களுக்கு முன்னதாக மேலும் பல கட்சிகள் தமது கூட்டணியில் இணையும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் இந்தியாவுக்கே வழிகாட்டும் ஒரு ஆளுமை என்று அமைச்சர் செங்கோட்டையன் மேலும் தெரிவித்தார். இரண்டு தனி தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தல்களில் தவிக தலைமையிலான கூட்டணி 100% வெற்றியை பெறும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என்று மக்கள் வாக்களித்த விஜயை முதலமைச்சராக்கியுள்ளனர். விஜய் இருக்கும் வரை அவர்தான் நிரந்தர முதலமைச்சர். மக்களின் விருப்பங்களுக்கேற்ப வரலாற்றை படைத்து வரும் அவர் இந்தியாவுக்கே வழிகாட்டும் ஒரு ஆளுமை என்று தெரிவித்தார். ஆர் எஸ் பாரதி சொல்வது போல் தவிக ஆட்சிக்கு நாட்கள் எண்ணப்படவில்லை, திமுகவுக்குத்தான் நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: பிரிக்ஸ் மேடை தயாராக உள்ளது, உலக நாடுகளின் தலைவர்களை வரவேற்கின்றோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா, பிரேசில், சீனா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை உறுப்பு நாடுகளாக அமைந்த பிரிக்ஸ் அமைப்பு உள்ளது. பிரிக்ஸ் அமைப்பில் பெலரூஸ், பொலிவியா, கியூபா, கசகஸ்தான், மலேசியா, நைஜீரியா, தாய்லாந்து, உகண்டா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் வியட்நாம் ஆகியவை இணைப்பு நாடுகளாக உள்ளன. இந்தியாவில் நாளை முதல் 2 நாட்களுக்கு பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஏற்கனவே இந்தியாவை வந்தடைந்துள்ளார். இந்நிலையில் இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமித் ஷா, பிரிக்ஸ் மாநாட்டு மேடை தயாராக உள்ளதாகவும் உலக நாடுகளின் தலைவர்களை வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: சுகாதார சேவையின் அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர்களின் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 2015 பின்னர் இதுவரை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் முழுமையாக திருத்தப்படவில்லை என்பதால் ஒட்டுமொத்த சுகாதார சேவையும் சரிந்து விழும் அபாயகரமான நிலையை எட்டியுள்ளதாக இலங்கை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தசாப்த கணக்கில் குறைந்த செலவில் உயர் செயல்திறனை காட்டி சர்வதேசத்தின் பாராட்டை பெற்ற இலங்கையின் சுகாதார சேவை தற்போதைய நிர்வாக மற்றும் கொள்கை ரீதியிலான பிரச்சினைகளுக்கு மத்தியில் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அச்சங்கம் தெரிவித்துள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் காவல்துறை தனது லட்சியமிக்க சூரிய மின்சக்தி திட்டத்தின் முதற்கட்ட பணிகளை நிறைவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் துபாய் காவல்துறைக்கு சொந்தமான 28 காவல் நிலையங்கள் மற்றும் பிற காவல்துறை வளாகங்கள் சூரிய மின்சக்தி பயன்பாட்டுக்கு மாற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 26,000 டன் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க முடியும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: போரை தொடர்ந்து நடத்துவதற்கு தான் ஆதரவாக இல்லை என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியான் தெரிவித்தார். நாட்டின் முன்னணி பல்கலைக்கழகங்களின் தலைவர்களுடன் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஆனால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஈரான் தனது தாங்கும் திறனை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று 2வது அரையிறுதி ஆட்டம் நடைபெறுகிறது. இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. இந்த போட்டி அமீரக நேரப்படி இன்று மாலை 6:30 ஆரம்பமாக உள்ளது. நாணய சுழற்சி நிறைவடைந்ததுடன் இலங்கை அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கமைய பாகிஸ்தான் மகளிர் அணி முதலில் துடுப்பெடுத்தாட உள்ளது. இன்றைய போட்டியில் வெற்றியீட்டும் அணி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணியுடன் பல பரீட்சை நடத்தும். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: Listening to 89.4 Tamil FM. Tamil FM.
5: Star of the month. சிங்கா ஹரிஹரன்.

0: த ஈவினிங் கரக். எல்லா விதமான வணக்கத்தையும் போட்டுட்டு இந்த வாரம் வந்து 13th ஓகே 13th செப்டம்பர் சண்டே பாக்ரிஜஸ் ஹோட்டல் புஷ்மான் மாலுக்கு ஆப்போசிட்ல பரதுபாயில் பிஎன்சிடியுடைய பிக்கஸ்ட் ஹோம் லோன் மேலாவோட சூப்பராக ஒரு இவெண்ட் ஒன்று நடக்குது. அதாவது 7 லீடிங் பேங்கர்ஸோட உள்ளதிலே கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் 6.5% இன்ட்ரெஸ்ட்டில் ஹோம் லோன்லாம் எடுத்துற மாதிரியான சூப்பரான ஒரு ஒரு ஒரு இவெண்ட் இது. ஓகே ஆல் யூ ஹவ் டு டூ இஸ் நான் இப்போவே நம்பர் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லா டீட்டெயில்ஸ் அண்ட் டவுட்ஸை நான் வந்து பிரபா கிட்ட கேட்பேன்னா அவரும் பதில் சொல்லுவார். ஸோ 0547673111 This is the number 0547673111 Bro, welcome back.
1: Yes, bro. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஹோம் லோன் பற்றி தான் மெயினாக பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நேற்றுக்கு வந்து எப்படின்னா இந்தந்த கேட்டகரி பீப்புளுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இவெண்ட் பற்றியும் அதுக்கப்புறம் இந்தந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதை மறுபடியும்
1: இந்த கேட்டகரிஸ் இருக்க பீப்புள் தான் இந்த 6.5 ஆஃபர் மேஜராக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது என்ன கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் வந்துட்டு இங்கே அமீரகத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்க விமன்ஸ் ஓகேங்களா, விமன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் விமன் என்டர்பிரனர்ஸ் நீங்கள் இந்த பெனிஃபிட் எடுத்துக்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கும்போது சென்னையிலையோ கோயம்புத்தூர்லையோ மதுரையிலையோ வாங்கும்போது அண்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் பேர்லையோ இல்லை அம்மா பேர்லையோ இல்லை சிஸ்டர் பேர்லையோ இல்லை உங்கள் டாட்டர் பேர்லையோ விமன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கும்போது, உங்கள் பிளட் ரிலேஷன் விமன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கும்போதும் இந்த பெனிஃபிட் எடுத்துக்க முடியும். அண்ட் தேர்ட் திங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைமாக நான் இப்போ தான் சார் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன் என் பேரில், இதுக்கு முன்னாடி எனக்கு பேரில் எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, ஃபஸ்ட் டைம் என் பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்ட்டு இருந்தாலும் அண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரண்ட் லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை கவர்மெண்ட் எய்டட் சர்வீஸில் இங்கே அமீரகத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 6.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஹோம் லோனை எடுத்துக்க முடியும். விஎன்சிட்டியில் நீங்கள் எந்த வில்லாஸ் புக் பண்ணாலும் அதுதான் இந்த ப்ரீமியம் மோஸ்ட் ஆஃபர். அண்டு நிறைய பேர் கூகுள் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணீங்க அண்ட் 7.75 தான் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு, எப்படி 6.5 பண்ணி கொடுக்க போகிறீங்கன்ட்டு. அண்ட் பேங்கர்ஸோட டாப் லீடிங் பேங்கர்ஸ் குறிப்பாக டாப் 5 பேங்கர்ஸ் வந்துட்டு அண்ட் SBI, பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் HDFC, Access and ICICI இவங்களோட மட்டும் இல்லாமல் கனரா பேங்க் இந்த மாதிரியான ஒரு சில லீடிங் பேங்கர்ஸோட சேர்ந்து அண்ட் இந்த ஆஃபரை VNCT-க்குரிய ப்ராஜெக்ட்ஸ் காண்டி நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ஜாயின் ஹேண்ட்ஸாக இந்த ஆஃபரை பண்ணி கொடுக்க போகிறோம். டெஃபினட்டாக நீங்கள் பேங்க்கில் போயிட்டு உங்கள் வில்லா நீங்கள் வேறு எங்கேயா ப்ராப்பர்ட்டி வாங்க கேட்டிங்கன்னா 7.75 8.5 தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரொமோஷன் பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆஃப் இயர் க்ளோசிங் ஆக போகுது. ஆக்சுவலாக இந்த September 30th வந்துச்சுன்னா ஆஃப் இயர் ஒரு முடிஞ்சிடும் ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் இயரில். ஸோ அதுக்கு ஓரியன்ட் தான் பேங்கர்ஸ் இந்த ஃபெசிலிட்டிஸை உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ராசஸிங் ஃபீஸ், லீகல் ஃபீஸ் இதெல்லாம் வேவர் பண்ணுற மாதிரியான அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்துருக்கும். இது வந்து இந்த ப்ராஜெக்டில் இந்த விழாக்கு தான் அப்ளிகபிள், இந்த ப்ராஜெக்டில் கிடையாதுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து சென்னையிலேயே பண்ணி கொடுக்க போகிறோம் எல்லா விழாஸ்க்குமே அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் இருக்க விழாஸ்க்குமே. ஏன்னா டயர் ஒனில் ஒரு பேங்கர் வந்து பண்ணி கொடுக்குறது ஓகே மெட்ரோ சிட்டிஸில், பட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரைன்னு வரும்போது பேங்கர்ஸ் ஹாவ் லாட் ஆஃப் கன்சர்வேட்டிவ் குவஸ்டின்ஸ் வந்துட்டு. பட் அதையும் மீறி இந்த ஆஃபரை நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் ஃபார் த வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்து கூகுள் பண்ணுங்கள் இந்தியாவிலே லீஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுன்னு பாருங்கள். பட் அதை விட இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற இந்த ஒரு ஆஃபர் 6.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மோஸ்ட் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1.5 crore நீங்கள் வந்து லோன் பார்க்குறீங்க அப்படின்னா 1 crore நீங்கள் எடுத்துக்கோங்க, ஹோம் லோனே நீங்கள் ஒரு 1 crore பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐயில் மினிமம் உங்களுக்கு 16,000 rupees 25,000 rupees வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் டென்யூருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பெர் மந்த் இஎம்ஐ குறையும். ஸோ யோசிச்சு பாருங்க 15,000 to 25,000 வரைக்கும் ஒரு மாதம் இஎம்ஐ உங்களுக்கு குறையும் போது நீங்கள் பெட்டராக பிளான் பண்ண முடியும், பெட்டர் பெனிஃபிட்டாகவும் இது உங்களுக்கு கேரண்டீடாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த வாரம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் சின்ஸ் நிறைய பேங்கர்ஸ் இருக்கிறதுனால ஜென்ரலாகவே நம்மளுக்கு ஹோம் லோனில் நிறைய டவுட்ஸ் இருக்கும், நிறைய சந்தேகங்கள், எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து இது ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி பல டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். அண்ட் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான டவுட்டே யாருக்கு இருக்குன்னா லோன் வாங்கினவங்களுக்கு தான் ஆக்சுவலாக அது வந்துட்டு. ஸோ அந்த வகையில நீங்க லோன் வாங்கி அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கு அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இந்த எஸ்டர்டே இந்த ப்ரொமோஷன் ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய பேர் கால் பண்ணி கேட்டது, பிரபா எனக்கு வந்துட்டு நான் வந்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் 8 இயர்ஸா வந்து மந்த்லி இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலா என்னோட இன்ட்ரெஸ்ட் தான் போயிட்டு இருக்கே தவிர என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் என்னோட அசல் வந்து குறைஞ்ச மாதிரியே தெரியல. இதை குயிக்கா க்ளோஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம், எது வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் ஒரு என்ஆர்ஐக்கு, எப்படி அதை வந்து லாஸ் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமான லாஸ் இல்லாமல் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ் அண்ட் டேக் அப்பாயின்மெண்ட் அண்ட் மீட் வித் அஸ் ஸோ வி கேன் ஏபிள் டு கிவ் யூ பேங்கரோட சேர்ந்தே உங்களுக்கான சொல்யூஷனை ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிகஸ்ட் டாப் 7 பேங்கர்ஸோட பண்ண போற ஒரு பிகஸ்ட் ஹோம் லோன் மேலே தான் இந்த வாரம் அண்ட் சண்டே அன்னைக்கு பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் மார்னிங் 10:00 ஈவினிங் 10:00 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ ஹோம் லோன் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்கள் அதை பற்றின நிறைய பேருக்கு பயமாகவே இருக்கும். இதில் நிறையா பக்கம் சைன் வாங்குறாங்க, நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம், இதெல்லாம் கரெக்டாக எங்கெங்கெல்லாம் என்ன பக்கம் பக்கமாக சைன் வாங்குறாங்க லோன் கொடுத்துட்டு, அப்போ எப்போல்லாம் நான் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா விதமான டவுட்ஸையும் ஒரு இடத்துக்கு வந்து ஒன் ரூஃப் கீழே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு என்ன இஎம்ஐ வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஈவெண்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: ஓகே, so all about home loan it is 0547673111 this is the number 0547673111 call பண்ணுங்க, அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரடியாக போய் பாருங்க. 13th செப்டம்பர் கமிங் சண்டே பார்க் ரிஜஸ் ஹோட்டல் ஆப்போசிட் புஷ்மர் மால். ஓகே, பாட்டு வருது கேட்டு முடியுங்க, திருப்பி வந்து மீதி எல்லா டவுட்டையும் அவர்கிட்ட கேட்போம். நம்ம
2: Back to back. அடுத்து அடுத்து ரெண்டு பாட்டு.

0: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
1: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
2: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
0: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துற
2: ஜிவி பிரகாஷ்குமாரி செய்யோ சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி.
3: மண்டாடி இப்பொழுது அமீரக திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி.
4: We'll be back after a short commercial break.
3: VNCT Global and Top Bankers jointly presents Biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026. Neenga first time villa property namma Tamil Nadu la vaanga poringla. Neenga UAE school, college la teaching or UAE government related work pandringla. Neenga oru working woman or unga property ya unga veetla irukkira women per la register panna poringla. Idu ungalkana premium jackpot offers inga. Chennai ECR OMR Pammal Porur and Coimbatore Madurai locations la endha villa projects book பண்ணாலும் உங்க bank loan rate of interest 6.5% ல கொடுக்க போறோம். VNCT Global and Bankers ஸ்பெஷலா கொடுக்க போற இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம். சோ நீங்க இந்த ஹோம் லோன் மேளாவை மிஸ் பண்ணாதீங்க.
5: Meet the team on coming Sunday September 13th 10 am to 10 pm at Park Regis Hotel Burjuman. Call 0547673111 0547673111.
3: புதிய டம் புதிய ஜெட்டோர் ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க Dream SUV-ஐ டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
6: வாட்டர் நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியே பெறுங்க.
3: மந்த்லி EMI வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க Dream SUV நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
6: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman, Alain and Fujairah today. Jetto UAE, part of Allied Group Holdings. Terms and conditions apply.
7: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
8: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
7: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
8: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
9: This hour of the evening correct is brought to you by
3: corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
10: You are back.
1: VNCT plus 7 leading bankers ஓட சேர்ந்து சூப்பரா வந்து கம்மியான 6.5 interest home loan உடைய நல்லா வந்து ஒரு இவெண்ட் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் இன்ஸ்டியூட்டுடைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா கால் நம்பர் 0547673111. கமிங் 13th September, விச் இஸ் லைக் கமிங் சண்டே, பார்க்கரிஸ் ஹோட்டல் விச் இஸ் ஆப்போசிட் டு புஷ்மன் மால், அங்கே தான் வந்து இந்த இவெண்ட் வந்து நடக்குது. ஸோ அதனால் பிரபா கிட்ட வந்து இன்னொரு கேள்வி ப்ரோ. இப்போ அந்த 6.5% ஹோம் லோனில் இப்போ சென்னையில் வாங்குற என்னென்ன வின்சிட்டியுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்ளிகபிள், அட் த சேம் டைம் சென்னையில் வாங்குற எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரி இஎம்ஐ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வரும்?
11: சென்னையில், கோயம்புத்தூர், மதுரையில் கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்குமே இந்த 6.5 ஹோம் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குறிப்பாக இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கும்போது எவ்வளோ இஎம்ஐ உங்களுக்கு வரும்னு சொல்லணும்னா, நீங்கள் ஏசிஆரில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பாம் ஷோர், பாம் பீச், இந்த மாதிரி ஈசிஆர் மேலே ஈசிஆர் கோவலம் தாண்டனே இருக்கக்கூடிய கேட்டட் கம்யூனிட்டி வில்லாஸ்லேயே நீங்கள் வில்லாஸ் வாங்க முடியும். இந்த வில்லாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு பர் மந்த் வந்துட்டு 2600 திராம்ஸ் இருந்தாலே போதும். அண்ட் 2600 to 2800 திராம்ஸ் ப்ரைஸாக நீங்கள் 2800 வச்சுக்கோங்க, பர் மந்த் இஎம்ஐயில் நீங்கள் சூப்பராக ஒரு 3-bedroom வில்லா 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியாவில், 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் நீங்கள் சூப்பரான ஒரு வில்லாவை இன்வெஸ்ட் பண்ண முடியும் மாதம் மாதம். இப்போ நான் சொல்கிறேன் இந்த இஎம்ஐ ஃபார் 15 இயர்ஸ் ஸ்கீமுக்கு உங்களுக்கு கேளம்பாக்கர்லேயே நீங்கள் வாங்க முடியும். ஸோ இந்த கேளம்பாக்கம் அண்ட் நெமிலி அண்ட் கோவலம் இந்த மாதிரி லொக்கேஷன்ல இருக்க வில்லாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன் அ பூம் இன் அப்ரிசியேஷன் ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு இருக்கு. பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு இந்த இடத்துல வில்லா வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது நீங்க இந்த இஎம்ஐல வாங்க முடியும். பட் ஆனா வேற நீங்க இன்னும் 3 மாசம் வெயிட் பண்ணுங்க அண்ட் ப்ராப்பர்ட்டியோட ப்ரைசஸ் இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் த கைட்லைன் வேல்யூ இஸ் கோயிங் டு பி ரிவிஷன். ஆக்சுவலாக லேண்டோட வேல்யூ இருக்கும் சொல்லுவாங்கல்ல கைட்லைன் வேல்யூ, அது வந்து இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தியா போகுது. அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் தான் வாங்கக்கூடிய சூழ்நிலை வெரி வெரி வெரி சூன் வரப்போகுது. ஆக்சுவலாக வந்துட்டு ப்ராப்ளி நான் அடுத்த வருஷம் இன்டர்வியூ பண்ணேன் நானே அபார்ட்மெண்ட் தான் விற்க கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். வில்லா லேண்டும் கிடைக்க மாட்டேங்குது சென்னையில் அண்ட் அதுக்கப்புறம் அப்ரூவல்ஸ் பார்த்தீங்கன்னா அது இன்னும் வந்துட்டு பெரிய ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு வர வர. ஸோ அப்படி இருக்கும்போது லேண்டு ஓனர்ஷிப்போட ஒரு வில்லா கிடைக்குது அதுவும் சென்னையில் கிடைக்குது அப்படின்னா விஎன்சிட்டில் மட்டும் இல்லை எங்கே கிடைக்குதோ வாங்கிடுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் எப்படி இன்னைக்கு நீங்கள் மும்பையில் வந்து நம்ம நினைச்சாலும் வில்லாஸ் வாங்க முடியாது, ப்ரைஸ் ஆர் ஸோ ஹை. ஹைதராபாத் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஈவன் பெங்களூர் நீங்கள் எடுத்துக்கோங்க அண்ட் வில்லா நீங்கள் வாங்கினா அகைன் ஏர்போர்ட் பக்கத்தில் போயினாலே உங்களுக்கு 3 கோடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதே மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாளில் சென்னையிலையும் உங்களுக்கு லேண்ட் ஓனர்ஷிப்போட வாங்குற வில்லா கம்யூனிட்டி இது வந்து அன்அஃபோர்டபுள் ஆகிட்டு இருக்கு. ரீசன்ஸ் நிறையா இருக்குது பட் ஒரு சில ரீசன் லேண்ட் அவைலபிலிட்டி கிடையாது அண்ட் இருக்கிற லேண்ட்லேயும் அபார்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல்ஸ் ஆர் கெட்டிங் டிலேட் இது வந்துட்டுன்னு சொல்லிட்டு வேரியஸ் ரீசன்ஸ் நம்ம சொல்ல முடியும். பட் ஆனால் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி வேற உங்களுக்கு வந்து ரெண்ட்டும் செம்மையாக இருக்கும் அண்ட் இன்னொன்று ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். நான் சொல்கிற இந்த லொக்கேஷன் விச் இஸ் சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரம் தாண்டி நொன்னே பம்மல் வரும் அங்கே இருக்கக்கூடிய அனகாபுத்தூன்ற லொக்கேஷன் எக்ஸாக்டாக ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு 7.4 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு எக்ஸாக்ட்லி ப்ரிசைஸ்லி சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரூக் சைட் வில்லா. இந்த கம்யூனிட்டியோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய வில்லா கம்யூனிட்டி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அங்கேயே உங்களுக்கு 3000 dirhams பர் மந்தில் நீங்கள் ஸ்டன்னிங் ஒரு வில்லா 1,300 and 1,250 square feet அண்ட் ஸ்பானிஷ் மாடலில் ஒரு வில்லாவை இன்வெஸ்ட் பண்ணி வைக்க முடியும். அண்ட் இந்த கம்யூனிட்டியில் ஆஃப்டர் லாங் பேக் ஃபியூ வில்லாஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஓக்வுட் ஸ்பிரிங்ஃபீல்ட் அண்ட் க்ரீக் சைட்னு சொல்லி நிறைய வில்லா டெவலப் பண்ணியிருக்கோம். அங்கே தான் இந்த ப்ரூக் சைட் வில்லா கம்யூனிட்டி லேண்ட் ஓனர்ஷிப்போட வில்லாவாக வரப்போது சிட்டிக்குள்ளே எங்கேயுமே நீங்கள் 3000 dirhamsல வில்லா வாங்க முடியும். இப்போ நான் சொன்ன இந்த ஈசிஆர் ஓஎம்ஆர் பம்மல் அண்ட் போரூர் இந்த மாதிரி லொக்கேஷன் எல்லாத்தையுமே ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன இருக்குன்னா நீங்க போய் யூஸ் பண்ண முடியும், எண்ட் யூசிங்க்கும் நல்லா இருக்கும். அதை விட பெரிய அட்வான்டேஜ் நீங்க யூஸ் பண்ணல நீங்க அமிர்தத்தில் இருக்கீங்கன்னா ரெண்டல் பெனிஃபிட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரெண்டல் அசிஸ்டன்ஸோட அண்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு ஹோம் லோன் ஃபெசிலிட்டியோட கம்மியான இஎம்ஐல ஒர்க் பண்றதுக்கு இந்த 6.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க் லோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கு உங்க பேப்பர்ஸ் எடுத்து வரணும் அவசியம் கிடையாது, உங்க எமிரேட்ஸ் ஐடி மட்டும் நீங்க கேரி பண்ண போதும். டோன்ட் ஷேர் யுவர் லோன் பேப்பர்ஸ் வித் எனி ஒன், சேஃபும் கிடையாது அது. ஸோ நீங்கள் உங்கள் எமிரேட்ஸ் ஐடியோ வந்து உங்கள் ஃபினான்ஷியல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி உங்கள் எலிஜிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியான உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் சொன்ன இந்த லொக்கேஷன்ஸில் ப்ரீமியமாக நீங்கள் பண்ண முடியும்.
1: ஓகே 0547673111 இதான் நம்பர் 0547673111 இஎம்ஐ பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நீ வேற விஷயங்கள் வேற டவுட்லாம் இருக்கு வந்து அவர்கிட்ட கேட்போம். ஓகே யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
10: We'll be back after a short commercial break.
3: The Evening Correct presented by VNCT Global and Top Bankers இணைந்து நடத்தும் biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026ல 6.5% Home Loan. Meet the team on Sunday, September 13th at Park Regis Hotel. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
12: Alan Sari Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல Alan Sari Exchange வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு transaction மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
3: VNCT Global and Top Bankers jointly presents biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026. நீங்க first time villa property நம்ம தமிழ்நாட்டில் வாங்க போறீங்களா? நீங்க UAE school, college, teaching or UAE government related work பண்றீங்களா? நீங்க ஒரு working woman or உங்க ப்ராப்பர்ட்டியை உங்க வீட்டில் இருக்கிற விமன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களா? இது உங்களுக்கான பிரீமியம் ஜாக்பாட் ஆஃபர்ஸ்ங்க. சென்னை ECR OMR பம்மல் போரூர் அண்ட் கோயம்புத்தூர் மதுரை லொகேஷன்ஸ்ல எந்த வில்லா projects book பண்ணாலும் உங்க bank loan rate of interest 6.5% ல கொடுக்க போறோம். VNCT Global and Bankers ஸ்பெஷலா கொடுக்க போற இந்த rate of interest இந்தியால ஃபர்ஸ்ட் டைம். சோ நீங்க இந்த ஹோம் லோன் மேளாவ மிஸ் பண்ணாதீங்க.
5: மீட் தி டீம் ஆன் கமிங் சண்டே செப்டம்பர் 13 10 am to 10 pm at Park Ridges Hotel Burjuman. கால் 0547673111 0547673111.
9: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
3: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: ஸோ ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் திரும்பி வந்திருக்கோம். எனிவேஸ், வேன் சிட்டியுடைய சூப்பரான 6.5% உள்ளதுலே கம்மியான 6.5% ஹோம் லோன் மேலாக சூப்பராக இந்த வாரம் வந்து உங்களுக்காக நடக்குது. பார்க் ரிஜஸ் ஹோட்டலில் ஆப்போசிட் புஷ்மன் மால், யூ கேன் கால் நம்பர் 0547673111. சென்னை கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் நீங்கள் வந்து வீன் சிட்டியில் வில்லா வாங்கி அட் சேம் டைம் 6.5% கம்மியான ஹோம் லோனில் நீங்கள் வாங்கி போகணும் அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த நைசஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வுட் சே இந்த வாரம் 13ஆம் தேதி. ஓகே, ஸோ ப்ரோ இப்போ வந்து சென்னை பற்றி சொன்னீங்க, வாட் அபவுட் கோயம்புத்தூர்? கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் வந்து இந்த 6.5% தான்,
11: 200% இஸ் அப்ளிகபிள், பிகாஸ் ஏன்னா இதுதான் வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் சென்னையை தாண்டி இன்னொரு சிட்டிஸில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்கு இவ்வளோ கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல. சென்னையிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 6.5. அண்ட் ஐ சே ஈவன் வந்துட்டு தமிழ் சவுத் இந்தியாவில் 6.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ரீசெண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸில் ஹோம் லோன் பண்ணதே கிடையாது. அப்படி எப்படி நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நாங்களும் பேங்கர்ஸும் சேர்ந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பர்டனை பாதி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலான்ட்டு கிளைண்ட் வில்லா வாங்கும் போது. ஸோ தட் இஸ் ஓ வி ஆர் ஒர்க்கிங் அவுட் திஸ் மாடல் வித் ஃபார் த கிளைண்ட் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் கோயம்புத்தூரில், ஏன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க பேங்கர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, கோயம்புத்தூர் மதுரை இல்லை மித்த டவுன் சவுத் டிஸ்ட்ரிக்ட்னு வரும்போது பேங்கர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, தே டோன்ட் வாண்ட் டு டேக் சம் ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொஃபைல் கிளீனாக இருக்குது, கிளியராக இருந்தால் நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலாக வந்துட்டு. என்ஆர்ஐக்கு இப்போதைக்கு பண்ணணுமா, இல்லை லோனை குறைச்சிப்போம், இல்லாட்டி இந்த ப்ராப்பர்ட்டி குறைச்சிப்போம்னு சொல்லிட்டு நிறையா தே ஹாவ் அ செக்லிஸ்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்சுவலாக. அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க்ஸில் வந்துட்டு நம்ம ப்ராசஸே பண்ண மாட்டோம் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ ஆனால் பட் ஸ்பெசிஃபிகலி இந்த தடவை நாங்கள் பண்ணுற டாப் லீடிங் பேங்கர்ஸ் எஸ்பெஷலி எஸ்பிஐ இருக்கலாம், இல்லை பேங்க் ஆஃப் பரோடா இருக்கலாம், இல்லை ஐசிஐசிஐ இருக்கலாம், எக்ஸலண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் தி கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. அவங்களோட ஒர்க் பண்ணி தான் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நாங்களும் அந்த ஸ்பெஷல் ஜாயின்ட் ஹேண்ட்ஸாக இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.5 we going to work it out for the Coimbatore la villa invest panna pora client ku. So idla Coimbatore ungalku advantage, we have a 2-bedroom for the lesser price, which is 70 lakh rupees villa ku verum 1500 dirhams per month EMI varum.
1: Hey, super. Okay,
11: and the 3-bedroom la premium villa ku ungalku 2100 dirhams EMI ungalku varum. And idhe 3-bedroom inna konja spacious a paakanumra ungalku, you will get about 3000 dirhams EMI. So 1500 dirhams 1700 in the range la irundhe ungalku Coimbatore la villas vandu EMI aarambikum. So Coimbatore வாங்குறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பிரீமியமான அட்வான்டேஜ் ஆக்சுவலான்ட்டு. அண்ட் மதுரையில் நீங்கள் வந்து வில்லா பார்க்கணும் அப்படின்னா, வி ஹாவ் அ நியூவாக லான்ச் பண்ண ப்ராஜெக்டில் நீங்கள் வில்லா இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுப்பாங்க இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ அதனால் நீங்கள் அந்த ப்ராஜெக்டையும் கோ த்ரூ பண்ணலாம். மாட்டுத்தாணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 3 கிலோமீட்டரில் வி ஹாவ் அ ப்ராஜெக்ட்ஸ் இன் மதுரை. ஸோ அதனால் உங்களுக்கு சென்னையாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம், இந்த ஹோம் லோன் ஆஃபரில் நிறையா பெனிஃபிட்ஸோட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ பெஸ்ட் டைம். அண்ட் நாங்கள் வழக்கமாக எவ்ரி 3 மந்த்ஸ் எவ்ரி குவார்ட்டர் இந்த ஹோம் லோன் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் வேரியஸ் லான்ச்சர்ஸ் ஆஃபர்ஸ் கேம்பெயின் இருந்ததுனால ஐ திங்க் ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் 31st நாங்கள் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் இப்போ அதை வெரி மார்ச்லேயும் பண்ணலை பிகாஸ் ஆஃப் த வார் அண்ட் எவ்ரி திங், ஃபெப்ரவரியில் தான் லோன் மேலே போச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் எல்லா பேங்கர்ஸையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஹோம் லோன் மேலே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குறிப்பாக இந்த ஹோம் லோன் மேலால் நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, எவ்வளோ இஎம்ஐ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அண்ட் என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஹோம் லோன் இஸ் அ பிக் சப்ஜெக்ட். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து டுகெதர் எப்படி நீங்கள் லோன் எடுக்கலாம் ஆக்சலான்ட்டு. அண்ட் என்னென்னலாம் வந்துட்டு ஹோம் லோன்லேயே ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு? இப்போ நீங்கள் எல்ஐசிலாம் போனீங்கன்னா இன்சூரன்ஸ்லேயே நிறையா ப்ராடக்ட் இருக்கு, ஜீவன் சுரக்ஷா, ஜீவன் ரசிந்த. ஸோ அந்த மாதிரி இதுலேயே பார்த்தீங்கன்னா பவர் லோன் இருக்கு, ஆக்சலான்ட்டு டேர்ம் லோன் இருக்குது. ஹோம் லோன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. என்ஆர்ஐக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இது நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அவேர்னஸ் இருக்குன்னே தெரியாது. இதை விட இன்னொரு செட் ஆஃப் டிஸ்கஷன் சொல்லணும் அப்படின்னா ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் சிபில் ஸ்கோர், என்ன எத்திஹாட் ரிப்போர்ட், கிரெடிட் ஸ்கோர். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வார் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் சேலரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகி அண்ட் இப்போ தான் அது ரிட்ரேவ் ஆகி வரும்போது, அப்போ அதனால ஏதாவது சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தால், ஏசிபி ஸ்கோர் கம்மியாக இருந்தால் எப்படி லோன் பண்ணலாம், இந்த மாதிரியான லோன் ரிலேட்டட் டவுட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டவுட்ஸை ஒரே இடத்துல வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஹோம் லோன் மேலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா ஒன்று ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட ஃபைவ் ப்ளஸ் பேங்கர்ஸ் இருக்கும்போது ஒரு பேங்கர் உங்களுக்கு கம்மியான ஒரு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கணும்னா இன்னொரு பேங்கர் உங்களுக்கு அதிகமான ஃபெசிலிட்டி கொடுக்க முடியும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட இன் பிரின்சிபல் சாங்ஷன் லெட்டர், ஓகேங்களா, எனக்கு இதுதான் எனக்கு எலிஜிபிலிட்டின்றத ஒரு இன் பிரின்சிபல் சாங்ஷன் லெட்டராகவே நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு போக முடியும். அதுக்கே இந்த ஈவெண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: இன் பிரின்சிபல்லாம் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். ஹோம் லோனில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கா? ஜென்ரலாக வந்து இந்த ஹோம் லோனில் தான் ரீபேர் நிறைய டவுட் இருக்கும், அதை கேட்காம போய் அதுக்குள்ள தலையிடும் போது தான் பிரச்சனையே. ஸோ அதனால இந்த ஈவெண்ட்டை முழுக்க முழுக்க யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் ஃபார் ஃபியூச்சர் ஹோம் பயர்ஸ் ஃப்ரம் விஎன்சிடி. ஸோ கால் தம் 0547673111. லொக்கேஷன் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் ஆப்போசிட் புஜுமான் மால் வருதுபாய். டேட் வந்து 13ஆம் தேதி கம்மிங் சண்டே. யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
13: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
14: இன்கமிங்,
13: சுட சுட புத்தம் புது பாட்டு.
15: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய். VNCT Global and Top Bankers jointly presents biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026. Neenga first time villa property namma Tamil Nadu la vaanga poringla. Neenga UAE school, college la teaching or UAE government related work pandringla. Neenga or working woman or unga property ya unga veetla irukkira women pair la register panna poringla. Idu ungalkana premium jackpot offers inga. Chennai ECR OMR Pammal Porur and Coimbatore Madurai locations la endha villa projects book பண்ணாலும் உங்க bank loan rate of interest 6.5% ல கொடுக்க போறோம். VNCT Global and Bankers ஸ்பெஷலா கொடுக்க போற இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம். சோ நீங்க இந்த ஹோம் லோன் மேளாவை மிஸ் பண்ணாதீங்க.
2: Meet the team on coming Sunday September 13th 10 AM to 10 PM at Partridge's Hotel Burjuman. Call 0547673111 0547673111.
0: தமிழ் 89.4.
3: வெல்கம் பேக். ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க பாடை. ஸோ VNCT ப்ளஸ் 7 லீடிங் பேங்கர்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து உங்களுக்காக சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் இருக்கிற ஆல் VNCT ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்மியான 6.5% ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்காக தராங்க. ஓகே, ஸோ இதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் வந்து ஏ சூப்பர்பா அப்படின்னீங்கன்னா கால் தம் 0547673111 0547673111.

0: 763-1111 கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கம்மிங் 13th, அதாவது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாக்ரேஜஸ் ஹோட்டல் இருக்குல்ல, புஜ்மான் மாலுக்கு ஆப்போசிட்ல, அங்கே தான் வந்து இவெண்ட் நடக்குது, அங்கே போய் கலந்துக்குங்க. ஹோம் லோன் பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுங்க. ப்ரோ, ஸ்பீக்கிங் அபவுட் லோ ஹோம் லோன், நிறைய பேருக்கு ஹோம் லோன்னாலே ஒரு பயம் இருக்குது, மாட்டிப்போமோ அப்படின்ட்டு. ஜென்ரலாக ஹோம் லோன் எடுக்கும்போது என்னென்ன மாதிரி மேட்டர்லாம் ஆக்சுவலாக பார்க்கணும்?
1: ஹோம் லோன் நீங்கள் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக, குறிப்பாக நீங்கள் ஹோம் லோன் எடுக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சேலரி வாங்குறீங்க, எவ்வளோ லோன் நீங்கள் போகணும். பிகாஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பேங்கர்ஸ் வந்து நீங்கள் கேட்குற ஃபண்டிங்கோட ஜாஸ்தியாக ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு இன்னும் ரெடியாகவே இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ நீங்கள் 1 crore ஃபண்டிங் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, உங்கள் சேலரியை பேஸ் பண்ணி உங்களுக்கு 1 crore 50 lakhs அவங்க ஃபண்டிங் பண்ணுறதுக்கும் பேங்கர்ஸாக, இன்றைக்கி இருக்க பேங்கர்ஸ் ஆர் ரெடி. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, ஸோ ஃபண்டு கிடைக்குது அப்படின்றதுக்காண்டி வி கான் கோ அண்ட் சைன் ஆக்சுவலான்ட்டு. ஓகே, நாளைக்கு எண்டாவது இஎம்ஐ கட்ட போகிறது நீங்கள் தான். ஓகே, அப்போ அதிகபட்சம் என்ன தம்ரூல் வச்சுக்கோங்கன்னா, அண்ட் ஃபினான்ஷியல் பாலிசியில் 20% வரைக்கும் நீங்கள் ஹோம் லோன் போகலான்னு சொல்லுவாங்க. அதாவது இஎம்ஐ உங்கள் சேலரியில் வந்துட்டு, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து 10,000 dirham சேலரி வாங்கினா 2,000 dirham வரைக்கும் நீங்கள் பே பண்ணலான் வாங்க. பட் நான் இன்னும் அதோட கம்மியாக தான் சொல்லுவேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 15% வச்சுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் பெட்டர். 10,000, இப்போ நீங்கள் 20,000 dirham சேலரி வாங்கினா 3,000 dirham நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த கணக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆக்சுவலான்ட்டு. ஸோ இந்த 3,000 நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ, என்ன ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமோ, இல்லை என்ன லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ, இல்லாட்டி என்ன உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை பண்ணுங்கள் ஆக்சுவலான்ட்டு. ஓகேங்களா? ஸோ என் பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்டு வந்து, என் கொலீக் வந்துட்டு அவர் 6-bedroom வாங்கினார், ஓகேங்களா, நானும் போய் வாங்கினேன் அப்படின்ற பியர் ப்ரெஷருக்கு தயவு செஞ்சு இன்வால்வ் ஆகாதீங்க ஆக்சுவலான்ட்டு. அண்ட் ரெண்டாவது, நம்ம மக்கள் சொல்லுவாங்க, அண்டு இந்த கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், இந்த பழமொழிலாம் ஃபாலோ பண்ணாதீங்க உண்மையிலேயே வந்துட்டு. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு வீடு வாங்கணுன்ற ஒரு டைம் வரும்போது காட்ஸ் கிரேஸ் அது கண்டிப்பாக அமையும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்குள்ளே கமிட் பண்ணி அந்த இஎம்ஐக்குள்ளேயும் போய் அந்த இஎம்ஐ மாதம் மாதம் கட்டும் போதெல்லாம் அவ்வளோ வருத்தத்தோடையும் வேதனையோடும் பண்ணும்போது, ஒரு சொத்து வாங்குறது எதுக்கு, நல்ல ஹாப்பியாக ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக அந்த வீட்டை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஒரு பிளஸ் மொமெண்ட், ஒரு ஒரு ஒரு ஜாய்ஃபுல் மொமெண்ட்டாக இருக்கணும் ஆக்சுவலாக. அதை விட்டுட்டு நம்மளே போய் தேவையில்லாமல் கமிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது. அதனால் நீங்கள் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டல ஃபஸ்ட்டு கொஸ்டின், லோன் போகும்போது என்ன செக் பண்ணால் இதை தான் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு, இதோ நம்மளுக்கு தேவையா அப்படின்றது தான் ஆக்சுவலான்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி மார்னிங் எனக்கு சரவணன் ஒரு கிளைண்ட் வந்து கால் பண்ணார் ஆக்சுவலான்ட்டு. அண்ட் கால் பண்ணிட்டு அவர் எனக்கு சொன்னார், எனக்கு தேவையில்லாத செலவு நிறையா போயிட்டுருக்கு, அதனால் நான் லோன் கண்டிப்பாக ஒரு ஹோம் லோனை போட்டு அந்த செலவோட செலவை நான் இதை பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சொத்தும் கிடைக்கல சார். கண்டிப்பாக சார், நல்ல விஷயம், சொத்து உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ஹோம் லோன் போட்டுங்கன்னு சொன்னேன். பட் நான் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில் கேட்டது, என்ன அந்த தேவையில்லாத செலவுகள்னு கேட்டிங்கன்னா, இல்லை சார் அடுத்த வாரம் போய் ஐஃபோனில் அந்த ஃபோல்டு போட்டிருக்காங்களே சார், அதை நான் வாங்கணும் சார். நீங்கள் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஐஃபோன் 18 Pro Max நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
0: வாங்க போகிறேன். ஓகே,
1: நான் சொன்னேன், ஓகே இந்த மாதிரியும் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. நான் தான் சொல்கிறேன், செலவுன்றது நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும் ப்ரோ. மாதம் மாதம் வந்துட்டு எது இருக்கோ இல்லையோ செலவு கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த செலவோட செலவாக ஒரு இஎம்ஐயை பிளான் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது, என்ன ஹோம் லோன் போகிறோம், எவ்வளோ நம்ம லோன், எது நம்ம ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ டென்யூர் நீங்கள் போகணும், 10 வருஷம் போகணுமா, 20 வருஷம் போகணுமா, இல்லை ஷார்ட் டேர்ம் டென்யூராக எடுத்துக்கிறீங்களா அப்படின்றது. அப்புறம் எந்த பேங்க்கை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, அதை மல்டிபிள் பேங்க்ஸில், இப்போ SBI ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, ICICI இன்னொரு ஆஃபர் கொடுப்பாங்க, HDFC இன்னொரு ஆஃபர் கொடுப்பாங்க. அப்போ 3 bankலையும் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆஃபர் கிடைக்குதுன்றதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஆஃபர்ன்றது நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் இருக்கக்கூடாது. ஒரு லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க, 1 crore கடை வாங்கியிருக்கீங்க, போய் க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா சார் நீங்கள் 2% எக்ஸ்ட்ரா கட்டுன்ற எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடக்கூடாது ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் ஃபோர் க்ளோஷர், நான் சொல்கிறது ஃபோர் க்ளோஷர் தவிர பார்ட் க்ளோஷர், அதாவது இப்போ உங்களுக்கு எக்ஸஸ் ஃபண்டு வருது, இப்போ 1 crore கடை வாங்கியிருக்கீங்க, ஒரு 30 lakh பை காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு சம் ப்ராப்பர்ட்டி சேலில் வருது, இல்லாட்டி சம்திங் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கம்பெனியில் போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது நிறையா பேர் எங்கள் பாஸ் கொடுக்குறாங்க போனஸ், ஒரு பேஜுக்கு
0: சொல்றேன்,
1: ஒரு பேஜுக்கு சொல்றேன், ஒரு போனஸ் ஒரு 30 lakh வந்துருச்சு அப்படின்னா அதை போய் நீங்க பேங்க்ல க்ளோஸ் பண்ணும்போது ஓகேங்களா எந்த எக்ஸஸ் சார்ஜஸும் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் சார்ஜஸ் எக்ஸஸ் பெர்சன்டேஜ் எல்லாம் இல்லாமல் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். அண்ட் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்டா ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா செக் பண்ணணும். நிறைய பக்கத்தில் அவங்க சைன் போடுறாங்கன்றது, நீங்க சைன் போடலாம், பட் குறிப்பா நீங்க பார்க்க வேண்டியது உங்க லோன் அமௌண்ட்ல இன்சூரன்ஸ் சேர்த்து விட்டுருக்காங்களா. ஏன்னா 1 crore நீங்க லோன் வாங்கினா 5 lakh இன்சூரன்ஸ் சொல்லி அதை ஏத்தி விட்டுருப்பாங்க ஆக்சுவலாக. அப்போ எவ்வளோ இன்சூரன்ஸ்ன்றதை போட்டிருக்காங்க, அது பர்சனல் இன்சூரன்ஸா இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் அது வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் நிறையா இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு. அந்த செக்லிஸ்ட் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பக்கத்தில் சைன் போடலாம், அதுக்கப்புறம் லோனையும் கரெக்டாக அடைச்சிட்டோம் அப்படின்னா இட்ஸ் சேஃபர்.
0: வீடு நம்மளுது, அவ்வளோதான், முடிஞ்சது. கால் பண்ணுங்க 0547673111 0547673111. ரெண்டு மூணு நிமிஷம் பேசுனதுக்கே இவ்வளோ டீட்டெயில்ஸ் வருது அப்படின்னா ஈவெண்ட்டுக்கு போய் கலந்துக்குங்க, அங்கே போய் நேரில் மீட் பண்ணுங்கள். பிரபா இருப்பார், பிரபாவோட டீம் இருப்பாங்க, பேங்கர்ஸ் இருப்பாங்க. கமிங் சண்டே 13th பார்க் ரிஜஸ் ஹோட்டல் ஆப்போசிட் புஷ்மன். ஆ போயிடுவீங்களா? ஃபோன் பண்ணி அவ்வளோதான், பேரை போட்டுருங்க லிஸ்ட்டில்.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: growth.
1: வெல்கம் பேக். ஸோ வீன் சிட்டி இந்த வாரம் 13th செப்டம்பர் கமிங் சண்டே பாக்ரிஜஸ் ஹோட்டல் ஆப்போசிட் புஷ்மன் மாலில் சூப்பராக வந்து 7 லீடிங் பேங்கர்ஸோட சேர்ந்து கம்மியான 6.5% இன்ட்ரெஸ்ட்டோட ஹோம் லோன் வந்து எடுத்து தர மாதிரி, உங்களை அப்படியே வில்லா வாங்க வைக்கிற மாதிரி அது ரொம்ப ஈஸியாக அந்த மெத்தட் வந்து உங்களுக்காக சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஏ சூப்பர் பா அப்படின்னீங்கன்னா கால் தம் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. அவ்வளோதான். ஸோ ப்ரோ, கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த 6.5% இன்ட்ரெஸ்ட் ஒரு சில கேட்டகரிஸ்க்கெல்லாம் வந்து அப்ளிகபிள்னு சொன்னீங்களே, அது மறுபடியும் சொல்லிடுங்க. அது யார் யார்
2: இப்போ நான் சொல்கிற கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா இதை டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டியை ஃபார் த வெரி வெரி ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் லேண்ட் வச்சுருக்கீங்க அப்பார்ட்மெண்ட் கிடையாது அப்போ அந்த ஜோனில் இல்லை, ஃபஸ்ட் டைம் உங்கள் பேரில் வில்லா வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், அந்த ஆஃபர் கொடுப்பாங்க. செகண்ட் கேட்டகரி, நீங்கள் ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க இல்லாட்டி விமன் ஆண்டர்பிரனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு, நீங்கள் விமன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேரில் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதும் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் டிஃபால்ட்டாகவே கிடைக்கும். தேர்ட் கேட்டகரி, நீங்கள் வந்து யூஏ ஸ்கூல்ஸ்லையோ காலேஜஸ்லையோ அண்ட் இல்லை டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்லையோ, நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருந்தால் சரி இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனாக இருந்தால் சரி உங்களுக்கும் இந்த பெனிஃபிட் அப்ளிகபிள். அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் அவங்களுக்கும் இது அப்ளிகபிளாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட், விச் இஸ் நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க உங்களோட விமன் அண்ட் அம்மாவாக இருக்கலாம் சிஸ்டராக இருக்கலாம் இல்லை உங்களோட பொண்ணாக இருக்கலாம் அண்ட் அவங்க பேரில் உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம் அண்ட் அவங்க பேரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் அண்ட் இந்த பெனிஃபிட்டை நீங்கள் அவைல் பண்ண முடியும். ஸோ எங்களோட இன்டென்ஷன் டு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் எக்ஸ்டெண்ட் இது வந்து மேஜர் ஒரு செக்மெண்ட்டுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்றது தான். இதுலேயே நிறைய விமன் சென்ட்ரிக்காக பேங்கர்ஸ் கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் கால் விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் பேங்கர்ஸும் சேர்ந்தே நிறையா பேர் நிறையா எஸ்பிஐ மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ஸ் நிறையா பண்ணுறாங்க. அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குன்றதை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ஸில் கொடுக்குற பெனிஃபிட் நீங்கள் விஎன்சிட்டில் வீடு வாங்கினா மட்டும் கிடையாது, தர ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் உங்கள் நேட்டிவ்ல இல்லை உங்களோட ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது லோன் வாங்குறதுக்குமே ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் அப்ளிகபிள் ஆகும். பட் 6.5% இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி விஎன்சிடி அண்ட் பேங்கர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்க போகிற பெனிஃபிட். அண்ட் தேங்க்யூ, நிறைய பேர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்கள் லோன் டவுட்ஸ் தெரிஞ்சுக்கணும் கிளாரிட்டி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு வரது ஐ எம் ஸோ ஹாப்பி. இதில் குறிப்பாக ஒரு செக்மெண்ட்டுக்கு இந்த ஹோம் லோன் மேலே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், விச் இஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி லோன் வாங்கியிருக்கேன் சார், அந்த லோன் எனக்கு ரொம்ப பேர்டனாக இருக்குது, எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்குது, அதை இன்ட்ரெஸ்ட்டை எப்படி நான் கம்மி பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம், இதில் இந்த வேறு பேங்க் நான் டேக் ஓவர் பண்ண முடியுமா, நான் சமோ ஒரு சில ப்ரைவேட் என்பிஎஃப்சிஸில் போயிட்டு நான் லோன் எடுத்து மாட்டிக்கிட்டேன் அதில் வந்துட்டு எப்படி எனக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் இந்த லோன் கவர்மெண்ட் பேங்க்ஸில் வந்துட்டு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இந்த லோனை நான் டேக் ஓவர் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கவங்களா இருக்கலாம். இன்னும் ஒரு சில செக்மெண்ட் நான் நேற்று சொல்லியிருந்தேன் அண்டு அவங்க பேர் வந்து ஞானலக்ஷ்மி அண்ட் அவங்க கால் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஷீ செட் தட் ஆனர்லே இதை சொல்லுங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில டெவலப்பர்கிட்ட, அது தமிழ்நாடாக இருக்கலாம் ஈவன் பெங்களூராக இருக்கலாம், அண்ட் டெவலப்பர்ஸ்ட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் வந்திருக்கணும் 2021-2022 டைப்ஸ்லேயே, பட் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் ஆகலை டால் ரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில். ஸோ அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க பட் இவங்க ஜென்யூனாக ஒரு லோன் வாங்கணுன்றதுக்காண்டி இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் அவங்க லான்ச் பண்ணது 2019 ஹேண்டிங் ஓவர் சப்போஸ் டு பி 2022 பட் இன்னைக்கு 2026 வரைக்கும் இதோட ஹேண்ட் ஓவர் நடக்கல. ஆனால் 2020 அவங்க லோன் சைன் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாதம் விடாமல் இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஐ கால் தம் அண்ட் செட் அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை, இவ்வளோ ஹார்ட் அர்ன் பண்ணுற மணி எப்படி தோக்கணும்னு அவசியமே கிடையாது, இன்றைக்கி ரேரலாக இதுக்கு ரெமிடிஸ் இருக்குது அண்ட் பேங்கர்ஸ்லேயுமே இதுக்கான ரெமிடிஸ் இருக்குது ஆக்சுவலாக. அதை வந்துட்டு அதை எப்படி நம்ம வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணி பில்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமோ வி ஆர் டு இன்ஃபார்ம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதுக்கும் விஎன்சிட்டியில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சம்மந்தமே கிடையாது, பட் இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் டெஃபினட்டாக இந்த மாதிரி லோன் மேலாஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி லோன் மேலே ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு இது பெனிஃபிட் ஆனாலும் வில் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பீப்புள். அதனால் உங்கள் ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் எனக்கு வந்து ஹோம் லோனா என்னன்னே தெரியாது சார், எங்கேருந்து இது ஆரம்பிக்கணுன்ற ஸ்டேஜில் இருந்து ஹோம் லோன் எடுத்து உங்களுக்கு நிறைய டிஸ்கிரிபென்சி இருக்குது அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ், டிஸ்கஸ் வித் அஸ் அண்ட் கெட் யுவர் சொல்யூஷன். நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்றது இஸ் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங். அதுலேயும் ஒரு இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து கட்டணும். அண்ட் தமிழில் வந்துட்டு நான் படித்த வார்த்தை இது ரொம்ப எனக்கு கேட்சியாக இருந்துச்சு, சுகமான சுமைகள் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இஎம்ஐ ஹாவ் டு பி வெரி ஹாப்பியாக இருக்கணும். அது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: சுகமான சுமையாக
2: கண்டிப்பா.
1: ஓகே, தட் வாஸ் ரைட்ஃபுல்லி செட். அண்ட் 0547673111 இஸ் தி நம்பர், 0547673111. கால் தம், புக் அன் அப்பாயின்மெண்ட். 13th Sunday, 13th September கமிங் சண்டே. சூப்பராக அந்த இவெண்ட்டுக்கு போய் கலந்துக்கோங்க. பார்க் ரேஜஸ் ஹோட்டலில் ஆப்போசிட் புஷ்மன் மால் வச்சேசன் பர்த்பாய் ப்ரோ. ஒன் ஹவர் நல்லா போச்சு.
2: தேங்க் யூ ப்ரோ,
1: தேங்க் யூ ஸோ மச்.
2: உங்க கூட உட்காந்துருக்கும் போது அந்த ஒன் ஹவர் எப்படி சல்லுன்னு போகும்.
1: லைக்வைஸ் எஸ் லைக்வைஸ் இன்வெஸ்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே, நான் என்ன பண்றேன், அப்படியே ஒரு 7 மணிக்கு மேலே வந்து உங்களை மீட் பண்றேன். சரியா? ஓகே.
0: The Evening Correct, presented by VNCD Global and Top Bankers, இணைந்து நடத்தும் biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026 ல 6.5% Home Loan. Meet the team on Sunday, September 13th at Park Regis Hotel. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasa thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களை இழிவுபடுத்தி கொடூரமாக தாக்கிய தனித்துடை ஆட்சியரை கைது செய்யாதது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையர் ஒருவரை தனித்துணை ஆட்சியர் காலனியால் தாக்கியுள்ளது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதில் எங்கே இருக்கின்றது மனித உரிமை, எங்கே இருக்கின்றது மானுட அறம், புத்தனும் காந்தியும் போதித்தது இதைத்தானா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த அதிகாரி கைது செய்யப்பட்டு சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்துவதாக அவர் கூறினார். இல்லையென்றால் ராமநாதபுரத்தில் இலங்கை தமிழ்ச் சொந்தங்களுக்கு ஆதரவாக மாபெரும் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் சீமான் கூறியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: இந்தியாவின் கல்வி அமைப்பு எந்த தலைமுறையை மேம்படுத்த உருவாக்கப்பட்டதோ அதே தலைமுறையை கைவிடுகின்றது என்று ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வினாத்தாள் கசிவு, தாங்க முடியாத கல்வி கட்டணம், சிதிலமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகள் என பல சிக்கல்கள் உள்ளன என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்கள் நேர்மையாக உழைத்தாலும் இந்த அமைப்பு அவர்களை ஏமாற்றவை செய்கின்றது என்றும் அவர் கூறினார். இதை சரி செய்வதற்கான முதற்படி இதன் குறைபாடுகளை தினமும் அனுபவிப்பவர்களின் கருத்துக்களுக்கு செவிமடுப்பதே என்றும் அவர் கூறியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
4: அவசர ஆபத்தில் இருக்கும் ஒருவர் விரைவாக போலீசாரை தொடர்பு கொள்ளும் வகையில் SOS அவசர பொத்தானை கொண்ட ஒரு கைபேசி செயலியை இலங்கை போலீஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய வசதி குறித்து போலீஸ் செய்தி தொடர்பாளர் FU வுட்ல விளக்கம் அளித்துள்ளார். ஆபத்தில் இருக்கும் ஒருவர் செயலியில் உள்ள SOS பொத்தானை குறிப்பிட்ட நேரத்துக்கு அழுத்தி பிடித்தால் அந்த அவசர எச்சரிக்கை உடனடியாக செயற்படுத்தப்படும். அதன் பின்னர் அந்த நபர் இருக்கும் இடத்தின் இருப்பிட தகவல் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி அனுப்பப்படும். இதன் மூலம் ஆபத்தில் இருப்பவர் வழக்கமான தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு போலீசாரை தொடர்பு கொள்வதை விட மிக விரைவாக போலீஸ் உதவியை பெற முடியும் என்று FU வுட்ல தெரிவித்தார்.
2: அமீரக செய்திகள்.
4: ஊதுமேதா சாலையில் இருந்து அபுதாபி மற்றும் போர்ட் ராஷித் செல்லும் பாலத்தில் தற்காலிக போக்குவரத்து மாற்றம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. இன்றிரவு 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரை இந்த போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும். அப்பகுதியில் நடைபெறவுள்ள மேம்பாட்டு பணிகள் காரணமாக இந்த தற்காலிக போக்குவரத்து மாற்றம் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டுநர்கள் போக்குவரத்து அறிவிப்புகள் மற்றும் சாலை பலகைகளை பின்பற்றி மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்.
2: உலகச் செய்திகள்.
4: பிலிப்பீன்ஸ் கடற்பரப்பில் சுற்றுலா படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 30 உடல்களை மீட்டுள்ளதாக பிலிப்பீன்ஸ் கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது. தீ படகு முழுவதும் சில வினாடிகளிலேயே மிக வேகமாக பரவியதாக கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது. படகிற்குள் இன்னும் பல உடல்கள் இருக்கக்கூடும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 உயர்வடைந்துள்ளது. 13 பேர் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 4 தொடர்ந்தும் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் 2வது அரையிறுதி ஆட்டம் துபாய் DICS மைதானத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய பாகிஸ்தான் மகளிர் அணி முதலில் துடுப்பெடுத்தாட பணிக்கப்பட்டது. பாகிஸ்தான் அணி சற்று முன்னர் வரை 2 ஓவர்கள் நிறைவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 51 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 5 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை அணியின் 1வது விக்கெட் வீழ்த்தப்பட்டதுடன் முனிபா அலி 2 ஓட்டங்களுடன் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
5: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
6: சொல்லு.
5: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: பாட்டு பாடவே முடியாது. சாதாரண ஆட்கள் பாடம் எல்லா பாட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன வந்து இப்போ சூப்பராக ஏற ரகமன் மாதிரி வாய்ஸ் வச்சுட்டா பாடுறோம், சும்மா நமக்கு பிடிச்ச பாட்டை நம்மளா பாடுறோம், அது இயல்பு. ஆனாலும் அப்படி இயல்பாக பாடும்போது இந்த பாட்டு வாயில் டக்குன்னு வராது. இதுதான் அந்த பாட்டு. எங்கடா அந்த பாட்டு? அதுக்கப்புறம் வராது. நீ வந்து இது வரைக்கும் போலாம், அது வரவே வராது. முடிஞ்சா எனக்கு ஃபோன் அடிச்சு அதை கரெக்டாக பண்ணி காட்டுங்க பார்ப்போம். முடிஞ்சா சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச், முடிஞ்சா அதை கரெக்டாக பண்ணி காட்டுங்க பார்ப்போம். ட்ரையாவது பண்ணி காட்டுங்க பார்ப்போம். இப்போயே ஃபோன் அடிச்சிங்கன்னா ஓகே, நான் ஒரு நியூஸ் சொல்லுவேன், அதுக்குள்ளே ஃபோன் அடிச்சிங்கன்னா ஃபோன் எடுப்பேன், பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு நம்ம பாட்டில் அடுத்து பாட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பேண்ணா. புரியுதா? எக்கடா அதே இந்த நியூஸ் பட்டன் எக்கடா காணோம், எங்கேயா தூக்கி ஒளிய வச்சிடறானுங்க இவனுக்கு பாட்டில். வேர் இஸ் தி நியூஸ் பட்டன்?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Right now the world demands me to read gold news. So 526 dirhams 75 fils, 24 carat thangam and 22 vandu 487 dirhams 75 fils. Perusa yetha irukku enna illa apdiye pod.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இங்கே ஒருத்தர் இருக்கார் புள்ளையா. ஏய் வணக்கம்.
2: ஹாய் பிரபு.
0: ஆ வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அபிராமி பேசுறேன்.
0: அபிராமி மேடம், எங்க சொல்லுங்க பாப்போம், கரெக்ட்டா பாடுங்க பாப்போம்.
2: புடிச்சிட்டீங்க
0: பரவாயில்லையே. ஐயோ அம்மா குத்தி விட்டாடா அந்த மாதிரி ஏதாவது ஆகும் நினைச்சேன். ஆனா ஓகே,
2: சீரியஸ்லி இப்ப நான் போன் சொல்லிட்டு இருந்தேன், நல்ல டாபிக் உங்களுக்கு இதுல தான் வரும்.
0: பெரிய பொண்ணா? சரி, வாட் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடிங்?
2: 12th
0: ஸ்டாண்டர்ட். விச் ஸ்கூல் ஆர் யூ ஸ்டடிங்? ஜெம்ஸ். போடு, நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கு, பரவாயில்ல. ஆனால் அது குழந்தைக்கு பிடிக்கிறது. சரி, நீங்கள் நீ ட்ரை பண்ணு தமிழ். ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே இருக்கிற நிறைய பசங்களுக்கு வந்து தமிழே சரியாக வர மாட்டேங்குது. உனக்கு தமிழ்
2: ஒரு நல்லா சூப்பர்.
0: நீ பாரு, உங்கள் அம்மாவை மாட்டி விட்டல மேடம். என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர்
2: என்ன?
0: மான்சா. ஓகே மான்சா, ஓகே. நான் வந்து ஒரு பெல் அடிப்பேனா, அதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணுவியா, சரியா? ஓகே, கண்ணை மூடி சும்மா ட்ரை பண்ணு, ஒரே ஒரு வாட்டி பாரு, பெல் அடிச்சிச்சு அவ்வளோதான். ட்ரை ஸ்டார்ட். யாருக்குமே தெரியாது, பாடினவரே மறந்துருப்பாரு. பாட்டு நாங்கள் போட்டால் தான், ஓ இப்படி ஒரு பாட்டு பாடினான்னு கார்த்திக்கே நாங்கள் தான் ஞாபகப்படுத்தணும். நீ வந்து டக்குன்னு பாடு பார்ப்போம், படாருன்னு பாடு சீக்கிரம், ஒன்றும் பிரச்சனை. யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. சங்கீத வித்வான் யாராவது வச்சு லைட்டா வந்து கமக்கெல்லாம் கத்துக்கோங்க. அவங்க பேர் என்ன? ஜானகி. ஜானகியா அவங்க பேர் என்ன? ஐயோ டக்குன்னு மறந்து. ஓகே ஃபைன், எனிவேஸ் ஆமாம், அர கரெக்டாக போனால் பாட்டு தரேன்னு சொன்னேன்ல, கேட்கறதுக்குள்ளே போயிட்டாங்க அவங்க. எனிவேஸ் ஃபஸ்ட் அந்த பாட்டும் ரெண்டாவது வேறு பாட்டும் உங்களுக்காக வருது. அண்ட் மைதுவே இந்த சின்ன பசங்க யாராவது கேட்டுன்னு இருக்கீங்களா, ஸ்கூல் படிக்கிற பசங்க? நான் இந்த குழந்தைங்கிட்டலாம் பேசுவேன்ல, இன்றைக்கி சின்ன பசங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு ஒரு தாட்ஸ் ஒன்று வருது. யாராவது சின்ன பசங்க யாராவது கேட்டுருக்கீங்க, டே குழந்தைங்களா, இஃப் யூ ஆர் லிசனிங் டு ரேடியோ ஆர் இஃப் யூ ஆர் த பேரண்ட், ப்ளீஸ் கால் 800-8940. பட் நீங்கள் பேசாதீங்க, உங்கள் குழந்தைங்கிட்ட, உங்கள் பச்சாஸ் அண்ட் பச்சீஸ் கிட்ட கொடுங்க. ஓகே, ஐ வில் டாக் டு தெம். திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் வீக்கெண்ட் இஸ் ரைட் ஹியர்.
3: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: நடிப்பில் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
3: We'll be back after a short commercial break.
4: சில நகைகள் விலை மதிப்புள்ளவை, ஆனால் சில நகைகள் அவை சுமந்து வரும் கதைகளால் விலை மதிப்பற்றவையாகின்றன. தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்த அந்த நகைகளையும் அதன் பாரம்பரியத்தையும் அதன் பின்னால் இருக்கும் கதையையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பாரம்பரிய நகையின் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்துடன் கொலாப் செய்யுங்கள். அதோடு உங்களுக்காக ஒரு சிறப்பு மகிழ்ச்சியும் காத்திருக்கிறது. அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் இன்ஸ்டாகிராம் கொலாப் செய்யும் பங்கேற்பாளர்களுக்கு 2 ராஜகீயம் டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். செப்டம்பர் 12 ஷார்ஜா எக்ஸ்போ சென்டரில் மம்முட்டி மற்றும் பல திரை பிரபலங்களுடன் உங்கள் நகையையும் அதன் நினைவுகளையும் அதன் கதையையும் கொண்டாட வாருங்கள். அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ஒவ்வொரு நகையின் பின்னாலும் ஒரு கதை வாழ்கிறது.
5: அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கரமா சென்டர், அல் கரமா, துபாய்.
6: VNCT Global அண்ட் டாப் பேங்கர்ஸ் ஜாயிண்ட்லி பிரசன்ஸ் பிகஸ்ட் தமிழ்நாடு வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ அண்ட் ஹோம் லோன் மேலா 2026. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வில்லா ப்ராப்பர்ட்டி நம்ம தமிழ்நாட்டுல வாங்க போறீங்களா? நீங்க UAE ஸ்கூல், காலேஜ்ல டீச்சிங் ஆர் UAE கவர்மெண்ட் ரிலேட்டட் வர்க் பண்றீங்களா? நீங்க ஒரு வர்க்கிங் உமன் ஆர் உங்க ப்ராப்பர்ட்டிய உங்க வீட்டுல இருக்கிற விமன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களா? இது உங்களுக்கான பிரீமியம் ஜாக்பாட் ஆஃபர்ஸ்ங்க. சென்னை ECR, OMR, பம்மல், போரூர் அண்ட் கோயம்புத்தூர், மதுரை லொகேஷன்ஸ்ல எந்த வில்லா ப்ராஜெக்ட்ஸ் புக் பண்ணாலும் உங்க பேங்க் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.5%ல கொடுக்க போறோம். VNCT Global அண்ட் பேங்கர்ஸ் ஸ்பெஷலா கொடுக்க போற இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம். சோ நீங்க இந்த ஹோம் லோன் மேலாவை மிஸ் பண்ணாதீங்க.
5: Meet the team on coming Sunday, September 13th, 10 a.m. to 10 p.m. at Partridge's Hotel, Burjuman. Call 054-767-3111. 054-767-3111.
7: மேடம் ஒரு நிமிஷம்.
8: எஸ்.
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
7: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
8: எது, மதுவா?
7: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
8: ஓ மை காட், யார் அவரு?
7: அது நான்தான், அது என்னோட ஷோ தான்.
8: டாம் இட்.
9: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
8: அடிங்க.
9: மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
10: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
11: திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரக் இஸ் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், த வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The Evening Correct, presented by VNCD Global and Top Bankers, இணைந்து நடத்தும் biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026 ல 6.5% Home Loan. Meet the team on Sunday, September 13th at Park Regis Hotel. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: தமிழ் 89.4.
1: டாபிக்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன்னா அப்படியே 7:35 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் தம்பி சிட்டா பறந்துருவோம். நான் முதுகு பின்னாடி ரெக்க இல்லாதது மட்டும்தான் மிச்சம். ஆனால் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே 6th floor குதிச்சே போயிடுவோம் நான். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஐ வாஸ் ட்ரைங் டு டாக் டு யூ இந்த சின்ன பசங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள், சும்மா ஜாலியாக பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கிட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பேன். கிட்ஸ் இஃப் யூ தேர் கால் மீ, பார்ப்போம். சொன்னது கேட்டு கரெக்டாக யாராவது கூப்பிட்றாங்களான்னு சொல்லுங்கள் சார். ஹலோ ஹலோ
2: ஹலோ
1: ஹே, நிஜமாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலியே. ஹலோ, யார் பேசுறது?
2: மன்ஹா.
1: அம்மா, என்ன டபுள் டபுளா கேக்குது பின்னாடி? உங்க அப்பா அம்மா வந்து நீ ரேடியோல பேசுறத வந்து ரெக்கார்ட் பண்றாங்களா?
2: இல்ல
1: இல்ல இல்ல இல்ல, டபுள் டபுளா கேக்குது பேர். சரி, மன்ஹாவா உன் பேரு? மன்ஹாவா மின்ஹாவா?
2: மன்ஹா.
1: என்ன கிளாஸ் படிக்கிற? மன்ஹா
2: செகண்ட்.
1: என்ன, எங்க இருந்து கால் பண்ற நீ? ராசல் கேமாவா? பின்னாடி உங்க அப்பா அம்மா பாக்காத, நீ என்கிட்ட பேசு. ஓ ஓகே ஓகே, சரி. இங்கே பாரு, இப்போ வந்து 7:41. எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது தெரியுமா? பர்துபாயில் இருக்குது. பர்துபாயிலிருந்து ஹம்ரியா பார்க்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லு பார்ப்போம். காரில் வந்தா சொல்லு. ரொம்ப லேட் ஆகும் புள்ளியே பேசுறதுக்கு. ஹலோ மன்ஹா.
2: 45 minutes.
1: உனக்கு எப்படி இது தெரியும்? உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்களா பின்னாடி இந்த? ஹலோ மேடம், சும்மா இருங்க, குழந்தைய பேச விடுங்க. சரி, 45 minutes. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 8 மணிக்கு நான் கிளம்பி 9 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன். நீ எனக்கு தோசை சுட்டு தர, ஓகேவா?
2: ஓகே
1: ஓகேவா? சரி, உன்னை எப்படி நான் நம்புறது? எனக்கு வந்து ஓகே, நான் கண்டிப்பாக தோசை சுட்டு தரேன், ஓகே நான் கண்டிப்பாக தோசை சுட்டு தரேன் அப்படின்னு 5 வாட்டி சொல்லு. கரெக்டாக சொல்லணும். ஸ்டார்ட்.
2: ஓகே நான் சுட்டு தரேன்.
1: இது என்ன என்ன சுட்டு தருவ? யார் சுட்டு தருவ? ஓகே நான் தோசை சுட்டு தரேன் அப்படி சொல்லு. 10 வாட்டி சொல்லு. இப்போ சொல்லு, டக் டக்குன்னு சொல்லு.
2: இல்லை அஞ்சு. ஓகே நான் தோசை சுட்டு தரேன். ஆ ஓகே நான் தோசை சுட்டு தரேன்.
1: ஆ சத்தமா சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. இல்ல கேட்க.

0: ஹலோ ஹலோ, ஏய் என்னடா, நான் ஒரு மாதிரி ஹலோ சொன்னா நீ அதை விட ஒரு மாதிரி ஹலோ சொல்ற. பேரு பேர் என்ன?
1: பேர் பாலமுருகன்.
0: பாலமுருகன் என்ன என்ன கிளாஸ் படிக்கிற பாலமுருகன்?
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: ஏய் என்ன ஒரே செகண்ட் ஸ்டாண்டர்ட் கூட்டமா கூப்பிடுறீங்க? எந்த எங்க இருந்து கால் பண்ற நீ எனக்கு? சார்ஜா தானே? இரு நீ சொல்லாத, நானே கெஸ் பண்றேன். சார்ஜாவா?
1: ஆமா.
0: ஏய் சும்மா, ஏய் உண்மையாவே சார்ஜாவாடா?
1: ஆமா.
0: எந்த கிளாஸ் படிச்ச, எந்த ஸ்கூல் படிக்கிற? வெரி குட் மேன். சரி ஓகே, உங்க ஸ்கூல்ல வந்து நீ கத்துக்கிட்ட ரைம்ஸ் தான் எனக்கு சொல்லி குடிப்போ. சொல்லு. கேஜி டூல படிச்சுட்டு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்ட, இப்ப போய் கேஜி டூல் பாத்தியா? என்ன ஏமாத்துற நீ? சரி சரி, என்ன நாளைக்கு லீவு? இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூல், இன்னைக்கு ஸ்கூல் ஜாலியா போச்சா?
1: இன்னைக்கு துபாயில தான ஸ்கூல்ல, நீங்க ஷார்ஜால ஏன் ஸ்கூல் லீவு தான்?
0: டேய் அப்ப ஓ ஆமாவா, அது சூப்பரா உனக்கு. ஆமா, வாரத்துல மூணு நாள் லீவு கிடைக்குதே, ஜாலியா இருக்கா உனக்கு? இல்ல போர் அடிக்குதா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றே நீ?
1: அது மூணு நாள் தானே, அதனால ஜாலியா தான்.
0: மூணு நாள் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு?
1: என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேரு வந்து வினோஷ்.
0: இங்கிலீஷ் மிஸ் தான் பிடிக்குமா? இங்கிலீஷ் மிஸ் ரொம்ப பிடிக்குமாடா? வினிஷ் தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு? சரி ஓகே, எனிவேஸ் எனிவேஸ் சரி வந்துட்டா, எனக்கு ஒரு பாட்டு போடு, நல்லா இருக்கும் போலயே உன் வாய்ஸ். ஏதாவது சும்மா ஒரு பாட்டு போடு.
1: வாடி காட்டுக்கு வயசாச்சு, வாடி பூமிக்கு வயசாச்சு, கொடியதும் போனாலதான் கடலுக்கு எப்போது வயசாது. ஹைரா ஹைராப்பா,
0: ஹைரா
1: ஹைரா
0: பாட்டுல ரெண்டு பேர் வருவாங்களா? உங்க பேரு என்ன அந்த பாட்டுல? ஹைரா ஹைரா ஹைரா போல யாரு?
1: தெரியாது.
0: அவங்க யாரு தெரியுமா? ஒருத்தர் பேரு டாம் க்ரூஸ், இன்னொருத்தங்க வந்து ஏஞ்சலினா ஜோலி. சொல்லு பாப்பா, சொல்றா? முடியாது. ஏய் சரி ஓகே, எனிவேஸ் நைஸ் டாக்கிங் டு யூ பாலமுருகன். பை பை.
1: பை பை. தேங்க் யூ.
0: தேங்க்ஸ் டா. தேங்க் யூ. ஓ மேன், ஹவ் மச் ஐ மிஸ் டுயிங் திஸ். இந்த பேசாம வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 78 கிட்ஸோ மாத்திருவோமா? எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல பேசுறதுக்கு.
2: நைன்டி ஒன்னு போடு. 90s not

FTR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: ஓகே, ஸோ ஐ காட் ஹை அமௌண்ட் ஆஃப் கால்ஸ் ஃப்ரம் கிட்ஸ். அதனால தான் அந்த பாட்டு வந்து நடுவில் வந்துட்டு இப்போ வந்து இப்போ நான் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா அந்த பாட்டு அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே, ஹலோ, ஹூ இஸ் திஸ்?
1: 0894.
0: ஏ ஹலோ, யார் பேசுறது? ஏ பின்னாடி பின்னாடி பயங்கரமாக சத்தம் கேட்குதுடா, யாரோ பின்னாடி பேச தொண தொணம் பேசினே இருக்காங்க பாரு பின்னாடி.
1: அம்மா அப்பாங்க ரேடியோ நீங்க கால் பண்றீங்கன்னு தெரியாம அப்படியே சடன் ஆஃப் பண்ணாங்க.
0: ஐயோ, நீ ஒரு பெரிய பையனா இருப்ப போலிய.
1: ஆமா, 5th படிக்கிறேன்.
0: 5th படிச்சா பெரிய பையனா நீ?
1: ஆமா, எனக்கு நான் பெரிய பையன் தான்.
0: உனக்கு நீ பெரிய பையன்டா. உன் தம்பிக்கு நீ பெரிய பையன்.
1: எனக்கு தம்பி இல்லையே.
0: அப்ப உனக்கு அண்ணன் இருப்பான்ல?
1: என்னடா
0: ரொம்ப சோகமா சொல்ற? அது என்னமோ ஆமாதான். ஏன், உனக்கு தம்பி தங்கச்சி அந்த மாதிரி இருக்கா? சரி, ஓகே, அத ஒரு ஓரமா தள்ளுவோம். உன் பேருனா?
1: கிஷோர்.
0: டே கிஷோர், நம்ம மீட் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா?
1: என்னைக்கு?
0: என்ன என்னடா, நீ சார்ஜர்ல தானே இருக்க?
1: இல்ல
0: இல்ல, துபாயில இருக்க, கரெக்டா?
1: இல்ல இல்ல
0: இல்ல, நீ வந்து ராசல் கேமால இருக்க. அஜ்மான்ல இருக்க? தெரியும்டா, எனக்கு தெரியும். நான் அஜ்மானுக்கு ஒரு வாட்டி வந்தேன். அப்ப உன பார்த்து உன் பேரண்ட்ஸ் கிட்ட கேளா, அவங்க சொல்லுவாங்க பாரு. ஆமாவான்னு கேளு, சும்மா கேளு. ஆமாவான்னு கேளு அவங்க கிட்ட. ஆமாவான்னு கேளு. ஆமா பத்தியா சொல்றேன். அப்ப வந்து நீ வந்து 3rd ஸ்டாண்ட் படிச்சுட்டு இருந்த, சரியா? உன்கிட்ட ஒரு பச்சை கலர் சட்டை
1: இருக்குதானே?
0: எப்பரா, ஏண்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ போட்ட பச்சை கலர் சட்டையை நான் ஞாபகத்துல வச்சிருக்கேன். என்னடா நீ?
1: இல்ல, அப்ப எனக்கு பச்சை சட்டை இல்ல, இப்பதான் வாங்கினேன்.
0: இப்ப வருஷமா
1: வாங்கினேன்.
0: பாத்தியா, நீ அப்ப வந்து இப்ப நான் உன 4th படிக்கிறப்ப பாத்துருப்பேன். சரி, என்ன ரேடியோ எல்லாம் கேக்குறீங்க, சூப்பர்ரா. ரேடியோ கேக்குறதுக்கு வீட்டுல சொல்றாங்களா, இல்ல எப்படி? நீ இந்த ஷோ நல்லா கூப்பிட்டியா?
1: அப்படியே
0: என்னடா நீ, எப்ப பார்த்தாலும் ஒரு அப்படி இல்ல இப்படி இல்ல. ரேடியோ கேப்பியா கேட்க மாட்டேன் நீ?
1: கேப்பேன்
0: கேப்பேன். எந்த ஊர் நீ? மதுரையா? ராஜபாளையம். எனக்கு தெரியும், சொல்ல வந்தேன். நீ அன்னைக்கு பார்க்கும்போது என்கிட்ட சொன்ன ராஜபாளையம்னா. நான் எங்க வீட்டுல நான் பெருசா ராஜபாளையம் நாய் எல்லாம் வச்சிருக்கோம், ஹைட்டா குதிக்கும் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? உங்க ஊர்ல நாய் இருக்குதானடா? உங்க வீட்டுல நாய் இருக்குதானே
1: ஊர்ல?
0: எப்படி கரெக்டா எப்படி சொன்ன அண்ணன் சொன்னா கரெக்டா இருக்கும். சும்மா சந்தேகப்படாத, புரியுதா? சரி சரிங்க, வைக்கிறேன். பைடா, ஹாவ் அ குட் டே.
1: பை.
0: ஓகே, ஏதோ வந்தா ஏதோ சொன்னா. சரி, ஓகே. எனிவேஸ் ஐ திங்க் லாஸ்ட் காலர். ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? என்னம்மா இன்னும் பின்னாடி பயங்கர அருணகிரி. அவன் பேரு ஆன் மேரியா? ஐயோ, ஆன் மேரியா அருணகிரி. சரி, ஓகே. என்ன கிளாஸ் படிக்கிற நீ?
1: 5th படிக்கிற.
0: என்ன, ஐதர் 2nd ஸ்டாண்டர்ட் இல்ல 5th ஸ்டாண்டர்ட். சரி, என்ன நீ ரேடியோ கேப்பியா?
1: நான் கேப்பேன், நிறைய கேப்பேன்.
0: நிறைய கேப்ப? தமிழ் எஃப்எம் கேப்ப? என்ன கேப்ப? என் ஷோ கேப்ப? நீ
1: உங்க ஷோ கேக்கலன்னு அப்பப்பும் கேப்பேன்.
0: அப்ப சரி, இன்னைக்கு கேட்டியா?
1: ஆமா.
0: சரி, இப்போ எஃப்எம் கேட்டா உனக்கு என்ன பிடிக்கும்? பாட்டு இல்லாட்டி பேசுறது பிடிக்குமா, இல்ல நடுவில் ஒரு ஆட்ஸ் பிடிக்குமா, என்ன பிடிக்கும் உனக்கு?
1: ஆட்ஸ் யாருக்கு பிடிக்கும்?
0: சரி, மூவிங் ஆன். உனக்கு என்ன பிடிக்கும் நீயே சொல்லிரு. பேசாம
1: ஷோ பிடிக்கும். டிராஃபிக் ஜாம்.
0: டிராஃபிக் ஜாம், சூப்பர்ரா. ஐயோ, என் வாயால சொல்ல வச்சுட்டானே. சரி, பாரு, அதெல்லாம் ஒரு ஓரமா விடு. நம்ம வந்து இப்ப என்ன பண்ணலாம், உனக்கு ஏதாவது பாட்டு வேணுமா சொல்லு.
1: ஐ சூப்பர்.
0: சொல்லு, அதுக்கப்புறம் வேற ரேடியோல இருக்கிற வேற ஷோ சொல்லு சொல்லு. அப்புறம் என்ன பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? எடுத ஐயோ, ஆன் மேரி. ஆமால, நான் வந்து உன் பேரை நீ பாரு, உன் பேர சொல்லுமா சொல்லு.
1: என்னது
0: மறுபடியும்? உனக்கு தங்கச்சி வேற இருக்கா? சரி, ஓகே. தங்கச்சி பேர் என்ன? அனுஷா. ஆன் மேரியா? உங்க அப்பாட்ட கேளு, ஏன் ரைமிங்கா பேர் வைக்கலன்னு கேளு. ஆன் மேரி அப்படின்னா வந்து உன் பேர் ஒரு ஜான் மேரி தானே வரணும். உன் தங்கச்சி ஏன் ஏன் வைக்கல? ஏன் வந்து மாத்தி மாத்தி ரைமிங் இல்லாம வச்சீங்கன்னு கேளு உங்க அப்பா கிட்ட.
1: அப்பா பேரு
0: அண்டி, எங்க அம்மா பேரு கிஷா. உங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரைமிங்கா இருக்க வேண்டாம். சரி, ஆனா உனக்கும் தங்கச்சியும் ரைமிங்கா இருக்கணும்.
1: நோ.
0: யா நோ, ஐ வில் புட் தி ரூல்ஸ் பிகாஸ் யூ மேட் because you made me tell some other random radio show. I don't know. சரி,
1: யாரு
0: நிவேதாக்கா திட்டினதுனால போல அவளாவே போயிட்டா, அவ வந்து போர் அடிக்குது
1: அப்படின்னா.
0: அத சொல்றியா? சரி, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சரி ஓகே, உனக்கு ஏதாவது பாட்டு வேணுமா சொல்லு, நான் போடுறேன். அக்கா கிட்ட கூட சும்மா அக்கா பக்கத்துல உட்காந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறான். பாட்டு வேணுமா? அப்படியே ஒரு பாட்டு போடவா? சீக்கிரம் சொல்லு, நீ பாடுறியா? பாடு, டக்குன்னு பாடு. 10 seconds தான் இருக்கு, டக்குன்னு
1: பாடு.
0: 10 seconds தான், 10 seconds நீ வாய திறக்கிறதுக்குள்ள 5 seconds முடிஞ்சது பாரு டக்குன்னு.
1: கோடி தாயின் பிள்ளை உறவெல்லாம்
0: பாட்டு ஊரும் பிளட் வேணுமா? சரி, நடுவில் ஆட்லாம் வரும், அதுக்கப்புறம் ஊரும் பிளட் வரும். சரியா?
1: பாட்டு
0: போடாம ஊரும் பிளட் போடாம ஊராத பிளட் போடுறேன். குட் நைட், ஹாப்பி வீக்கெண்ட்.
2: எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு, ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
3: We'll be back.
2: உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும்.

0: We'll be back after a short commercial break.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் அபுதாபில ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 13 செப்டம்பர் சண்டே ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
5: எனக்கு சக்கரை வியாதி,
6: சுகரா, இது எத்தனை நாளா?
5: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
6: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
5: சார்?
3: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
8: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
10: பிளாக் அண்ட் டிவில ஒளி மூலியம் பார்த்துட்டு இருக்க.
9: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
10: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
11: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
12: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே? ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242.
3: திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரெக்ட் இஸ் ப்ராட் யூ பை பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன்.
13: நேரம் இப்பொழுது 8:00.

0: தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: விரிவான செய்திகள் brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: தமிழக செய்திகள்.
2: தமிழ் ஆர்வலரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா தனது 90வது வயதில் இன்று காலமானார். நெஞ்சுவலி காரணமாக மதுரையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பேச்சாற்றலால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த சாலமன் பாப்பையா சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். அன்னாரின் மறைவு தமிழ் கூறும் நல்லுலகுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். தமது நகைச்சுவை கலந்த பேச்சாலும் ஆழ்ந்த தமிழ் புலமையாலும் சமூக சிந்தனைகளை எளிய முறையில் மக்களிடம் கொண்டு சேர்த்ததோடு பட்டிமன்றங்களை வெறும் பொழுதுபோக்கு நிகழ்வுகளாக அல்லாமல் சிந்தனையை தூண்டும் அறிவு தளங்களாக மாற்றியதில் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் பங்கு மகத்தானது என்று அவர் கூறியுள்ளார். அவரின் மறைவு பேச்சு உலகுக்கும் பட்டிமன்ற உலகுக்கும் பேரிழப்பு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார். நிறைவாழ்வில் பெருஞ்செயல் செய்து காலம் சென்றிருக்கும் அவரது புகழ் நிலைத்திருக்கும் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். தாவேக ஆட்சிக்கு நாட்கள் எண்ணப்படவில்லை, திமுகவினருக்குத்தான் நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக இடைத்தேர்தலில் 100% வெற்றியை பெறுவோம், தமிழ்நாட்டில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதை தீர்ப்பதற்கு பல்வேறு மின் உற்பத்தியாளர்களிடம் பேசி வருகின்றோம் என்று அவர் கூறினார். விரைவில் மின்தடை சரி செய்யப்படும், கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணையுமா என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்றும், மேலும் பல கட்சிகள் கூட்டணியில் இணையும் என்றும் செங்கோட்டையன் கூறியுள்ளார். 2017 அப்போதைய சபாநாயகர் தனபால் அறையில் நாற்காலியை இழுத்து கீழே போட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்த அராஜகம் அனைவருக்கும் தெரியும். முதல்வர் பேச்சை பற்றியெல்லாம் பேச திமுகவுக்கு அருகதை இல்லை என்று செங்கோட்டையன் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியையும் மத்திய அரசையும் விமர்சிக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாணிக்கம் தாக்கூரிடம் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில், தம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்களை, நேற்று நான் தங்களிடம் கேட்டிருந்த கேள்விகளுக்கு பதிலை கூறாமல் இன்று மீண்டும் RSS மீதும் பாஜக மீதும் அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கின்றீர்கள். தேசம் முதலில் என்ற உன்னத கொள்கையை முன்னிறுத்தி செயற்பட RSS மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது துவேச இயக்கம் என்று அவதூறு வீசுவது உங்களின் வாடிக்கையாகிவிட்டது என்று கூறியுள்ளார். நயினார் அண்ணன் மனதளவில் RSS இல்லை, MGR அம்மாவின் விசுவாசி என்று நீங்கள் காட்டும் போலி அனுதாபம் ஒரு மலிவான அரசியல் வித்தை என்று அவர் கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் MGR மற்றும் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் எனக்கு கற்றுக் கொடுத்த தேசப்பற்று, ஆன்மீகம், மக்கள் தொண்டு ஆகிய நேர்மையான கொள்கைகளும் பாஜகவின் பாதையும் ஒன்றுதான். அவர்கள் எனக்கு போதித்தது மக்கள் சேவையே தவிர உங்களைப் போல சோனியா குடும்பத்தின் காலடியில் கிடக்கும் சுயநல அடிமை அரசியலை அல்ல என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் முக்கியமான பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான மற்றும் அர்த்தமுள்ள விவாதங்கள் நடைபெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கும் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் இந்த உச்சி மாநாடு ஒரு முக்கிய வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதாரம், வளர்ச்சி, வர்த்தகம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் மாநாட்டில் முக்கிய இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இன்று இந்தியா சென்றடைந்தார். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த புட்டின் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் நூலை பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு பரிசளித்தார். பிரிக்ஸ் மாநாட்டுக்காக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் இந்தியா சென்றடைந்தார். அவரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். பிரிக்ஸ் மாநாட்டை முன்னிட்டு டெல்லி மற்றும் அதைச் சுற்றியுள்ள வான்வெளியில் கடுமையான பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. டெல்லியில் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை காலை 7 மணி முதல் இரவு 11 மணி வரை வான்வெளியில் கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியை சுற்றி 300 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் நடைபெறும் விமான பறப்புகளுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தும். திட்டமிடப்படாத விமானங்கள் மற்றும் பிற பறக்கும் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ராணுவ விமானங்கள் மற்றும் முக்கிய தலைவர்களின் போக்குவரத்துக்கான விமானங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வழக்கமான திட்டமிடப்பட்ட வணிக விமான சேவைகள் தொடர்ந்தும் நடைபெறும். நாடாளுமன்றத்தை அதிகாரப்பூர்வமாக ஒத்திவைப்பதில் மோடி அரசு புதிய சாதனையை படைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றஞ்சாட்டியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னரும் கூட்டத்தொடரை அதிகாரப்பூர்வமாக ஒத்திவைக்கும் ப்ராரோகேஷன் நடவடிக்கையை அரசு தாமதப்படுத்தி வருவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்ட பின்னரும் அதனை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வருவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது.
3: இலங்கை செய்திகள்.
2: வெளிநாடுகளில் உள்ள இலங்கை ராஜதந்திர தூதரகங்களின் தூதரக பிரிவுகளை டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் அரசு நிறுவனங்களை தூதரக சேவை அமைப்புடன் ஒருங்கிணைத்தல் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் டிஜிட்டல் மாற்றத்துக்கான குழுவின் முதலாவது கூட்டம் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வெளிவிவகார அமைச்சின் தூதரக விவகார பிரிவை டிஜிட்டல் முறைக்கு மாற்றும் திட்டம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. ஊதுமேதா சாலையில் இருந்து அபுதாபி மற்றும் போர்ட் ராஷித் செல்லும் பாலத்தில் தற்காலிக போக்குவரத்து மாற்றம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. இன்றிரவு 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரை இந்த போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும். அப்பகுதியில் நடைபெறவுள்ள மேம்பாட்டு பணிகள் காரணமாக இந்த தற்காலிக போக்குவரத்து மாற்றம் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டுநர்கள் போக்குவரத்து அறிவிப்புகள் மற்றும் சாலை பலகைகளை பின்பற்றி மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். E311 எனப்படும் ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் சாலையில் வேக வரம்பு குறைக்கப்படுவதாக அபுதாபி மொபிலிட்டி அறிவித்துள்ளது. செப்டம்பர் 14ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வரும் புதிய விதிமுறையின்படி இந்த சாலையின் இரு திசைகளிலும் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச வேகம் மணிக்கு 120 கிலோமீட்டரில் இருந்து 100 கிலோமீட்டராக குறைக்கப்படுகின்றது. அபுதாபி மொபிலிட்டி வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ வரைபடத்தின்படி இந்த புதிய வேக வரம்பு நெடுஞ்சாலையின் முக்கியமான ஒரு பகுதியை இலக்காக கொண்டுள்ளது. இப்பகுதியின் வடக்கு பகுதியில் அல் ஷம்கா அமைந்துள்ளதுடன் தெற்கு பகுதியில் மதீனத் அல் ரியாத் மற்றும் பனியாஸ் மயானம் என்பன அமைந்துள்ளன.
3: உலகச் செய்திகள்.
2: தமது நாட்டின் மீதான அமெரிக்காவின் அழுத்தம் மிக முக்கியமானதும் ஆபத்தானதுமான கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டுக்கு முன்னதாக இந்தியாவில் உரையாற்றிய பெசிஷ்கியான் உலகம் இன்று முன்னெப்போதும் இல்லாத அளவிலான சிக்கலான காலகட்டத்தை எதிர்கொண்டு வருகின்றது என்று தெரிவித்தார். பொருளாதார ரீதியான அழுத்தங்களை கருவியாக பயன்படுத்துவது ஏற்கனவே நிலவும் இந்த சிக்கலான சூழ்நிலையை மேலும் மோசமாக்குவதற்கு மட்டுமே வழிவகுக்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து குறித்து ஈராக் உள்ளிட்ட நாடுகளுடன் பிராந்திய கூட்டத்தை நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையில் பாதுகாப்பான வர்த்தக கப்பல் போக்குவரத்து பாதைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஈரான் ஈராக் மற்றும் பிராந்தியத்தின் ஏனைய நாடுகளுடன் ஒமானில் பிராந்திய கூட்டம் ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளரை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பிலிப்பீன்ஸ் கடற்பரப்பில் சுற்றுலா படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 30 உடல்களை மீட்டுள்ளதாக பிலிப்பீன்ஸ் கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது. தீ படகு முழுவதும் சில வினாடிகளிலேயே மிக வேகமாக பரவியதாக கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது. படகிற்குள் இன்னும் பல உடல்கள் இருக்கக்கூடும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்வடைந்துள்ளது. 13 பேர் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 4 பேர் தொடர்ந்தும் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
3: விளையாட்டுச் செய்திகள்.
2: அமெரிக்க ஓபன் டென்னிஸின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இதில் ரெய்னா சபலங்கா மற்றும் லீனா ரைபக்கீனா ஆகியோர் பல பரீட்சை நடத்தவுள்ளனர். இன்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் கோகு கௌஃபை 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்திய லீனா ராய்பகீனா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஜெசிகா பெகுலாவை 7-5, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்திய ரெய்னா சபலிங்கா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் அலெக்சாண்டர் ஸ்வெரவ் மற்றும் கரீன் கச்சானோ ஆகியோர் பல பரீட்சை நடத்துகின்றனர். இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் நாளை நடைபெறுவதுடன் அதில் பிரான்சிஸ் டியாஃபோ மற்றும் பென் ஷெல்டன் ஆகியோர் மோதுகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
3: விரிவான செய்திகள்
1: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: 89.4 அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அச்சி.
3: Star of the month.
5: சிங்கர் ஹரிஹரன்

அனைவருக்கும் மாலை வணக்கம். 89.4 தமிழ் எஸ்எம்மின் அன்புடன் தான் நிவேதா. ஒரு வாரம் தான் நிகழ்ச்சி பண்ண ஆரம்பித்தேன், இவ்வளோ பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதை பற்றின கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பகிர்வீங்கன்னு எதிர்பார்க்கல. சில பேர்லாம் வந்து நீங்கள் தான் நீங்கள் துபாய் வந்துட்டீங்களா, நீங்கள் சொல்லவே இல்லை அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி துபாய்லாம் இன்னும் வரலை, நான் இங்கே சென்னையிலேருந்து நான் வந்து ஷோஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி இன்னொரு 5 நாள் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் இப்படிக்கா வந்துடுவாங்க. அன்புடன் நான்ல நம்ம பேசப்பட்ட விஷயங்களில் சில விஷயம் உங்களுக்கு நெருக்கமாக இருந்திருக்கும், சில விஷயம் உங்களுக்கு ஆமா இல்லை அப்படின்னு தோணியிருக்கும். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அது போக என்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதையும் மறக்காமல் நீங்கள் டிஎம் பண்ணுங்க. இன்றைக்கி நான் வந்து ரீசன்ட் டைமில் நம்ம இந்த சோஷியல் மீடியாலெலாம் அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை பற்றி பேசலான்னு தோணிச்சு. அது எவ்வளோ அழகான விஷயம், அது ரொம்ப அழகாக கொண்டாடக்கூடியதில் எந்த தவறும் இல்லைன்னு எனக்கு தோணிச்சு. இப்போது ஆண்கள் வந்து அழக்கூடாது, ஆண்கள் எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்ன கருத்துக்கள்லேருந்து மாறுபட்டு அழக வந்தால் யாராக இருந்தாலும் அழத்தா செய்வாங்க, இனியில் என்ன அழுகிற பெண் குழந்தை மாதிரி அப்படின்னு கேட்குறது எவ்வளோ ஒரு தப்பான விஷயங்கிறதையும் இன்றைக்கி எல்லாரும் தெளிவாக வெளியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, பெண்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆண் துணையே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்துலேருந்து மாறுபட்டு ஷி கேன் பி இண்டிபெண்ட், ஷி கேன் ஆல்சோ பி நீடி அப்படிங்கிற விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க. நீடினா இன் லவ் வித் ஹர் மேன். ஸோ அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்து பேசலான்னு இருக்கேன். நீங்கள் இண்டிபெண்டாக இருந்தாலும் உங்களுடைய கணவர் உங்களுடைய பாய் ஃப்ரெண்டு வரும்போது அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு குழந்தையாக மாறதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் மற்றும் அது எவ்வளோ அழகான விஷயங்கிறத பற்றி பேசலாம். ஸோ இன்னைக்கு அன்புடன் நான் பெண்களுக்கானதும் பெண்களை அழகாக நேசிக்கக்கூடிய ஆண்களுக்குமானது. 89.4 தமிழ் எஸ்எம்மின் அன்புடன் நான் நிவேதா.

0: சாயத்தை காப்பாத்தல.
1: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா?
2: இரு, அவர் இன்னும் பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
0: வந்த இந்த நம்மளை காப்பாத்துற
1: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு, யார்? நம்ம சூர்யா.
2: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
1: செம்மையா இருக்கு புது படம்.
0: படம் இறங்குற பிளேயர்ஸ் பதயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
3: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி.
4: மண்டாடி இப்பொழுது அமீரக திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
3: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி.
5: We'll be back after a short commercial break.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: டென்சோட UAE's first distributor, 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
9: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
10: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
11: VNCT Global and Top Bankers jointly presents biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026. நீங்க first time villa property நம்ம தமிழ்நாட்டில் வாங்க போறீங்களா? நீங்க UAE school, college, teaching or UAE government related work பண்றீங்களா? நீங்க ஒரு working woman or உங்க property உங்க வீட்ல இருக்கிற women பேர்ல register பண்ண போறீங்களா? இது உங்களுக்கான premium jackpot offers. சென்னை ECR, OMR, பம்மல், போரூர் and கோயம்புத்தூர், மதுரை லொகேஷன்ஸ்ல எந்த வில்லா ப்ராஜெக்ட்ஸ் புக் பண்ணாலும் உங்க பேங்க் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 6.5%ல கொடுக்க போறோம். VNCT Global and Bankers ஸ்பெஷலா கொடுக்க போற இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம். சோ நீங்க இந்த ஹோம் லோன் மேளாவை மிஸ் பண்ணாதீங்க.
12: Meet the team on coming Sunday, September 13, 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel, Burjuman. Call 054-767-3111. 054-767-3111.
13: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
14: This hour of Anbudan Naan is brought to you by Bright Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: என்னதான் நடந்தாலும் என்னால தனிமைய சமாளிக்க முடியும், தனியா இருக்க முடியும், எங்க வேணாலும் தனியா போக முடியும், வர முடியும். நானே என்னுடைய அத்தனை ஃபைனான்சியல் விஷயங்களையும் மேனேஜ் பண்ண முடியும். ஐ கேன் ஹேண்டில், ஐ கேன் மேனேஜ் இப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் காதல்ல விழும்போது, சரியான ஆண் மேல காதல்ல விழும்போது என்ன மாதிரி அழகான மாற்றங்கள் நடக்கும். 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் தான் நிவேதா. இந்த காதல் சரியான அழகான விஷயம். சி, எனிபடி கேன் பி இன் ரிலேஷன்ஷிப், பட் நாட் எவ்ரிபடி கேன் ஃபால் இன் லவ். ஃபாலிங் இன் லவ் அப்படிங்கிறது ஒரு வேற மாதிரியான ஒரு உணர்வு. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, கம்மிட்டட் அப்படின்னு சொல்லிக்கிறது, லாயலா இருக்கிறது, இது அழகான விஷயம்தான். அது கூடவே ஃபாலிங் இன் லவ், எவ்ரி சிங்கிள் டைம் அவங்கள பார்க்கும்போது அவங்க மேலே காதல் வயப்பட்டு விழுகிறதுங்கிறது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்கள நமக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும். நம்மளை பிடிக்க வைக்கிறதுக்கு அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்க சிம்பிளி அவங்களாவே இருப்பாங்க, அவங்க மேலே காதல் வரும். அப்படி ஒரு ஆண் ஒரு இண்டிபெண்டன்டான விமனை பார்க்கும்போது அந்த பெண் அது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கைய தனியாகவும் எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப தைரியமாகவும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்னைக்கு அந்த ஆண் வாழ்க்கையில வந்து நீ ஏன் தனியா கஷ்டப்படுற, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் கூட அவங்க விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. இருந்தாலும் என்னை வந்து கொஞ்சம் பிக் பண்ணிக்க முடியுமா, இது கொஞ்சம் தூக்குங்களேன், இது கொஞ்சம் எடுத்து வைங்களேன் அப்படின்னு சொல்ல கேட்பாங்க. பிகாஸ் அந்த ஆண், அதாவது அவங்களுடைய மேன், அவங்கள அழகா பார்த்துக்கிறத அவங்க ரசிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த பெண் குழந்தையா மாற ஆரம்பிப்பா. சில இடங்களில் நீங்க பார்த்துருக்கீங்களா, 60-70 வயதான கப்பல், அவங்களுக்குள்ள அந்த விமன் நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க இன்ஃபேக்ட் ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய கணவர் கிட்ட குழந்தையா நடந்துப்பாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். என் கணவருக்கும் அவங்கள பாத்துக்கிறது, அவங்கள ரசிக்கிறது, அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, ஐ வுட் சே ரியலி பிளஸ்ட். 89.4 தமிழ் எஃப்எம் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: சூடா ஒரு பாட்டு
1: incoming.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: பாரம்பரியத்தையும் அதன் பின்னால் இருக்கும் கதையையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பாரம்பரிய நகையின் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்துடன் கொலாப் செய்யுங்கள். அதோடு உங்களுக்காக ஒரு சிறப்பு மகிழ்ச்சியும் காத்திருக்கிறது. அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் இன்ஸ்டாகிராம் கொலாப் செய்யும் பங்கேற்பாளர்களுக்கு 2 ராஜகீயம் டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். செப்டம்பர் 12 ஷார்ஜா எக்ஸ்போ சென்டரில் மம்முட்டி மற்றும் பல திரை பிரபலங்களுடன் உங்கள் நகையையும் அதன் நினைவுகளையும் அதன் கதையையும் கொண்டாட வாருங்கள். அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ஒவ்வொரு நகையின் பின்னாலும் ஒரு கதை வாழ்கிறது.
1: அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கரமா சென்டர், அல்கரமா, துபாய்.
2: Changing lifestyle and food habits ala gastritis, constipation madri serimana prachanegal ungalku iruka appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai. Sirthayum tamili.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Bright Collection Adikum Thannambikeyudan. Ungal vaalkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: ALD Properties in Mega Plot Sale Event exclusive NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம் தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. Also 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September Sunday at City Season Stars Hotel Burjuman. Caller WhatsApp 0506752828.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: பொதுவா நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு பொசிஷன்ல அடையும் போது யார் மேலயும் பெருசா நம்பிக்கை வராது. ஒரு சேஃபான என்வைரான்மெண்ட் நம்மளை சுத்தி இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா என்னைக்கு அந்த சேஃப் அப்படிங்கிற ஃபீல் வருதோ அன்னைக்கு நாம முழுசாவே குழந்தையா மாறிடுவோம். 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா. உன் வயசுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நடந்துக்கிறியா? என்ன வயசு என்ன ஆகுது, புரிதல் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது அப்படி ஒரு விஷயம் இருக்கா? என்ன 40 வயசு ஆகும்போதான் ஓ 40 வயசு ஆனா இப்படி எல்லாம் உடம்புல பிரச்சனை வருமானு நமக்கே தெரியும். 40 வயசு ஆகுறவங்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டு பி இன் த 40s. ஸோ யாரோ ஒருத்தங்க 40 வயசுல எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் மற்றவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இனி நம்மளும் ஒரு காலத்துல 40 வயசு ஆகும்போது அவங்க சொன்னதுபடியே இல்லை அப்படின்னா மற்றவங்க, அதாவது யாரெல்லாம் அவங்க சொன்னதுபடி 40 வயசுல நடந்துகிட்டாங்களோ அவங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனா உண்மையிலேயே சொன்னா யாருக்கும் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலாம் தெரியாது. எல்லாருக்குள்ளயும் திடீர்னு பாத்தீங்கன்னா இமோஷனலி இருக்கிறதுலே அதிக மச்சூர்டான ஒரு நபரா நடந்துப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இவ்வளவு குழந்தைத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிற மாதிரி நடந்துப்பாங்க. எந்த வயசுலயும் குழந்தைத்தன்மை வரும், எந்த வயசுலயும் அதீத மெச்சூரிட்டியோட மனுஷங்க பேசுவாங்க. சோ இந்த மனசுக்குள்ள இருக்க ஒரு விஷயம் தானே, அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் காதல்ல விழும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தைதான் முதல்ல எந்திரிச்சு பார்க்கும். தன்னை பாத்துக்கிறதுக்கும், தனக்கு பேம்பர் பண்றதுக்கும், தனக்கு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கும், யார் மேல அதுக்கும் வந்தா போய் வேகமா வெண்ட் அவுட் பண்றதுக்கும் ஒரு ஆளா அந்த காதலனை அந்த காதலிய தேடும். அப்படிதான் அந்த ஸ்ட்ராங்கான இண்டிபெண்டான விமன் ஒரு மேன், when they finally fall in love, they again become baby, a kid. 89.4 தமிழ் FM-இன் அன்புடன் நான் நிவேதா. அப்படி ஒரு மணி நேரத்தை கடந்து அடுத்த மணி நேரத்துக்குள்ள வந்தாச்சு. 89.4 தமிழ் FM-இன் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது 9:00.

நான் இனிமே இவ்வளவு சமயம் தனியா சமக்க வேண்டாம், இனிமே எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், இனிமே வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது யாரும் இல்லையே நம்மளை ரிசீவ் பண்ண அப்படின்னு யோசிக்க வேண்டாம், இனிமே யாருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண ஆள் இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இந்த எண்ணங்கள்லாம் எப்போ வரும், உண்மையிலேயே நாம சேஃபா ஃபீல் பண்ணும்போது. ரியலி நான் உணர்ந்த ஒரு விஷயம், என்னை சுத்தி இருக்கவங்க கிட்ட இருந்து நான் பார்த்த ஒரு விஷயம், நமக்கு உண்மையிலேயே ஒருத்தங்களை எப்போ பிடிக்கும்னு நமக்கு தெரியலையோ அப்போதான் அவங்களை உண்மையிலே நமக்கு பிடிச்சிருக்கு. I like you for this reason. I love you for this reason. I love you when you did this, when you were this. அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் காதல் எனக்கு தெரியாது. மேபி அது காதலா இருக்கலாம், ஆனா அதை விட அழகான காதல் அப்படிங்கிறது என்னைக்கு உங்களுக்கு வந்து ஏன் இந்த ஆளை நமக்கு பிடிச்சதுனே தெரியலையேன்னு தோணும்ல, அதுதான் காதல். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோக்கு கோவம் வந்தாலும், எவ்வளோக்கு எவ்வளோக்கு வெறுப்பு வந்தாலும், எண்ட் ஆஃப் தி டே போய் புலம்புறதுக்கும் போய் ஆறுதல் அடையிறதுக்கும் வேகமாக போய் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறதுக்கும் நம்ம யாரை தேடுறோமோ அவங்க தான் நம்மளுடைய ரியல் லவ். எஸ், அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்கும்போது இந்த எல்லா எண்ணங்களும் போயிடும், நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அண்ட் அப்படி தான் வந்து இண்டிபெண்ட் விமன் அழகாக மீண்டும் குழந்தையாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த சொல் கூட இருக்குது, தேர் ஆர் சேயிங்ஸ் லைக் இண்டிபெண்டன்ட் விமன் வந்து காதலே விழவே மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லைஃப் ஃபுல்லி பேக்டா இருக்கனால அவங்க அதை அப்படியே கடந்து போயிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா பிரியங்கா சோப்ரா தான். ஸோ அவங்களுடைய இனிஷியல் கல்யாண டைம்ல, கல்யாணம் முடிஞ்ச டைம்ல, என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச டைம்ல, நிக் ஜோனஸ் அவங்க இருக்கக்கூடிய இன்டர்வியூஸ் நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ரான் மூன்று பேசக்கூடிய பிரியங்கா சோப்ரா பார்த்துருப்பீங்க. அவங்க பேசுறது எல்லாமே வந்து அப்பா இந்த பொண்ணு இவ்வளோ நாலேஜ்டு அப்படின்னு நமக்கு தோணும். பட் வித் நெக் ஷீ சோ பேபி. ஸோ அதுதான், தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஃபைன்லி ஃபைண்ட் த ரைட் மேன் ஃபார் யூ. 89.4 தமிழ் FM இன் அன்புடன் நான்.

0: இங்க நான் தான் கிங்கு, நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: சில நகைகள் விலை மதிப்புள்ளவை, ஆனால் சில நகைகள் அவை சுமந்து வரும் கதைகளால் விலை மதிப்பற்றவையாகின்றன. தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்த அந்த நகைகளையும் அதன் பாரம்பரியத்தையும் அதன் பின்னால் இருக்கும் கதையையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பாரம்பரிய நகையின் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்துடன் கோலாப் செய்யுங்கள். அதோடு உங்களுக்காக ஒரு சிறப்பு மகிழ்ச்சியும் காத்திருக்கிறது. அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் இன்ஸ்டாகிராம் கோலாப் செய்யும் பங்கேற்பாளர்களுக்கு 2 ராஜகீயம் டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். செப்டம்பர் 12 ஷார்ஜா எக்ஸ்போ சென்டரில் மம்முட்டி மற்றும் பல திரை பிரபலங்களுடன் உங்கள் நகையையும் அதன் நினைவுகளையும் அதன் கதையையும் கொண்டாட வாருங்கள். அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ஒவ்வொரு நகையின் பின்னாலும் ஒரு கதை வாழ்கிறது.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கரமா சென்டர், அல்கரமா, துபாய்.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: of a healthy relationship. 89.4 தமிழ் FM-இன் அன்புடன்னா நிவேதா. நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா காதலிக்கிறீங்கல்ல, அது ஒரு அழகு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றது லைஃப்ல அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க நேரத்துல ஒரு காதல் உணர்வு வருது. அந்த காதல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா க்ரோ ஆகுறீங்க, அது ஒரு அழகு. இன்னொரு பக்கம் தனிப்பட்ட முறையில ரெண்டு பேருமே இண்டிபெண்டா இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு ஆள் வந்து தன்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. எங்க போனாலும் தனியா போவாங்க, எல்லா ஃபினான்சியல் திங்ஸுமே ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிற அளவுக்கு கேப்பபிளா இருப்பாங்க. இருந்தும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு காதல் வருது இல்ல, அங்க டியூத்திங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது, அங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்ல. பிகாஸ் ஒரு லவ், ஒரு காதல்ல வரும்போது இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா பார்த்துப்பாப்பா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனே ஒரு பொண்ணுக்கு சுத்தமா இல்லை. அப்போ அங்க வரக்கூடிய அந்த காதல் என்ன சொல்வீங்க, விச் இஸ் மோர் தேன் பியூர் லவ்னு நான் சொல்றேன். அண்ட் ஐ கான்ட் லிவ் வித்அவுட் யூ அப்படின்னு சொல்ற வார்த்தை வல்னரபிலிட்டியா மாறிடும், விச் இஸ் அவங்க ரொம்ப வீக்கான மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. வேர்ஸ் ஆன் தி அதர் சைட், என்னால முடியும், ஐ திங்க் நான் வந்து ஒருவேளை இந்த பிரேக்கப்க்கு அப்புறம் எனக்கு லைஃபே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வித் யூ ஐ எம் சேஃப் அண்ட் செக்யூர்ட், வித் யூ ஐ எம் மோர் லவ்ட், வித் யூ ஐ ஃபீல் being in love. So adha oru ponna solra avanga kitta appadina, like you know that your woman can handle everything all her own, still she choose you, anga da you should feel like aha namo oru right person, namo vandu seriyana ana nadandukitom, adanaga da enikku enode manaivi ena avlo nesikkranga and veetla ella vishayathiyum avanga handle pannikitte ena kaadalikkranga appingirathu. So indha maathiri oru kaadal irukkumbodhu andha kaadal vandu காலங்கள் கடந்தும் அழகாகவே இருக்கும். பிகாஸ் யூ போத் நீட் யூ, அதை தாண்டி யூ போத் லவ் யூ. அந்த லவ்வோட நீடு தானே தவிர, அதை தாண்டி நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் நீட் ஆர் வீக்காக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற நீட் எதுவுமே அங்கே இருக்காது. 89.4 தமிழ் FM இன் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: எனக்கு
1: சக்கர வியாதி
2: சுகரா இது எத்தனை
1: வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு
2: ஒரு உடம்புக்குள்ள ஒரு கோடி வியாதியா
1: சார்
3: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்
3: மேடம் ஒரு நிமிஷம்
5: எஸ்
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா 89.4
5: ஹா நல்லா தெரியுமே
3: சூப்பர் மேடம் அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம் அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே அவனு தெரியுமா
5: எது மதுவா
3: அட என்ன மேடம் பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே
5: ஓ மை காட் யாரு
3: அது நான் தான் அது என்னோட

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்டா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCD Global and Top Bankers, இணைந்து நடத்தும் biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026 ல 6.5% Home Loan. Meet the team on Sunday, September 13th at Park Regis Hotel. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: பீயிங் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது எனக்கு யாருமே வேணாம், நான் தனியாக விட்டுருங்க, நான் தனியாக தான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், எனக்கு என் ஃப்ரீடம் தான் முக்கியம், மை லைஃப் மை சாய்ஸ், மை ஃப்ரீடம் இஸ் மை ப்ரையாரிட்டி, இப்படி சொல்கிறது கிடையாது. 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா. பீயிங் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது என்னால் தனியாகவும் பார்த்துக்க முடியும். எஸ் யாராவது வந்தீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா சந்தோஷம், நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னால் தனியாக தான் பார்த்துக்க முடியும், தனியாக தான் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் கூட அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், விச் இஸ் கால்ட் பீயிங் இண்டிபெண்டன்ட். அண்ட் சில பேர் வந்து ஃபெமினிசம் அப்படிங்கிற விஷயத்த இந்த இண்டிபெண்டன்ட் விமனோட தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஃபெமினிசம் டாக்ஸ் அபவுட் இக்குவாலிட்டி, அதையும் வந்து பிரியங்கா சோப்ரா ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஃபெமினிசம் பற்றியோ இண்டிபெண்டன்ட் விமனுடைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றியோ பேச வரல. பட் இந்த மாதிரி நம்ம இண்டிபெண்டண்டாக இருக்கும் போதும் கூட சில நேரங்களில் யாராவது பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணும் இல்லையா? ஸோ அப்படி வரக்கூடிய காதலில் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸியை லூஸ் பண்ணுறது, பிகாஸ் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சில்லியான விஷயங்கள், சில்லியான ஆசைகள்லாம் இருக்கும். இப்போ நடுராத்திரியில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஜெனீலியாவுக்கு ஒரு ஆசை இருக்கனால அவங்க மட்டும்தான் அப்படி சில்லியான விஷயங்களை யோசிப்பாங்கன்னு இல்லை, எல்லாருக்குள்ளேயுமே சின்ன சின்ன சில்லியான விஷயங்கள் இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய தூரத்து ரிலேஷன், அவங்க எனக்கு ஒரு வகையில் ஒரு பாட்டி, ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ வயசெல்லாம் இல்லை, பட் அரவுண்ட் 65-70 இருந்த டைமில் அவங்க வந்து எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நடுராத்திரியில் சொன்னாங்க. அப்போ எல்லாரும் என்ன நீ குழந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு. அண்ட் தட் மூமெண்ட் நான் யோசித்த விஷயம் என்னன்னா, குழந்தை மாதிரியா? சி எவ்ரிபடி வில் ஹாவ் தட் ஃபீலிங் இல்லை. ஸோ நாம வயசை வச்சே சில பேரை வந்து இதை பண்ணாத, 30 வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத, 40 வயசு ஆயிடுச்சு அமைதியாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பெண்களும் வந்து ஒன்ஸ் ஒரு பாயிண்ட்ல ரீச் ஆன பிறகு போதும் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக கேட்பாங்க, அதிகமாக ஆசைப்படாதன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசை அதிகமாக படப்படதான் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி காதல்லையும் நிறைய ஆசைப்படுங்க. உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு நிறைய செய்யணும், உங்களை நல்லா பார்த்துக்கணும், அன்பா காதல் பொழிஞ்சிட்டே இருக்கணும், இப்போ பார்த்தாலும் பாராட்டிட்டே இருக்கணும், இப்படிலாம் ஆசைப்படுங்க, தப்பு இல்லை. பட் அதை அவங்கள்ட்ட எடுத்துட்டு போய் டாக்ஸிக்காக மட்டும் இருந்துடாதீங்க. 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

உலகத்தோட பார்வைக்கு இந்த பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப அடிமெண்டாகவும் இருப்பாங்க. ஆனா அந்த ஆணுடைய பார்வையில மை பேபி அப்படிதான் தெரிவாங்க. 89.4 தமிழ் எஸ்எம்இன் அன்புடன் தான் நிவேதா. நான் சொன்ன மாதிரி இந்த இத்தனை குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஃபைனலி லவ்ல விழும்போது உலகம் முழுக்க ஷி கேன் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷி வில் டூ எவ்ரி திங் ஆஃப் ஹர் ஓன். பிரச்சனையே இல்லை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தா அப்படின்னு. பட் அந்த ஒரு ஆண் கிட்ட இதை நீ கொஞ்சம் பார்த்துக்கோயேன், அதுக்குள்ளதான் அமைதியாக தூங்குற அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க தூங்கிடுவாங்க. பிகாஸ் இதுக்கு பேர் ஒரு இமோஷனல் சேஃப்டி, இதுக்கு பேர் ஒரு கம்ஃபர்ட், இதுக்கு பேர் ட்ரஸ்ட், அண்ட் இட் இஸ் நாட் வீக்னஸ். ஸோ இதனாலேயே வந்து ஹானஸ்டாக அவங்க ரொம்ப அழகாக இந்த காதலை எடுத்துகிட்டு போவாங்க, காதலை வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக ஆசைப்படுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்கள் எவ்வளோ ஆசைகள் உங்களுக்கு இருக்கோ அதே ஆசையை நீங்கள் கொடுங்க. பிகாஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் விமனை ஒரு ஆண் நேசிக்கிறார் காதலிக்கிறார் அப்படின்னா அவ்வளோ ஈஸி இல்லை. நான் சொல்கிறேன், இதை நான் வந்து ஜட்ஜ்மெண்டல் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் சொல்கிறேன். மோஸ்ட்லி என்கிட்ட சொன்ன வரைக்கும் பசங்களுக்கு வந்து தன்னை சுற்றி சுற்றி வர டிபெண்டன்ட் விமனை ரொம்ப பிடிக்கும். அதை மீறி இண்டிபெண்டன்ட் விமனை ரொம்ப பர்டிகுலர் பசங்களுக்கு தான் பிடிக்கும். அதுலேயும் இன்னைக்கெல்லாம் வந்து பெரிய பெண்ணுங்களை அதிகமாக வந்து பசங்களுக்கு பிடிக்குது. ஸோ இந்த ஜெனரேஷன் ஆண்களுக்கு வந்து இண்டிபெண்ட்டாகவும் கொஞ்சம் எல்டர் கேர்ள்ஸை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கிறது. பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அந்த ஒப்பீனியன் அவங்க சொல்கிறாங்க, இது வேணாம் அப்படிங்கிறாங்க. சில நேரம் சோர்வாகி ஆண்கள் உட்காரும் போது அங்கே ஒரு ஆறுதலாக அவங்க இருக்கிறாங்க. பிளஸ் முன்னாடி வந்து எப்பவுமே ஆண்கள் சோர்வடையாமல் இருக்கணும், எப்பவுமே ஆண்கள் ஆறுதலாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே பொறுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்ததுலேருந்து மாறுபட்டு இன்னைக்கு அந்த பொறுப்பை நான் சமமாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறத ஆண்கள் விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிதான் எல்டர் விமன் அண்ட் இண்டிபெண்டன்ட் விமன் மேலே நிறைய ஆண்களுக்கு காதல் வருது, அவங்க காதலில் விழுகிறாங்க. 89.4 தமிழ் ரசமின் அன்புடன் நான் நிவேதா. நமக்கு காதலிக்க தெரிஞ்சா மட்டும் பத்தாது, நமக்கு நம்ம பார்ட்னரை ஹேண்டில் பண்ணவும் தெரியணும். 89.4 தமிழ் ரசமின் அன்புடன் நான் நிவேதா.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துற
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு, யாரு நம்ம சூர்யா?
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு போது படம்.
1: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
4: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யும் சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி.
5: மண்டாடி இப்பொழுது அமீரக திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி.
6: We'll be back after a short commercial break.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: தனியா சுயமா முடிவெடுக்கக்கூடிய பெண்கள் மீது காதல் வயப்படக்கூடிய ஆண்களும் பிரத்யேகமானவர்கள் தான், ரொம்ப அட்ராக்டிவ் தான். அவங்களுடைய நேச்சர் அவங்களை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான்னு பாத்துக்கோங்களேன். பிகாஸ் அவங்க சூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. பிகாஸ் ஒரு முறை முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவுல இருந்து அவங்க அவ்வளோ எளிதில் பின் வாங்கவே மாட்டாங்க. அண்ட் குறிப்பாக அவங்க ரொம்ப கரியர் ஓரியன்டான, ரொம்ப இண்டிபெண்டாக இருக்கிற, தனக்கான ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம், தனக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒப்பீனியன் இருக்கக்கூடிய ஒரு பெண்களை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடி 1000க்கும் மேற்பட்ட முறை அதை யோசிச்சிருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இவங்களை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு. அண்ட் இந்த ஆண்கள் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. இன்னைக்கு இன்டென்சிவாகவும் நாளைக்கு காணாமல் போகிற டைப்புங்க கிடையாது. அவங்களுடைய வார்த்தைகளும் அவங்களுடைய செயல்பாடுகளும் எப்பவுமே மேட்ச் ஆகும். அதனால தான் அந்த பெண்கள் அவங்கள பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் நிறைய நேரங்களில் வந்து கரியர், மணி, கான்ஃபிடன்ஸ், ஒப்பீனியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் எப்பவுமே தன்னை செக்யூர்டா, இன்செக்யூரிட்டி இல்லாத, கான்ஃபிடண்டாக இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கும்போது சில நேரம் முன்னாடி கருத்துக்கள் இருந்தது, அதாவது ஆண்கள் வந்து அதை பார்த்து பயந்து த்ரெட்டன் ஆயிடுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலி ரைட் மேன் அதை என்ஜாய் பண்ணுவாங்க, ப்ரவுடாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்து வைக்கணும்னு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்போ லீட் பண்ணுமோ அப்போ லீட் பண்ணுவாங்க, எப்போ லிசன் பண்ணுமோ அப்போ லிசன் பண்ணுவாங்க, எப்போ தனியாக விடணுமோ அப்போ தனியாக விடுவாங்க. முக்கியமாக அவங்களுக்கு தேவையான ரீஎஷூரன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ரீஎஷூரன்ஸ்க்காக பெக் பண்ணவும் மாட்டாங்க. இவ்வளோக்கு இவ்வளோக்கு தெளிவாக இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த பெண்ணுடைய பீஸ்க்காக போராடுவாங்க. ஹி வாண்ட்ஸ் ஹர் டு ஃபீல் த பீஸ் அண்ட் சேஃப்டி. எப்பவுமே கண்ட்ரோலிங் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு யோசிச்சு செயல்படக்கூடியவங்க அவங்களுடைய வல்னரபிலிட்டியை வீக்னஸாக பயன்படுத்தாமல் அதுக்கான ஒரு சேஃப் ரூமாக தன்னை மாற்றிப்பாங்க. அப்படி தான் அந்த இண்டிபெண்டன்ட் உமன் ஒரு செக்யூர்டான ஒரு இடத்துல போய் அடைகிறார். 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது? மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி

0: தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேரும் இண்டிபெண்ட், கான்ஃபிடென்ட், செக்யூர் லைஃப், ஜாப், கரியர் ஓரியன்ட், ரொம்ப ரொம்ப லைஃப் மேலே வந்து இது இப்படி அது இப்படின்னு ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் காதலில் வரும்போது எல்லாமே மாறிடும். 89.4 தமிழ் எஃப்எம்இன் அன்புடன் நான் வேதா. இந்த காதல் அழகாக மாறுறதுங்கிறத பற்றி பேசும்போதே ஆரம்பத்தில் நான் சொல்லுவேன் ஒரு விஷயம், பீயிங் இன் எ ரிலேஷன்ஷிப், பீயிங் கமிட்டட், அதுவும் ஃபாலோயிங் இன் லவ் ரெண்டும் வித்தியாசம். அப்படி தான் ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் ஹூ நோ வாட்ஸ் ரைட், வாட்ஸ் ராங், வாட் டு பி டன் அண்ட் வாட் டைம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு தெளிவான செயல்முறை வாழ்க்கையை வாழக்கூடியவங்க ஃபைனலி காதலில் விழும்போது அவங்களோட லைஃப்பில் காதல் ஒரு பங்கு. அண்ட் அவங்களுக்கு ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியும். எப்பவுமே நண்பர்கள் கூட சுற்றுறது, எப்பவுமே வந்து தனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கிடையாது இந்த இண்டிபெண்டன்ட் கெரியர் ஓரியன்டட் பீப்புள். அவங்க கரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தனிப்பட்ட முறையில் நமக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்க. எப்பவுமே நம்ம ஒருத்தங்களுக்கு டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்பக்கூடியவங்க. அதே நேரத்தில் ஃபேமிலி டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவங்களுடைய ஓன் ஸ்பேஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், லவ் லைஃப் பேலன்ஸ் பண்ண வேண்டியது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கக்கூடியவங்க. அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாகும்போது அந்த ஃபேமிலி லைஃப் இல்லைந்து பார்க்கறதுக்கும் சரி உள்ளுக்குள்ளேயும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். இவங்க சண்டையே போட்டுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க, இவங்க சும்மா சும்மா சண்டை போட்டுப்பாங்க, ஆனால் அந்த சண்டையை சால்வ் பண்ணாமல் இவங்க தூங்கவே மாட்டாங்க. தட் இஸ் வை திஸ் ரிலேஷன்ஷிப் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ உங்கள் லைஃப்லேயும் இப்படி தான் அப்படின்னா நீங்கள் உங்களையே எனக்கு யாருன்னு சொல்றதுக்கு ஆர்ஜினி வேதாங்கிற இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. அப்படி இல்லையா உங்க பார்ட்னர் கூட உட்காந்து பேசுங்க. வாட் இஸ் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு என்ன தேவைப்படுது இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படிங்கறத உட்காந்து பேசுங்க. கம்யூனிகேஷன் இஸ் த கீ. அண்ட் முக்கியமா ஒரு சண்டை வருது அப்படின்னா அதை ரிசால்வ் பண்ணாம தூங்க போகாதீங்க. திரும்ப வந்து நாளைக்கு இதே மாதிரி மற்ற நல்ல நல்ல விஷயங்களை பத்தி பேசலாம். ஆல்வேஸ் ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம், UAE's number one Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நான் நிவேதா, இது அன்புடன் நான் and good night.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ் ஆர்வலரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா தனது 90வது வயதில் இன்று காலமானார். நெஞ்சு வலி காரணமாக மதுரையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பேச்சாற்றலால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த சாலமன் பாப்பையா சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். அன்னாரின் மறைவு தமிழ் கூறும் நல்லுலகுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். தமது நகைச்சுவை கலந்த பேச்சாலும் ஆழ்ந்த தமிழ் புலமையாலும் சமூக சிந்தனைகளை எளிய முறையில் மக்களிடம் கொண்டு சேர்த்ததோடு பட்டிமன்றங்களை வெறும் பொழுதுபோக்கு நிகழ்வுகளாக அல்லாமல் சிந்தனையை தூண்டும் அறிவு தளங்களாக மாற்றியதில் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் பங்கு மகத்தானது என்று அவர் கூறியுள்ளார். அவரின் மறைவு பேச்சு உலகுக்கும் பட்டிமன்ற உலகுக்கும் பேரிழப்பு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார். நிறைவாழ்வில் பெருஞ்செயல் செய்து காலம் சென்றிருக்கும் அவரது புகழ் நிலைத்திருக்கும் என்று மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். தாவேக ஆட்சிக்கு நாட்கள் எண்ணப்படவில்லை, திமுகவினருக்குத்தான் நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக இடைத்தேர்தலில் 100% வெற்றியை பெறுவோம். தமிழ்நாட்டில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதை தீர்ப்பதற்கு பல்வேறு மின் உற்பத்தியாளர்களிடம் பேசி வருகின்றோம் என்று அவர் கூறினார். விரைவில் மின்தடை சரி செய்யப்படும், கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணையுமா என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்றும், மேலும் பல கட்சிகள் கூட்டணியில் இணையும் என்றும் செங்கோட்டையன் கூறியுள்ளார். 2017 அப்போதைய சபாநாயகர் தனபால் அறையில் நாற்காலியை இழுத்து கீழே போட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்த அராஜகம் அனைவருக்கும் தெரியும். முதல்வர் பேச்சை பற்றியெல்லாம் பேச திமுகவுக்கு அருகதை இல்லை என்று செங்கோட்டையன் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியையும் மத்திய அரசையும் விமர்சிக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாணிக்கம் தாக்கூரிடம் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில், தம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்களே, நேற்று நான் தங்களிடம் கேட்டிருந்த கேள்விகளுக்கு பதிலே கூறாமல் இன்று மீண்டும் RSS மீதும் பாஜக மீதும் அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கின்றீர்கள். தேசம் முதலில் என்ற உன்னத கொள்கையை முன்னிறுத்தி செயற்பட RSS மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது துவேச இயக்கம் என்று அவதூறு வீசுவது உங்களின் வாடிக்கையாகிவிட்டது என்று கூறியுள்ளார். நயினார் அண்ணன் மனதளவில் RSS இல்லை, MGR அம்மாவின் விசுவாசி என்று நீங்கள் காட்டும் போலி அனுதாபம் ஒரு மலிவான அரசியல் வித்தை என்று அவர் கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் MGR மற்றும் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் எனக்கு கற்றுக் கொடுத்த தேசப்பற்று, ஆன்மீகம், மக்கள் தொண்டு ஆகிய நேர்மையான கொள்கைகளும் பாஜகவின் பாதையும் ஒன்றுதான். அவர்கள் எனக்கு போதித்தது மக்கள் சேவையே தவிர உங்களைப் போல சோனியா குடும்பத்தின் காலடியில் கிடக்கும் சுயநல அடிமை அரசியலை அல்ல என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் முக்கியமான பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான மற்றும் அர்த்தமுள்ள விவாதங்கள் நடைபெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கும் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் இந்த உச்சி மாநாடு ஒரு முக்கிய வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதாரம், வளர்ச்சி, வர்த்தகம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் மாநாட்டில் முக்கிய இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இன்று இந்தியா சென்றடைந்தார். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த புட்டின் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் நூலை பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு பரிசளித்தார். பிரிக்ஸ் மாநாட்டுக்காக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் இந்தியா சென்றடைந்தார். அவரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். பிரிக்ஸ் மாநாட்டை முன்னிட்டு டெல்லி மற்றும் அதைச் சுற்றியுள்ள வான்வெளியில் கடுமையான பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. டெல்லியில் எதிர்வரும் 13 தேதி வரை காலை 7 முதல் இரவு 11 வரை வான்வெளியில் கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியை சுற்றி 300 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் நடைபெறும் விமான பறப்புகளுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தும். திட்டமிடப்படாத விமானங்கள் மற்றும் பிற பறக்கும் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ராணுவ விமானங்கள் மற்றும் முக்கிய தலைவர்களின் போக்குவரத்துக்கான விமானங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வழக்கமான திட்டமிடப்பட்ட வணிக விமான சேவைகள் தொடர்ந்தும் நடைபெறும். நாடாளுமன்றத்தை அதிகாரப்பூர்வமாக ஒத்திவைப்பதில் மோடி அரசு புதிய சாதனையை படைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றஞ்சாட்டியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னரும் கூட்டத்தொடரை அதிகாரப்பூர்வமாக ஒத்திவைக்கும் ப்ராரோகேஷன் நடவடிக்கையை அரசு தாமதப்படுத்தி வருவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்ட பின்னரும் அதனை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வருவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: வெளிநாடுகளில் உள்ள இலங்கை ராஜதந்திர தூதரகங்களின் தூதரக பிரிவுகளை டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் அரசு நிறுவனங்களை தூதரக சேவை அமைப்புடன் ஒருங்கிணைத்தல் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் டிஜிட்டல் மாற்றத்துக்கான குழுவின் முதலாவது கூட்டம் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வெளிவிவகார அமைச்சின் தூதரக விவகார பிரிவை டிஜிட்டல் முறைக்கு மாற்றும் திட்டம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. ஊதுமைதா சாலையில் இருந்து அபுதாபி மற்றும் போர்ட் ராஷித் செல்லும் பாலத்தில் தற்காலிக போக்குவரத்து மாற்றம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. இன்றிரவு 11 முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 வரை இந்த போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும். அப்பகுதியில் நடைபெறவுள்ள மேம்பாட்டு பணிகள் காரணமாக இந்த தற்காலிக போக்குவரத்து மாற்றம் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டுநர்கள் போக்குவரத்து அறிவிப்புகள் மற்றும் சாலை பலகைகளை பின்பற்றி மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். E311 எனப்படும் ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் சாலையில் வேக வரம்பு குறைக்கப்படுவதாக அபுதாபி மொபிலிட்டி அறிவித்துள்ளது. செப்டம்பர் 14 திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வரும் புதிய விதிமுறையின்படி இந்த சாலையின் இரு திசைகளிலும் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச வேகம் மணிக்கு 120 இருந்து 100 குறைக்கப்படுகின்றது. அபுதாபி மொபிலிட்டி வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ வரைபடத்தின்படி இந்த புதிய வேக வரம்பு நெடுஞ்சாலையின் முக்கியமான ஒரு பகுதியை இலக்காக கொண்டுள்ளது. இப்பகுதியின் வடக்கு பகுதியில் அல் ஷம்கா அமைந்துள்ளதுடன் தெற்கு பகுதியில் மதீனத் அல் ரியாத் மற்றும் பனியாஸ் மயானம் என்பன அமைந்துள்ளன.
1: உலக செய்திகள்.
3: தமது நாட்டின் மீதான அமெரிக்காவின் அழுத்தம் மிக முக்கியமானதும் ஆபத்தானதுமான கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டுக்கு முன்னதாக இந்தியாவில் உரையாற்றிய பெசிஷ்கியான் உலகம் இன்று முன்னெப்போதும் இல்லாத அளவிலான சிக்கலான காலகட்டத்தை எதிர்கொண்டு வருகின்றது என்று தெரிவித்தார். பொருளாதார ரீதியான அழுத்தங்களை கருவியாக பயன்படுத்துவது ஏற்கனவே நிலவும் இந்த சிக்கலான சூழ்நிலையை மேலும் மோசமாக்குவதற்கு மட்டுமே வழிவகுக்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து குறித்து ஈராக் உள்ளிட்ட நாடுகளுடன் பிராந்திய கூட்டத்தை நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையில் பாதுகாப்பான வர்த்தக கப்பல் போக்குவரத்து பாதைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஈரான் ஈராக் மற்றும் பிராந்தியத்தின் ஏனைய நாடுகளுடன் ஒமானில் பிராந்திய கூட்டம் ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளரை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பிலிப்பீன்ஸ் கடற்பரப்பில் சுற்றுலா படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 30 உடல்களை மீட்டுள்ளதாக பிலிப்பீன்ஸ் கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது. தீ படகு முழுவதும் சில வினாடிகளிலேயே மிக வேகமாக பரவியதாக கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது. படகிற்குள் இன்னும் பல உடல்கள் இருக்கக்கூடும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 உயர்வடைந்துள்ளது. 13 காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 4 தொடர்ந்தும் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: அமெரிக்க ஓபன் டென்னிஸின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இதில் ரெய்னா சபலங்கா மற்றும் லீனா ரைபக்கீனா ஆகியோர் பல பரீட்சை நடத்தவுள்ளனர். இன்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் கோகோ கௌஃபை 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்திய லீனா ராய்பக்கீனா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஜெசிகா பெகுலாவை 7-5 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்திய ரெய்னா சபலிங்கா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் அலெக்சாண்டர் ஸ்வெரவ் மற்றும் கரீன் கச்சானோ ஆகியோர் பல பரீட்சை நடத்துகின்றனர். இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் நாளை நடைபெறுவதுடன் அதில் பிரான்சிஸ் டியாஃபோ மற்றும் பென் ஷெல்டன் ஆகியோர் மோதுகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியை பார்த்துட்டு இருக்க.
3: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிடர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: எல்லாரும் மனசுலையும் இருக்கு. All we need to do is just feel it.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 99.4 Tamil FM. Tamil FM. Namu Radio, Namu Music.
1: பல பல பல பாஹோ.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: se bude de tune. Rolex. Rolex.
1: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுற விடுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

10-600-028. This is the remix. Fuel power 16. நாங்க வந்து போல சொல்லு, திரும்ப வந்து போன 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்து போல சொல்லு.

0: நாங்க எங்கேயும் போலட, இங்கே தான் இருக்கோம், இங்கே தான் இருப்போம். டீல் வித் இட்.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறது தான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

கோடி சம்மங்கோடி லால் கோடி காரக்கூடி மன்னார் கோடி அரியக்கோடி அந்த கூடி அல்ல அல்ல இந்த கூடி அடிக்கடி ஊத்திக்கொண்டே.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அத்துமைந்தாராஜா.